இரு கோல்களையும் மார்கஸ் கிலிஹாமி பெற்றுத்தந்தார். இந்த வெற்றியை தொடர்ந்து ஜேடிடி 4 புள்ளிகளுடன் கிழக்கு மண்டலத்தில் 3 நிலையை பிடித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு நாட்கள்ல இந்த நாளும் அனுசரிக்கப்படுகின்றது, இன்டர்நேஷனல் இ வேஸ்ட். அதாவது இந்த மின்னணு பொருட்கள் இருக்குல்ல, இந்த பயன்படுத்தாத பொருட்களை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அது வந்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். அதை வந்து நினைவூட்டலா வழங்குவதற்காக தான் இந்த நாள் வந்துட்டு இன்றைக்கு வந்து அனுசரிக்கிறாங்க.
1: அதாவது பயன்படுத்தாத பொருள் அப்படின்னு சொல்லும் போதே அது பயன்படுத்தலன்னா ஒன்று மற்றவர்கள்ட்ட பயன்படுத்தக்கூடியவர்கள்ட்ட கொடுக்கணும்.
0: சரி,
1: இல்ல அது பயன்படுத்த முடியல அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அது மறுசுழற்சி அப்படின்னு சொல்லி அப்புறப்படுத்திடணும். ஆனா உலகத்துல இன்னும் பல வீடுகள்ல பல பேருக்கு என்ன பழக்கம்னா, நான் பயன்படுத்தினாலும் பரவாயில்ல அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி இந்த மின்னணு சாதனங்கள் மின்னல் சாதனங்கள் இன்னும் அப்படியே வைத்திருக்காங்க, அந்த அந்த மிஷின் அந்த இயந்திரங்கள் எல்லாம்.
0: ஆமா, இப்ப இந்த வந்து இந்த மின்னியல் சாதனங்கள் அப்படின்னு நம்ம வந்தாலே இப்ப வந்து இந்த மடிக்கணினிகள், அப்புறம் வந்துட்டு கை தொலைபேசி,
1: தொலைக்காட்சி
0: பெட்டிகள், அப்புறம் வந்துட்டு இந்த வீட்டுல பயன்படுத்துற சில மின்சார பொருட்கள், இதெல்லாம் வந்துட்டு இந்த மின்னியல் பட்டியல வந்துட்டு சேர்ந்துரும். ஆனா உலகம் முழுக்க என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலும் நம்ம வந்து இதை வந்து மறுசுழற்சி பண்றதுக்கு தவறிடுறோம். அது வந்துட்டு அந்த கழிவு பொருள்களா ஆகும்போது சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொண்டுட்டு வருதுன்னு சொல்றாங்க. அது அப்புறமா நம்ம பேசலாம். ஆனா இன்றைக்கு நேயர்களுக்கிட்ட கேட்க போறோம், இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வீட்டுல இருக்கோம் வீசலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதுதான் வீசாம எப்படி வீட்டுல வைத்திருப்பீங்க
1: அப்படின்னு நினைச்சு அது 10 வருடங்களா இருக்கலாம், 20 வருடங்களா இருக்கலாம், இல்ல நீங்க சொல்லலாம் இல்லைங்க அது ஒரு 40-50 வருடங்களா அதே இடத்துலதான் இருக்குன்னா அழைச்சு எங்க கிட்ட சொல்லுங்க.
0: அதாவது இந்த மின்னணு பொருட்கள் பற்றி தான் நம்ம பேசணும். இந்த மாதிரி கை தொலைபேசி, மடிக்கணினி, மின்சார பொருட்கள், இப்ப மற்ற பொருட்கள் எல்லாம் வீட்டுல இருக்கும், இந்த மங்கு பாத்திரங்கள்
1: நினைக்கும் போதுதான் மனசு வராதுங்க வீசுறதுக்கு.
0: அழைத்து சொல்லுங்க 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: லீண்டா வந்திருக்காங்க, என்ன பொருள் அப்படி வீசாமலே வச்சிருக்கீங்க லீண்டா?
1: ஓகே, ஒன்னு வந்து ஹெட்போன்ஸ்ங்க, நாங்க வந்து வீசாமலே வச்சிருக்கோம். பழைய ஹெட்போன்ஸ்ங்களுக்கு ரிப்ளேஸ் பண்ண புது புது புது ஹெட்போன்ஸ் வருது. ஆனா இப்ப வந்து எப்படிதான் நோக்கியா வந்து எல்லாருமே வந்து பாக்குறோம் பழைய நோக்கியாவை காட்டுறாங்க அதை பாய்க்கிறது அதோட மெமரி அதை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும் அதை எப்படி நம்ம பாய்ச்சோம் அதோட ரிங்டோன் இப்படி எல்லாம் வந்து அதெல்லாம் கேக்குறப்ப வாவ் இதுல ஒரு காலத்துல நம்ம பாய்ச்சோம் ஆனா அப்பெல்லாம் நம்ம தான் சேவ் பண்ணி வைக்கல. ஏன்னா அப்பெல்லாம் அதை விட்டுட்டு நம்ம இன்னொரு போன் வாங்கிடுவோம்.
2: ஆமா,
1: ஆனா இப்ப வந்து அதை பழைய போன்ல சேர்த்து வைக்கிறப்ப ஏன்னா செகண்ட் ஹேண்ட் போன் வந்து வாங்கி கொடுத்தீங்க இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இது வந்து இப்ப இந்த எம்பர்டிக்கு வாங்கி கொடுத்தீங்க இது வந்து ஒரு மெமரியா எங்களுக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்ல இன்னொரு டைம் வரும்போது இந்த போன்ல வந்து வரும் நான் இந்த போன்ல பாத்துன்னு அப்பா வந்து அது வந்து
0: என்னங்க கொஞ்ச நாள் நீங்க சேர்த்து ஒரு கடையை திறந்துடலாம் போல. லிண்டா, இந்த நம்பிக்கை ஒளியேற்றம் பற்றி நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது கனவு ஆசைகள் ஏதாவது அந்த மாதிரி இருக்கா?
1: சொல்லணும்னா நான் வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தேன். என்னோட கல்யாணத்துல ஒரு பிரச்சனைனால அந்த குடும்பத்தை விட்டுதான் நான் சின்ன குடும்பத்துக்கு வந்தேன். ஆனா வருஷம் வருஷம் நான் தீபாவளி கொண்டாடுறப்ப என் நினைவுகள் அந்த பெரிய குடும்பத்துக்கு போகாத நாள் இல்ல. அதனால நானும் என் கணவர் என் நாலு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்கன்னு கொண்டாடுறப்ப அது ரொம்ப அமைதியா இருக்கும். எப்படியாவது ஒரு நாள் குடும்பத்தோட அது பெருசா கொண்டாடணும்னு எனக்கு அவ்வளவு ஆசை. நான் தீபாவளி வந்து அது நீங்க தீபாவளி பாட்டு போடுவீங்கல்ல, மங்கள போலி வீசும் தீபாவளி, அதை கேட்டு நான் அழுவாத நாளையில டிப்ரெஸ்ட் கூட நீங்க போட்டு போய் நான் முத என்னோட ஸ்டேட்டஸ்ல போட்டேன்.
0: உடல் நலம் தேறி வீட்டுக்கு சீக்கிரமா சென்று இந்த ஆண்டு அந்த பெரிய குடும்பத்தோட மகிழ்ச்சியா நீங்க தீபாவளியை கொண்டாடணுங்க.
1: அந்த
3: நாள் ஒரு நாள் அந்த கனவு நனவாகிறதுக்காக தான் மொத்தமா 1000 தீபங்கள் 1000 விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. நம்பிக்கையோட இருங்க சரியா?
1: நன்றி. நான் வந்து என் வாழ்க்கை எனக்கு 41 வயசு, இதுதான் முதல் தடவை கால் பண்ற ரெண்டு எடுத்துட்டீங்க, நம்பவே முடியல.
0: சரி, உடம்பு பாத்துக்குங்க நீங்க.

0: இன்றைக்கு வந்து நம்ம இந்த மின்னியல் சாதனங்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். உங்க வீட்டுல வந்து பயன்படுத்தாம இருக்கக்கூடிய சில மின்னியல் சாதனங்கள் தூக்கி வீசலாம் அப்படின்னு நினைக்கும் போது தூக்கி வீச மாட்டீங்க. சிலருக்கு வந்து தூக்கி வீசுறதுக்கு மனசு வராது, ஒரு ஞாபகார்த்தமா வீட்டுல வைத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க, கொஞ்சம் அழைத்து பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
1: நீர்களும் தொடர்ந்து அழைத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சிலர் ஒரு சில நேரங்கள்ல இதை வீசாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நினைவுகள் தான். நினைவுகளை சேகரிக்கும் போது மின்னியல் சாதனங்களும் சேகரிக்கப்படுகின்றன.
0: அனைத்துலக இந்த மின்னியல் சாதனங்களுக்கான ஒரு நாள், அதனாலதான் இந்த கேள்வி நாங்க வந்து உங்களுக்கு மின் முன் வைத்திருக்கோம். விஜி வந்திருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: இது வந்து எங்க தம்பி பாட்டிய பழைய நோக்கியா போடுங்க, அவருக்கு தெரியல பட்டன் சொன்னேன், 15 வருஷமா ஆச்சு அதை நாங்க வச்சிருக்கோம் பத்திரமா.
0: அவரோட ஞாபகார்த்தமா வைத்திருக்கீங்க?
2: ஆமா, இந்த போன் மட்டும் நாங்க ஸ்பெஷலா வச்சிருக்கோம் அவரோட ஞாபகார்த்தமா.
0: பயன்படுத்தலாமா
2: தெரியல, நாங்க பயன்படுத்தி பார்த்தது இல்ல, பட் சார்ஜரும் போட்டது இல்ல, ஆனா வச்சிருக்கோம்.
0: பழுதாயிருக்கலாம், ஒருவேளை நம்மளுக்கு வந்து தூக்கி வீசறதுக்கு தான் மனசு வராது இல்லையா?
1: ஆமா, வீட்டுல வந்து அப்பா வாங்கின முதல் தொலைக்காட்சி பெட்டி கூட இருக்கலாம், அல்லது தாத்தா பாட்டி கேட்ட அந்த வானொலி பெட்டியாக கூட இருக்கலாம். அதெல்லாம் இன்னும் அப்படியே நாங்க பத்திரப்படுத்தி வைத்திருக்கோங்க அப்படின்னா அழைத்து எங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க.
0: இன்றைக்கு வந்து இந்த அனைத்துலக இந்த மின்னியல் இவேஸ் இந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஏற்குறைய வந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய நாள்ல வந்து இந்த நாள் இது அனுசரிக்கப்படுது, கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தொழில்நுட்பம் வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கல, குப்பையில போடாதீங்க, மறுசுழற்சி செல்லுங்கள், மறுசுழற்சிக்கு நீங்க செய்யுங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டலை கொடுப்பதற்காக இந்த ஆண்டு இந்த நாள் அனுசரிக்கப்படுது.
1: ஆமா, என்ன நம்ம குப்பையை தூக்கி வீசிடுறோம், அப்படியே இருந்து அப்படியே திருப்பிடிச்சு அதுக்கு அங்கிட்டு அது மண்ணுக்குள்ள புதைந்து அங்க இருக்கிற அந்த ஜீவராசிகள் இப்படின்னு பல அந்த நம்மளுடைய அந்த சுழற்சியை வந்து அது பாதிக்க வைக்கின்றது. அதனாலதான் சொல்றாங்க அத மறுசுழற்சி செய்யணும்.
0: அதுதாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைத்து பேசுங்க என்ன.

0: அவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னல ஃபேன்.
1: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன். ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒளி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
3: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
4: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
3: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
4: வணக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
3: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
4: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன
3: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
4: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி
3: என்னாச்சு என்னாச்சு?
4: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
3: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
4: 5 நிமிஷமா?
3: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்.
1: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள். உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
2: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் அஃபம்.

0: இன்றைக்கு வந்து அனைத்துலக மின்னணு கழிவு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த வீட்டுல வந்துட்டு பயன்படுத்தாம இந்த பழுதடைந்து இருக்கக்கூடிய சில இந்த மின்னியல் பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தாம இருந்தா தயவு செய்து நீங்க மறுசுழற்சிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கருப்பொருளோடு இந்த ஆண்டு இந்த நாள் அனைத்துலக ரீதியில அனுசரிக்கப்படுது. அதனால தான் நேர்கள்கிட்ட நம்ம கேட்டிருந்த ஒரு கேள்வி.
1: இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரவி, இந்த மின்னியல் சாதனங்களுக்கு வந்து அவங்க ஒரு கால கட்டம் வந்து கொடுத்திருப்பாங்க.
0: சரி,
1: இது வரைக்கும் தான் வந்து இந்த மின்னியல் சாதனங்கள் வந்து பயன்பாட்டுல இருக்கும். சில மின்னியல் சாதனங்களை வந்துட்டு இந்த உள்ளுக்கு வந்து இந்த கனிமங்கள் எல்லாம் செய்திருப்பாங்க, பேட்டரி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம வைத்திருக்கும் போது அது காற்றில் கலக்கும் போது அதுலயும் ஒரு ரசாயன கசிவு வந்து ஏற்படுகின்றது. அதனாலதான் பயன்படுத்தலையா, பழுது ஆகிருச்சா, அது வீட்டுல இருக்க வேணாம், அவ்வளவுதான்.
0: இந்த மாதிரி பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு நம்ம கேட்டிருந்தோம். நிமல், எந்த பொருள் வீசாம வைத்திருக்கீங்க?
2: எங்க வீட்டுல வந்து ஒன்னும் ஒரு பழைய ரேடியோ, அதாவது இது 80ஆம் ஆண்டு இல்ல 70ஆம் ஆண்டு, எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா பாச்சி இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல வந்து ஒன்னும் வேலை செய்யுது. மினல் எஃப்எம் கூட அந்த ரேடியோல தான் எங்க அம்மா கேட்பாங்க.
0: 70ல வாங்குனதா?
2: ஆமா, அதுதான் வீட்டுல வாங்கின முத எங்க ஃபாதர் முத வேலை செஞ்சு வாங்கினது நினைக்கிறேன். அவரு வந்து அது பழசாயிருச்சு, கேசட் எல்லாம் போடலாம் அதுல, கேசட் அது வந்து பழைய காலத்து டியூனிங் சிஸ்டம், அது வந்து நாட் டிஜிட்டல், எல்லாம் அனலாக். இப்ப வரைக்கும் எங்க அம்மா அது வந்து நிறைய வாட்டி பழுது போய் அந்த ரிப்பேர் பண்ற கடை கூட இல்ல, ஏன்னா அந்த ரிப்பேர் பண்ற ரேடியோ செய்யறவங்களுக்கு வந்து கூட என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போதைக்கு ஆவல டச் விட்டு, ஆனா ஒருத்தவங்க இருக்காங்க செய்யறது இருக்காரு, ஒரு எங்க அப்பா தெரிஞ்சவரு, அவர்த்தான் கொடுப்போம். அப்ப அந்த ஏதாச்சும் அந்த ஸ்பீக்கர் பிரச்சனை வரும், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தட்டணும், தட்டினாதான் அது கொஞ்சம் பண்ணும்போது இது பண்ணும். பட் இப்ப வரைக்கும் உழைச்சிருங்க, 50 வருஷம்
1: ஆச்சு.
2: இப்ப வரைக்கும் இப்ப கூட இப்ப நீங்க நம்ம பேசுறது கூட எங்க வீட்டுல எங்க அம்மா அந்த ரீதியில தான் கேட்பாங்க. சோ அது நீங்க சொல்லும் போது நிறைய பேர் வந்து அது வந்து ஒண்ணு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இன்னும் நான் பாய்ச்சிட்டு இருக்கோம்னு சொல்லும் போது அது ஒன்னும் பெரிய விஷயம், சந்தோஷமா இருக்கு.
1: பழைய பொருட்கள் வைத்திருப்பது வந்து வரலாறா இருந்தா அந்த வரலாற்றுல சாதனை படிச்சிருக்கீங்க.
2: ஆமா,
1: பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி, வணக்கம்.

0: மின்னியல் சாதனங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, அழைத்து பேசிட்டு இருக்காங்க. தீபாவளி வர கிட்ட வந்துகிட்டு இருக்கு, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணும் போது கொஞ்சம் பாருங்க, இந்த பொருள்லாம் நம்ம ரொம்ப ஆண்டு காலமா பயன்படுத்தாம இருக்கே, நீங்க நினைத்தா தயவு செய்து அது நீங்க மறுசுழற்சி அனுப்பலாம். அப்படி இல்லையா, நீங்க பயன்படுத்தலையா, மற்றவர்களுக்கு அது வந்து ஒரு தேவைப்படும் பொருளா இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க கொடுத்து உதவலாம். அதை தான் நாங்க கொடுத்து சொல்ல வரோம், ஒரு நினைவூட்டலா கொடுக்கறோம் இன்றைக்கு.
1: ஆமா, பொதுவாக இந்த விழா காலங்களை தூய்மைப்படுத்தும் போது நேரம் இல்லாதனால உடனடியாக சரி பக்கத்துல தானே குப்பை தொட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வீசிட்டு வந்துருவோம்.
0: சரி,
1: அதுதான் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த சரியா மின்னணு பொருட்களை கூட சாதாரணமாக குப்பையில போடாம போட்டோம் அப்படின்னா முறையற்ற முறையில் கையாளப்படும் போது மண், நீர், காற்று இதெல்லாம் மாசுபடுவதோடு நம்முடைய உடல் நலத்துக்குமே பாதிப்பு ஏற்படுத்துகின்றது. அதனாலதான் முறையா மறுசுழற்சி எங்க பண்ணுவாங்களோ அங்க போய் கொடுத்து
0: மறுசுழற்சி பற்றி சொல்றீங்க திரிசா. இந்த டோக்கியோல பார்த்தோம்னா, ஜப்பான்ல வந்து டோக்கியோ 2020 ஒலிம்பிக் அந்த போட்டிகள் நடைபெற்றன, ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றன. அதுல வந்து அவங்க மறுசுழற்சி பண்ணியிருந்தது வந்து உலகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அதிர்ச்சி அலை ஏற்படுத்தியது. ஒரு அவங்க எல்லாமே வந்து திரும்பி பார்த்தாங்க. என்னன்னா, இந்த பதக்கங்கள் இருக்குல்ல, இந்த தங்க பதக்கம், அப்புறம் வந்து இந்த வெள்ளி, இந்த வெண்கல பதக்கங்கள்லாம் மறுசுழற்சி பொருட்களை கொண்டுதான் அந்த பதக்கங்களை அவங்க செய்திருக்காங்க. 2020 நடந்த இந்த ஒலிம்பிக் போட்டிகள்ல பார்த்தோம்னா ஏறக்குறைய 5000 வரைக்குமான உலோகங்களை பயன்படுத்தி அவங்க வந்து இந்த பதக்கங்களை செய்திருக்காங்க. அதுதான் நம்ம வந்து நினைப்போம், இந்த பொருட்கள்லாம் எதுக்கு நம்ம பயன்படுத்த போறோம், இதுதான் நம்ம வீசியெல்லாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது மறுசுழற்சி செய்யும் போது அதோட பயன்பாடு மற்றவர்களுக்கு உதவியா இருக்கலாம், அல்ல வேற மாதிரியான ஒரு பயன்பாடாக நமக்கு அமையலாம்.
1: அதனாலதான் எப்போதுமே குப்பைகளை நம்ம வீசும் போது அங்க நம்ம மறுசுழற்சி செய்யும் போது தனித்தனியா இருக்கல, தாளங்களா இருக்கலாம், எங்கெங்க போகணுமோ கண்ணாடி அந்தந்த பெட்டிக்குள்ள போடணும்னு சொல்லிருக்கோம். இப்போ 4வதாக மின்னணு சாதனங்கள் வரும்போது அது மறுசுழற்சி செய்யணும்.
0: இப்ப வந்து நம்மளுக்கு தொடர்பு அமைச்சிருக்குல, தொடர்பு அமைச்சுக்கு கீழே இந்த MCMC செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம். இப்ப நீங்க அவங்க அந்த அலுவலகத்துக்கு கூட போனா, இப்ப நீங்க பயன்படுத்த இந்த மின்னணு பொருட்கள் கைத்தொலைபேசி எல்லாம் இருக்குல்ல, அவங்க கிட்ட நீங்க விற்பனை பண்ணலாம், அவங்க எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி நிறையவே வந்துட்டு வெளியில வந்து இந்த கடைகள் எல்லாம் இருக்கின்றன, முடிந்த அளவுக்கு இந்த மின்னணு பொருட்கள், இந்த மின்னியல் பொருட்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் வீசாம வீட்டுல இருந்துச்சுன்னா, பயன்படுத்தலங்க இதெல்லாம் வீட்டுல அப்படியே அடைச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் மறுசுழற்சிக்கு நீங்க அனுப்பிடுங்க. அதுதான் இன்றைக்கு நாங்க சொல்ல வரோம் உங்களுக்கு.
1: கொஞ்சம் காற்றோட்டமா வீடு இருக்கட்டுமே, அவ்வளவுதாங்க. ஆமா,
0: உங்க வீட்டுல இருக்கா எப்படி?
1: இல்ல இல்ல, இப்ப கைபேசி சொன்னீங்களா, அதான் எல்லாம் எடுத்துட்டு போலாமான்னு யோசிக்கிற விற்பனை
0: இருக்கு. தொடர்ந்து நீங்க அழைத்து பேசுங்க.

0: ஆர்டிக்ஸ்ல இருந்து ரவி வந்திருக்காரு. சொல்லுங்க ரவி, என்ன பொருள் வந்து வீட்ல இருக்கு இன்னும் வீசாம அல்லது அப்படி பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்க?
1: என் வீட்டுல வந்து மின் விசிறி வச்சிருக்கேன், ஃபேன், அப்பா அந்த காலத்துல பச்சை ஃபேன் எல்லாத்தையும் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்.
2: எல்லாத்தையும் எத்தனை?
1: அதுல ஒரு இருக்கு, ஒரு 7-8 இருக்கு.
0: என்னங்க ஃபேன் பயன்படுத்த முடியுமா முடியாதா?
1: இல்ல, ஒரு சில ஃபேன் பாய்க்கலாம், ஒன்னு ரெண்டு தான் இல்ல, ஆக்சுவலி எல்லாமே பாய்க்கலாம். மெதுவா ஓடும். ஒரு ஃபேன் வந்து இருந்துச்சு, அது ரூம்ல வச்சிருந்தாரப்பா. என்ன பண்ண, அவர் ஞாபகப்படுத்தும் இங்க வீட்டுல வந்துட்டு சாமி மேடல அந்த ஃபேனை மாட்டிட்டேன்.
2: பயன்பாட்டுல இருக்கு இல்லையா?
1: எல்லாம் பயன்பாடு தான். ஆனா என்ன பண்ணிட்டேன், எல்லாமே வந்துட்டு மேல ரேக் மேல அழகா அப்படி அடிக்க வச்சுட்டேன்.
0: என்னங்க நீங்க மியூசியம் மாதிரி அடிக்கி வச்சிட்டீங்க?
2: அப்ப பீடி பக்கம் வந்தா உங்களுடைய வீட்டுல வந்து மின் விசிறி கண்காட்சியை பாக்கலாம்.
1: கண்டிப்பா, நீங்க வீட்டு வாசல்ல வந்தாலே ஒரு சிலிங் ஃபேன், ரெண்டு வால் ஃபேன் இருக்கும்.
0: ஐயோ,
2: அப்ப உங்களுக்கு அடையாளமே அதான்.
1: ஆமா, சின்ன சிலிங் ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஆனா இப்ப இவ்வளவு சூடா இருக்க, காத்து வருமா வராதா?
1: நன்றி.

0: வணக்கம், ரவீன் புரம். என்னங்க
1: இன்னைக்கு எல்லாம் ரவியை அழைச்சிட்டு இருக்கீங்க?
2: ஏன்னா ரவி நீங்க இருக்கிறதுனால தானே.
1: சொல்லுங்க ரவி, உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் அப்படியே ஞாபகார்த்தமா வச்சிருக்கீங்களா?
0: என்னோட பொருள் வந்து எங்க அப்பா வாங்கினது 1978 வந்து ஒரு NHK டிவி வாங்கினாரு, கலர் டிவி.
1: சரி,
0: அதான் புதுசா வெளியா வந்துச்சு போல 78ல. ஸ்டில் யூசிங், ஒன்னும் பாய்ச்சிக்கிட்டா இருக்கும். அத
1: என்ன இன்னும் பயன்படுத்துறீங்களா அந்த தொலைக்காட்சிய? எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுங்களா, ஏன்னா இப்ப வாங்குற தொலைக்காட்சியில ஒரு 5 ஆண்டு 4 ஆண்டுகள் வரைக்கும்
2: 5 நாளே பெரிய ஒரு சாதனை தான். 2 ஆண்டுகள்ல எல்லாம் போயிருது பாருங்க.
0: தொலைக்காட்சி
1: வாங்கினா பக்கத்துல உள்ளவங்க எல்லாம்
0: வந்துருவாங்களே.
2: பயன்படுத்த முடியல, தலைமுறை தாண்டி தொலைக்காட்சியை பயன்படுத்திட்டு இருக்கீங்க.
1: இந்த ஆண்டு தீபாவளிக்கு வந்து இந்த நம்பிக்கை ஒளியேற்றம் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது கனவு ஆசைகள் இருக்கா?
0: அல்ல, ஒத்துமையா இருந்து நல்லபடியா தீபாவளி கும்பிடுறதுதான் என்னோட ஆசைகள்.
1: உங்களோட ஆசையை வந்துட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்.
0: ஆமா, வேற ஒன்னும் இல்லைங்க ரவீன். தேங்க்யூ வெரி மச்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: நிதி பற்றாக்குறையை அடுத்த ஈராண்டுகளில் குறைக்க மலேசியா இலக்கு. 17.15 பில்லியன் ரிங்கிட் கூடுதல் வரியை அரசாங்கம் திருப்பி செலுத்தியுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசியாவின் நிதி பற்றாக்குறையை அடுத்த 2 ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3 விழுக்காட்டுக்கும் கீழ் குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக 2ம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 6.4 விழுக்காடாக இருந்த நிதி பற்றாக்குறை கடந்த ஆண்டு 3.7 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நிதி ஒருங்கிணைப்பு, இலக்கிடப்பட்ட உதவித்தொகையின் சீராக்கம், தனியார் துறையின் பங்களிப்பை வலுப்படுத்துவது ஆகியவற்றின் மூலம் இந்த இலக்கை அடைய முடியும் என அவர் தெரிவித்தார். 2027 வரவு செலவு திட்டத்தின் கீழ் தேசிய நீரோட்டத்திலிருந்து விடுபட்டுள்ள 6 மாநிலங்களுக்கு மேம்பாட்டு செலவினமாக 21.26 பில்லியன் ரிங்கிட்டை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீட்டில் ஒவ்வொரு மாநிலத்தின் தனிப்பட்ட தேவைகளும் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முமத் நாசிர் தெரிவித்துள்ளார். கிளாந்தான், பர்லிஸ், திருங்கானு, கடா, சபா, சரவா ஆகியவை அதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இந்த ஒதுக்கீடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான கடப்பாட்டையும் முன்னரே அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயலாக்கத்தையும் உட்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மலாய் மரபைச் சேர்ந்த மலேசியரை திருமணம் செய்து கொள்ளும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த வெளிநாட்டவரின் இன அடையாளம் மலாய் என மாறாது. தொடர்புடைய நபரின் மரபு அவர்களின் பூர்வீகத்திற்கு ஏற்பவே அமையும். இதில் அந்த வெளிநாட்டினரின் பரம்பரை குறித்து தேசிய பதிவுத்துறை JPN எந்த முடிவையும் எடுக்காது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் வலியுறுத்தினார். இந்த விவகாரம் நேற்று மக்களவையில் அளிக்கப்பட்ட எழுத்துப்படிவான பதிலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர் விளக்கினார். இருப்பினும் பொதுமக்களிடையே தவறான புரிதல்களுக்கும் தவறான கண்ணோட்டத்துக்கும் வழிவகுக்கக்கூடிய கருத்துக்கள் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த மாதம் 30ம் நாள் வரை அரசாங்கம் 17.15 பில்லியன் ரிங்கிட் கூடுதல் வரியை திருப்பி செலுத்தியுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இது மொத்தம் 3.23 மில்லியன் கணக்குகளை உள்ளடக்கியுள்ளது. அதிகமாக செலுத்தப்பட்ட வரியை திரும்ப பெறும் நடைமுறையை வலுப்படுத்த உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN மிகவும் நியாயமான, சமத்துவமான பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளது. அதேவேளை ஆண்டுகளை பொருட்படுத்தாமல் நிலுவையில் உள்ள எல்லா கணக்குகளும் சீராகவும் திறம்படவும் திருப்பி செலுத்துவதை LHDN உறுதி செய்வதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2030ம் ஆண்டில் 250,000 பன்னாட்டு மாணவர்கள் நாட்டில் மேற்கல்வியை தொடர மலேசியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. தற்போது 180 நாடுகளைச் சேர்ந்த 170,000 பன்னாட்டு மாணவர்கள் நாட்டில் மேற்கல்வியை தொடர்வதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரே அப்துல் காடிர் தெரிவித்துள்ளார். இந்த மாணவர்களின் வருகை ஆண்டுக்கு நாட்டின் பொருளாதாரத்தில் குறைந்தது 16 பில்லியன் ரிங்கிட் பங்களிப்பினை வழங்குவதாக அவர் கூறினார். 2027 வரவு செலவு திட்டத்தில் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சுக்கான ஒதுக்கீடு 4 விழுக்காடு அதிகரித்து 4.355 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது பெண்கள், குடும்பம், சிறார், உடற்பேறு குறைந்தோர், மூத்த குடிமக்களின் சமூக பாதுகாப்பையும் நலனையும் மேம்படுத்த வழிவகுக்கும் என்று அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி சுக்ரி கூறியுள்ளார். அதில் 200,000 மூத்த குடிமக்களுக்கு 1.3 பில்லியன் ரிங்கிட்டும் 300,000 உடற்பேறு குறைந்தோருக்கு 1.5 பில்லியன் ரிங்கிட்டும் உதவித்தொகையாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இம்மாதம் 12ம் நாள் வரை பூடி மடானி டீசல் பூடி டீசல் முனைப்பின் கீழ் சபாவில் உள்ள பிக்அப் மற்றும் ஜீப் வகை வாகனங்களின் உரிமையாளர்களில் 52,133 பேருக்கு கூடுதலாக 100 லிட்டர் டீசல் ஒதுக்கீடு பெறுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிக்கப் ஜீப் வகை வாகன உரிமையாளர்கள் தங்களது அன்றாட நடவடிக்கைகளுக்கு கூடுதலான டீசல் அளவை பயன்படுத்துவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 11 நாள் கிள்ளான் துறைமுகம் லிம்போங்கான் சாலையில் உள்ள ரயில் நிலையத்தில் ஆடவர் ஒருவர் தண்டவாளம் வரை காரை ஓட்டிச் சென்ற சம்பவம் குறித்து கிரேத்தாபி தானாம்லாயு நிறுவனம் KTMB விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. 11:40 நிகழ்ந்த அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 60 உள்ளூர் ஆடவர் கோலாலம்பூரிலிருந்து இல்லம் திரும்பிக் கொண்டிருந்ததாக தென் கிளாந்தான் காவல்துறை தலைவர் ACP லிம் ஜெட் ஹுவே தெரிவித்தார். இந்த வழக்கு 1991 தொடர்வண்டி சட்டம் பிரிவு 62 கீழ் விசாரிக்கப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: சவுதி அரேபியாவிற்கான அனைத்து பயணங்களையும் ஒத்திவைக்குமாறு சிங்கப்பூர் அரசாங்கம் தனது குடிமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அந்த வட்டாரத்தில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ரியாதில் கிங் காலித் பன்னாட்டு விமான நிலையம் உள்ளிட்ட பொது வான் போக்குவரத்தையும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளையும் குறிவைத்து நடத்தப்படும் ஏவுகணை திருகுருதி தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சு சுட்டிக்காட்டியது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் இடைமறிக்கப்பட்ட 2 ஏவுகணைகளின் பாகங்கள் விழுந்ததில் 4 காயமடைந்தனர். 15 வீடுகள் சிறிய அளவில் சேதமடைந்தன. ஹுதி அமைப்பு பாய்ச்சிய அந்த ஏவுகணைகள் செவ்வாய்க்கிழமை இடைமறிக்கப்பட்டதாக சவுதி பொது தற்காப்பு பிரிவு கூறியது. இதனிடையே ரியாத் தென்கிழக்கே அல்கார்ஷ் பகுதியில் மற்றொரு ஏவுகணையையும் கூட்டுப்படைகள் இடைமறித்து அழித்தன. மேலும் கிழக்கு நகரமான டஹ்ரானில் உள்ள சவுதி அராம்கோ நிறுவனத்தின் கட்டடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சிறிய தீ விபத்து ஏற்பட்டது. எனினும் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை என சவுதி ஆற்றல் அமைச்சு தெரிவித்தது. பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்னம் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை லண்டனில் சந்திக்கவுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்த புதிய விமர்சனங்களை தொடர்ந்து ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக பிரிட்டன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஜெலன்ஸ்கியை வரவேற்கும்போது யுக்ரைனுக்கான பிரிட்டனின் வற்றாத ஆதரவை பர்னம் வெளிப்படுத்துவார் என்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மைய நாள்களாக ஜெலன்ஸ்கி பதவி விலக வேண்டும் என்றும் டீசல் ஏற்றுமதியை அனுமதிக்கும் வகையில் மோஸ்கோ மீதான தடைகளை தளர்த்த வேண்டும் என்றும் டிரம்ப் கடும் அழுத்தம் கொடுத்து வரும் சூழலுக்கு நடுவே இந்த சந்திப்பு மேற்கொள்ளப்படுகிறது. ஈபோலா தடுப்பூசிக்கான முதல் மருத்துவ பரிசோதனை கொங்கோ ஜனநாயக குடியரசில் இம்மாத இறுதிக்குள் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. அந்த ஆப்பிரிக்க நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈபோலா நீர்வுகளின் எண்ணிக்கை 9,000 கடந்துள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4,000 எட்டியுள்ளதாக WHO சுட்டிக்காட்டியது. ஈபோலா தொற்று பரவலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ அல்லது சிகிச்சைகளோ இல்லாதது அதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்குள் உள்ள பல சவால்களில் ஒன்றாகும் என்று WHOவின் தடுப்பூசி தொடர்பான வியூக ஆலோசனைக்குழு தலைவர் ஆந்தனி ஸ்காட் கூறினார். விளையாட்டு 2026-2027 AFC எலிட் வெற்றியாளர் லீக் கார்பந்து. நேற்று இரவு போஹாங் ஸ்டீல் யார்ட் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜொஹோ டாருல் தாசிம் JDT 2 சுழியம் என தென்கொரியாவின் போஹாங் ஸ்டீலஸ் அணியை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது. அந்த 2 கோல்களையும் மார்கஸ் கில்ஹாமே பெற்றுத்தந்தார். இந்த வெற்றியை தொடர்ந்து JDT 4 புள்ளிகளுடன் கிழக்கு மண்டலத்தில் 3 நிலையை பிடித்தது. முன்னிலையில் உள்ள கம்பா ஒசாக்கா 6 புள்ளியையும் அடுத்தபடியாக ஷாங்காய் பாட் 4 புள்ளியையும் கொண்டுள்ளன. நிதி பற்றாக்குறையை அடுத்த ஈராண்டுகளில் குறைக்க மலேசியா இலக்கு. 17.15 பில்லியன் ரிங்கிட் கூடுதல் வரியை அரசாங்கம் திருப்பி செலுத்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

0: சரிங்க, இந்த ஆண்டு தீபாவளி உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு? தீபாவளிக்கான ஏற்பாடுகள் பல நேர்கள் ஆரம்பிச்சுட்டாங்க, நமக்கு தெரியுது. அது எப்படி தெரியுதுன்னா, தெரியுது, வெளியில் வந்து சிறப்பு விற்பனைகள் இந்த வார இறுதி நாட்கள் வந்தாலே அவ்வளோ பரபரப்பா இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை என்ன, பொருட்கள் வாங்குது, தீபாவளிக்கான ஏற்பாடுகள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வேலையா இருக்கும்ல.
1: ஆமா, இந்த வேலைக்கு மத்தியில இந்த 2026 நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை தான் மின்னலம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் மிக மிக சுலபமுங்க. வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ரவின்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஆசை, எதிர்பார்ப்பு, கனவு, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, எங்ககிட்ட நீங்க சொல்லுங்க
0: உங்களோட ஆசை என்ன. அந்த ஆசை

0: நாம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக விளக்குகளை ஏற்ற போறோம்.
1: ஆமா, அதனால நம்ம ஒளிபரப்புல வந்து தொடர்ந்து நீங்க அழைக்கலாம். அழைத்து உங்களுடைய ஆசைகள், சின்ன சின்ன கனவுகளா இருக்கலாம், அது என்ன அப்படின்றத சொல்லுங்க. அந்த கனவுகளை நாங்க கொண்டு சேர்க்கிறோம் முன்னார கேள்ல.
0: அவ்வளவுதாங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.

0: இன்றைக்கு வந்து இந்த அனைத்துலக மின்னணு கழிவுகள் இந்த நாள் அப்படின்றதுனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மின்னியல் பொருட்கள் பயன்படுத்தாத பொருட்கள் நிறைய வைத்திருப்போம், அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு முதலே முடிச்சிட்டோம் திரேசா. ஆனா பாருங்க, நேர்கள் இன்னமும் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க,
1: இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம அவர்களுக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு. எந்த ஒரு பொருள் வந்து ஆங்கிலத்துல சென்டிமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, உணர்வு ரீதியாக அது இணைக்கப்படும் போது
2: பழைய பொருள் வராது.
1: அது பெரிய இடமா தானே இருக்கும்.
2: ஆமா, மனையும் சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய இடம் வச்சுக்கிறதுக்கு, அதுக்குன்னு ஒரு ரூம் தனியா போயிருச்சு ஜாம் வைக்கிறதுக்கு.
0: வச்சு பூட்டிட்டீங்களா இல்லையா? எல்லாம்
2: ஒண்ணு புடல, தொடர்ந்தாப்புலாம் இருக்கும். ஆனா ஜாமம் அடிக்க வச்சிருக்கேன், அழகா அடிக்க வச்சிருக்கேன். எடுக்கிறப்ப வந்து எடுத்துட்டு திருப்பி வச்சிருவேன்.
0: ஒரு நாளைக்கு நீங்க தீபாவளிக்கு பண்ணும் போது எல்லாத்தையும் எடுத்து யூஸ்
1: பண்ணுவீங்க. அந்த பேப்பர் எல்லாமா அப்படின்னு வர மாதிரி மின்னணு சாதனங்களுக்கு வரும்போதுதான் எல்லாம் காலியாக போகுது பாருங்க.
0: சரி, இந்த நம்பிக்கை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. இந்த ஆண்டு
1: உங்களுக்கு ஆசை இருக்கும்ல, ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி. இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா என்ன ஆசை?
2: ஃபேமிலி வந்து அந்த பனி கொட்டுற இடமா எடுத்துட்டு ஒரு ஃபேமிலி வெக்கேஷன் கொண்டு போகணும். ஏன்னா இந்த மாதிரி எடுத்து கொண்டு போனா நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இது இந்த இடம் சூடா, கொஞ்சம் சூடா இருக்கா, பனியமான இடத்துக்கு போனா நல்லா இருக்கும். அது ஒரு ஆசை தான்.
0: வானிலை
1: கொஞ்சம் சரி பார்த்து திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். சரியா?
2: சரியா,
1: சரி.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னலஃபன்.
1: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன். ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னலஃபமின் 1000 நம்பிக்கை ஜோதி நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
2: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
3: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் அஃபம்.

0: நேற்று வெளியான செய்திகள் ஒன்று, இந்த நெரிசல் தலைநகர்ல நேற்று வழக்கத்திற்கு மாறான ஒரு நெரிசல் வந்துட்டு பயணர்கள் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க போனாலும் தெரியுதா, நேற்று பல பகுதிகள் வந்து கடுமையான நெரிசல். ஏன் அந்த நெரிசல் வந்ததுனே தெரியல. சிலர் பார்த்தோம்னா அலுவலகங்களுக்கு தாமதமா சென்றிருக்காங்க, கொஞ்சம் சூழல்லாம் வந்து சரியில்லாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு எப்படிங்க இருந்தது, சாலையில நிலவரம் எல்லாம் சரியா இருந்துச்சா?
1: அந்த சாலை போக்குவரத்து நெரிசல் சொல்லும் போது நெஞ்சு பதப்பதைக்கும் ஏறவேன். நேரம் ஆகும், வாகனம் நகராது, எப்படிதான் சமாளிக்கிறன்ற ஒரு சூழல் வரும். ஆனா இதற்கு மத்தியில என்ன செய்யணும், அவசரம் இல்லாமல் அந்த பாதுகாப்பு கருதி நம்ம பயணத்தை மேற்கொள்வதுதான் முக்கியமான ஒன்று.
0: எப்போதுமே உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதை நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க. இந்த சாலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது மலேசிய சாலை பாதுகாப்பு கழகம் இருக்கின்றது. இதோட இயக்குனர் வாரிய உறுப்பினரா பார்த்தோம்னா, அண்மையில மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் மருத்துவ சமூக நலவியல் புல பேராசிரியர் டாக்டர் குழந்தையின் கே சி மணி வந்து நியமிக்கப்பட்டாரு. கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி இவருடைய பதவி நியமனம் வந்து நடப்புக்கு வந்திருக்கு.
1: ஆமா, இவர் வந்து மருத்துவத்துறையில் சிறார் பாதுகாப்பு நிபுணர். இதற்கு முன்னதாக கூட மின்னல ஃபார்ம்ல சிறார் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது நிறைய முறை நேரடியாக வந்திருக்காரு, அழைப்பிலும் பேசிருக்காரு. நல்ல பயனுள்ள தகவல்களை வந்து நம்ம மக்களுக்கு எப்பவுமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல வந்து இவர் தன்னுடைய இலக்கை வைத்திருக்கின்றார்.
0: அது தற்போது இந்த சாலை பாதுகாப்பு கழகத்துல வந்து இயக்குனர் வாரிய உறுப்பினரா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவருக்கு நம்மளுடைய வாழ்த்தை இங்கிருந்து அனுப்பி வைப்போம்.
1: ஆமா, தொடரட்டும் பேராசிரியர் டாக்டர் குழந்தையின் உங்களுடைய இந்த சேவை.

0: நம்பிக்கை ஒளியேற்றுவோம். இதை பற்றி நேர்கள் நமக்கு அழைத்து அவங்களுடைய ஆசைகள் கனவுகளை பற்றி தொடர்ந்து வானொலியில சொல்லிட்டு இருக்காங்களே.
1: ஆமா, உங்களுடைய ஆசை எதுவாக வேணா இருக்கலாம், எவ்வளவு பெரியதாக வேணாலும் கூட இருக்கலாம். சில நேரங்கள் ரவீன்மாக்குள்ளே வைத்திருப்போம், யாருக்கிட்டயும் சொல்றது கூட நம்மளுக்கு இடம் இல்லாம இருக்கும்ல. அந்த இடமாக தான் இந்த ஆண்டு மின்னலம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அழைத்து சொல்லுங்க, உங்களுடைய ஆசை கனவு எதிர்பார்ப்பு தான் என்ன, அதற்காக நாங்க ஏற்ற போறோங்க நம்பிக்கையோட அந்த விளக்குகளை.
0: ரவி வந்திருக்காரு, சொல்லுங்க ரவி, உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு தீபாவளிக்கு ஏதாவது கனவு ஆசைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
2: Maybe you want to go to அத்தை ஹவுஸ், போனும் அத்தையோட வீட்டுக்கு போனும்.
0: கடைசியா எப்ப போனீங்க?
2: நல்லபடியா
0: அத்தை வீட்டுக்கு இந்த ஆண்டு தீபாவளிக்கு போங்க, சரியா?
2: ஓகே, தேங்க் யூ சோ மச்.
0: ரொம்ப நன்றி, வணக்கம்.

0: போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026. புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ், அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
3: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
4: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு அஞ்சு நிமிஷம்.
3: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
4: வணக்கமா சொல்றது தானே. ஆ, வரேன்.
3: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
4: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
3: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
4: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
3: என்னாச்சு என்னாச்சு?
4: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
3: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
4: அஞ்சு நிமிஷமா?
3: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்
1: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
5: எனக்கு வந்து என்னன்னா, கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு வந்து ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
6: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
7: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் எஃப்எம்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம். இன்னும் நிறைய பகுதிக்கு வந்திருக்கோம். காலையிலேயே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்ல, உங்க கூட பசியாடுறதுக்கு ஒரு நபர் வரப்போறாரு, அவர் யாரு கொஞ்சம் அழைத்து சொல்லுங்கன்னு. கொஞ்சம் வித்தியாசமான பதிலா தான் இன்றைக்கு வந்துச்சு. வேற
1: உங்ககிட்ட இருந்து ரொம்ப வித்தியாசமா தான் இருந்துச்சு. நாங்களும் பிரார்த்திக்கிறோம் உலகலகி ஐஸ்வர்யாய் கூட. மகிழ்ச்சி வேற. சரி, இந்த மங்களகரமான நாட்கள் அப்படின்னு சொல்ல, ஏன்னா நவராத்திரி இந்த நாட்கள்ல தான் நாம இருக்கிறோம். அம்மனுக்கான சிறப்பு பூஜை வழிபாடுகள், நிறைய பேர் வந்து விரதத்துல சைவத்துல இருக்கிறாங்க. மனதில் நினைத்த நல்ல விஷயங்கள் நடக்கணும், நம்மளும் சேர்ந்து
0: விடைபெறுகிறோம். ரவீன்
1: ட்ரேஸ் அலாசரு.

0: என்னங்க
1: கொஞ்ச நாள் நீங்க சேர்த்துச்ச ஒரு கடையை திறந்துடலாம் போல.
2: பழைய ரேடியோ, அதாவது இது 80ஆம் ஆண்டு இல்ல 70ஆம் ஆண்டு எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா பாச்சு இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல வந்து ஒன்னும் வேற செய்து மினல் எஃப்எம் கூட அந்த ரேடியோல தான் எங்க அம்மா கேட்பாங்க. அப்பப்ப கொஞ்சம் ஸ்டக் ஆகும், பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தட்டணும், தட்டினாதான் அது கொஞ்சம் பண்ணும்.
3: என் வீட்டுல வந்து மின் விசிறி வச்சிருக்கேன், ஃபேன், அப்பா அந்த காலத்து அப்பா பச்ச ஃபேன் எல்லாத்தையும் அப்படியே பத்திரப்பட்டு வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே வந்துட்டு மேல ரேக் மேல அழகா அப்படியே அடிக்க வச்சுட்டேன்.
1: சரி கார்த்திக், என்ன பொருள் வீசாம இருக்கு?
4: கம்ப்யூட்டர் ஒண்ணு வீசாம இருக்கு. கம்ப்யூட்டர் பழைய பெரிய பல்கியா இருக்கும் கம்ப்யூட்டர் கணினி, அது அப்பாவோட ஒரு பழைய கடிகாரம் இருக்கு, பழைய போன்.
5: ஆனா அது அந்த பெரிய இடமா தானே இருக்கும்?
4: ஆமா, மழையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நிறைய இடம் எடுத்துக்கிறதுக்கு, அதுக்குன்னு ஒரு ரூம் தனியா போயிருச்சு.
1: நாளைக்கு தீபாவளிக்கு போது எல்லாத்தையும் எடுத்து வீச
5: அந்த பேப்பர் எல்லாமா அப்படின்னு வர மாதிரி மின்னு சாதனங்களுக்கு வரும்போது தான் எல்லாம் காலியாக போகுது பாருங்க.
6: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
7: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாலஸ்தீன மக்களின் துயரங்களுக்கு தீர்வு காண்பதில் பன்னாட்டு அமைப்புகள் தவறியுள்ளதாக கண்டனம் தெரிவித்தார். மக்களாட்சியையும் மனித உரிமைகளின் கொள்கையையும் நிலைநிறுத்துவதில் பன்னாட்டு சமூகம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்றைய மக்களவையில் அலிபாபா உரிம நடைமுறையை தடுப்பதற்கான புதிய சட்டவரைவு, காசா தொடர்பான அரசு தந்திர விவகாரம், கைவிடப்பட்ட வீடமைப்பு திட்டங்களின் நிலை ஆகியவற்றில் முதன்மை கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அலிபாபா உரிமங்கள் தொடர்பான சிக்கலை எதிர்கொள்ளும் வகையில் வாடகை தேடல் எதிர்ப்பு சட்ட வரைவின் தற்போதைய நிலை குறித்து கேள்வி எழுப்பப்படும் என்று நாடாளுமன்ற கூட்ட நிரல் தெரிவிக்கின்றது. பேரா மக்களின் தொழிற்துறை உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நீர் தேவைகளுக்கே முழு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மாநில அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. உள்ளூர் விநியோகங்களின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும், குறிப்பாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தேவையை நிறைவு செய்வதற்கும் அந்த அணுகுமுறை அவசியமாவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ மொமன் நிசார் ஜமாலுடின் தெரிவித்தார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இம்மாதம் 17 முதல் 22 வரை உஸ்பெகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பயணம் மேற்கொள்ளவுள்ளார். முதலில் உஸ்பெகிஸ்தானின் சமர்கான் நகருக்கு செல்லும் அவர் மத்திய ஆசியாவின் 5 நாடுகளை உள்ளடக்கிய C5+1 அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார். இப்பயணத்தின் போது பெரும் வர்த்தக பேராளர்கள் குழுவுக்கும் ரூபியோ தலைமை தாங்குவார். பணமோசடி தடுப்பு பொருளாதார தடைகள் தொடர்பான சட்டங்களை மீறியதற்காக அமெரிக்க கருவூலத்துறை மத்திய பொருளகம் மீது 1.21 பில்லியன் டாலருக்கும் மேற்பட்ட தண்டம் விதித்துள்ளது. சீன பணமோசடி வலையமைப்புகள் தொடர்பான பரிவர்த்தனைகளை அந்த வங்கி முறையாக தெரிவிக்க தவறியதாக கூறப்படுகிறது. இது 5 பில்லியன் டாலருக்கும் மேற்பட்ட சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனைகளை உள்ளடக்கியது. 2026 டென்மார்க் பொதுப்பந்து. நாட்டின் முதன்மை ஆடவர் இரட்டையர் ஆரன்சியா சோவூயிக் 2வது சுற்றுக்கு முன்னேறினர். உலகின் 4 நிலை இணையானவர்கள் 21-19, 14-21, 21-11 என நடப்பு வாகையாளர் ஜப்பானின் தகுரோ ஹோக்கி யூகோ கொபாயாஷியை வீழ்த்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. புதன்கிழமை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பொழுது உங்களுக்கு ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா இருக்கட்டும். இப்போ இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பயணத்துல இருக்கீங்களா? இல்லைங்க, வேலையில இருந்தா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. சரி, அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். கார்த்திக் ஸ்வேதா தொடக்கமா உங்களுக்கு பாடல் கொண்டு வராங்க. அதற்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்களை பேச போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

ஓராயிரம் நம்பிக்கைகள் உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மற்றும் அகற்றப்படுவதில்லைங்க, ஒரு புதிய நம்பிக்கையும் உருவாகுது. இந்த தீபாவளியில் உங்கள் மனதில் இருக்கும் ஒரு ஆசையை, ஒரு கனவை மின்னலோடு பகிர்ந்துக்குங்க. நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். உங்களுடைய ஆசை எதிர்பார்ப்பு கனவு தான் என்னங்க, அது எதுவாக இருந்தாலும் மின்னலோடு அழைத்து பகிர்ந்துக்கலாம். 1000 நேர்களின் 1000 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25 நாள் மன்னார கோலாலம்பூர்ல 1000 தீபங்களாக நாங்கள் ஏற்ற போறோம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு உடைய கனவு என்ன, ஆசை என்னன்றத பகிர்ந்துக்குங்க. இப்போ அடுத்த பாட்டு நஜீம் அர்ஷாத் கொண்டு வராங்க, கேட்கலாம்.
1: ஆகாசம் தூர என்னதோ நுணையல்லே

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒன்னும் கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒன்னும் ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
2: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
3: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

ஸ்ரேயா கோஷால் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தாங்க. இப்போ வளர்ந்து வரக்கூடிய நிறைய இளம் இயக்குநர்கள் இருக்காங்க அந்த வரிசையில். நிக்கிலுடைய இயக்கத்தில் வரக்கூடிய திரைப்படத்தை தான் பார்க்க போகிறோங்க. அடுத்து மெல்கோ பாண்டிச்சேரி அப்படின்ற திரைப்படத்தை தான் அவர் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தில் வந்து தியா தீபன், பிறகு அர்ஜுன், அக்ஷப் சலீம், பாலு இப்படி நிறைய பேர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நண்பர்கள் பட்டாளமாக தான், ஒரு நண்பர்கள் தொடர்பான கதைக்களமாக தான் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் இறுதிக்குள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து அந்த மெல்கோ பாண்டிச்சேரி அப்படின்ற படத்தை நம்ம பார்க்கலாம். இப்போது அடுத்து ரமேஷ் பாபு குரலில் பாடல் கேட்கலாம்.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

கணேஷ் சுந்தரம் காயத்ரி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, நம்பிக்கை ஒளியேற்றுவோம் நம்ம நிகழ்ச்சிக்கு தாராளமா நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுடைய ஆசை எதிர்பார்ப்பு கனவு எதுவாக இருந்தாலும் மின்னலோடு நீங்க அழைத்து பகிர்ந்துக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6 இதை நீங்க அழைத்து சொல்லும் போது வரும் அக்டோபர் 25 மன்னர கோலம் பொருள் பாத்தீங்கன்னா 1000 தீபங்களாக நாங்க ஏற்றி வைக்க போறோம். ஆமா, சரி, நாளைக்கு வந்து அக்டோபர் 15 ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. இப்பதாங்க படிச்சேன் என்ன அப்படின்னா வேர்ல்ட் ஸ்டூடெண்ட் நாளை வந்து மாணவர்களுக்கான நாள் வந்து அனுசரிக்கப்படுது. அதனால மாணவர்களுக்கான ஒரு நாள் அப்படி சொல்லும் போது ரொம்ப குதூகலமா இருப்பீங்களே. உங்களை வந்து இன்றைக்கு நாளைக்கு தான் கொண்டாடணுமா அப்படிங்கிறத கிடையாது, இன்றைக்குமே கொண்டாடலாம். ஏன்னா நீங்க தான் வந்து வருங்கால தரமான இளைஞர்கள். இந்த நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய பங்கும் இருக்க போகுது இல்லையா. அதனால உங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் மனமார்ந்த வாழ்த்தை சொல்லிக்கிறோம். இப்ப அடுத்த பாட்டு ஜெஸி கிஃப்ட் கொடுக்குறாங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இந்தியா பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் நிகழ்ந்த படகு விபத்தில் 13 சிறார் உயிரிழந்தனர். அண்டை கிராமத்தில் நடைபெறும் விருந்தில் பங்கேற்பதற்காக சுமார் 20 பேருடன் சென்ற அப்படகு வைஷாலி மாவட்டத்தில் நேற்று மாலை விபத்துக்குள்ளானது. அதில் 7 பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மாவட்ட அதிகாரி வர்ஷா சிங் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் தேசிய நிவாரண நிதியிலிருந்து ஆளுக்கு 200,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு வரும் 17 தொடங்கி 22 வரை பெரிய வர்த்தக பேராளர் குழுவிற்கு தலைமையேற்று உஸ்பெகிஸ்தானுக்கு செல்லவுள்ளார். அத்துடன் 5 மத்திய ஆசிய நாடுகளுடனான அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வார் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 200 மேற்பட்ட வணிக தலைவர்களை உள்ளடக்கிய அந்த பேராளர் குழுவிற்கு ரூபியோ தலைமையேற்கும் வேளை இது அமெரிக்கா மத்திய ஆசிய இந்தியாவிற்கு இடையே வலுப்படுத்தப்பட்ட வர்த்தக ஒத்துழைப்பின் புதிய அத்தியாயத்திற்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கையை தொடர்ந்து ஆபத்து நீங்கிவிட்டதாக அந்நாட்டின் பொது தற்காப்புத்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு வட்டாரத்திலும் ஆபத்து இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் எச்சரிக்கைக்கான காரணம் குறித்த எந்தவொரு தகவலையும் அதிகாரிகள் வெளியிடவில்லை. முன்னதாக நேற்று தமாமில் உள்ள நாட்டின் எண்ணெய் நிறுவனமான அராம்கோவின் தலைமையகத்தை இலக்கிட்டு ஹுதி கிளர்ச்சி படை தாக்குதல் அச்சுறுத்தலை விடுத்து சனாவில் சவுதி தலைமையிலான தாக்குதலுக்கு பதிலடியாக ரியாத்தின் முதன்மை விமான நிலையத்திலும் அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலும் ஹுதி அந்த எச்சரிக்கையை விடுத்தது. பண மோசடி தடுப்பையும் தடைகள் சட்டங்களையும் மீறியதற்காக அமெரிக்க பொருளகம் மீது 1.21 பில்லியன் டாலருக்கும் அதிகமான தண்டத்தை நிதியமைச்சு விதித்துள்ளது. சீன பண மோசடி வலையமைப்புகள் குறித்து தெரிவிக்க அந்நிறுவனம் தவறியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு 5 பில்லியன் டாலருக்கும் அதிகமான சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகளை உள்ளடக்கியுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிரான தடைகளை மீறியது தொடர்பாக சமரச உடன்படிக்கையின் கீழ் 11.6 மில்லியன் டாலர் தொகையை செலுத்துவதும் இந்த தண்டத்தில் அடங்கும். மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் திருகூர்த்தி தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்துவது தேசிய நிலையில் கவலைக்குரிய விவகாரமாக உருவெடுத்துள்ளது என்று தற்காப்பு அமைச்சர் ரிக்கார்டோ ட்ரவிலா த்ரெஹோ தெரிவித்தார். கடந்த ஆண்டு முதல் நடமாடும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்காவுடன் இணைந்து எல்லைப் பகுதிகளில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். சினாலாவ் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் இரு பிரிவுகளாக மோதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் அப்பகுதியில் திருகுருதிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய வெற்றியாளர்கள் லீக் கார்பந்து 2 பாதியில் 7 3 கோல்கள் புகுத்தியதன் மூலம் ஆர்சனல் 3 சுழியம் என லீலை தோற்கடித்தது. எமிரேட்ஸ் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜூரியன் டிம்பர் முதல் கோலை புகுத்தினார். அதனைத் தொடர்ந்து அபராச்சே எசியும் போகாயோ சாக்காவும் முறையே 1 கோல் அடித்தனர். இந்த வெற்றியின் மூலம் ஆர்சனல் லீக்கில் பார்சலோனாவுடனும் ஸ்பார்டிங் லிஸ்பனுடனும் முதல் இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளது. இதனிடையே இஸ்தான்புல் அலிசாமியன் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் பார்சலோனாவும் லமின் யமாலும் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி 4-1 என்ற கோல் கணக்கில் கலட்டசரியை வென்றனர். 2 சுற்று ஆட்டங்களில் பாதி நிறைவடைந்த நிலையில் 2 வெற்றிகளை பதிவு செய்துள்ள பார்சலோனா பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. அதேவேளையில் கலட்டசரி இதுவரை எந்த புள்ளிகளையும் பெறாமல் கடை நிலையில் நீடிக்கிறது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

காத்துட்டு இருக்கு. சங்கம் படத்துக்காக தொடக்க பாடல் கேட்கலாம்.

வெளிவரப்போகுது. ஹோப் அப்படின்ற ஒரு த்ரில்லர் திரைப்படமும் வந்து இந்த மாதம் வெளிவரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.

உதித் நாராயணன், மதுஸ்ரீ குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, 1000 விளக்கு ஏற்ற போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லைங்க, ஒரு புதிய நம்பிக்கையும் உருவாகுது. இந்த தீபாவளியில் உங்கள் மனதில் இருக்கும் ஒரு ஆசையை, ஒரு கனவை எங்களோட நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களுடைய ஆசையை தெரிஞ்சிக்க நாங்க ரொம்ப அவளை காத்துட்ருக்கோம். இப்போ ஹிந்தி பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல் உங்களுக்காக யூசுப் கான் கொண்டு வராரு, கேட்கலாம். அதற்கு பிறகு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கிற நேரம், நீங்க தாராளமா அழைத்து என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க. தமிழ் பாடல்ல உங்களுக்காக நாங்க வழங்க தயாரா காத்துட்டு இருக்கோம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாங்க. அடுத்து உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம். மோகனா அழைப்புல இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க மோகனா?
1: வணக்கம், நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு பொன்னியின் செல்வன் இருந்து வீரா பாட்டு கிடைக்குமா?
0: வீரா, சரி, கண்டிப்பாங்க. பொன்னியின் செல்வன்ல இருந்து அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. யாருக்காக அதை நீங்க டெடிகேட் பண்றீங்க, அன்பு பரிசா கொடுக்கறீங்க?
1: மிஸ்ஸஸ் புஷ்பராணி செல்வன் அதை டெடிகேட் பண்றேன்.
0: சரி, கண்டிப்பாங்க, அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: நீங்களும் தொடர்ந்து பாட்டு கேட்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா, ராசம்மா பேசுறியா?
0: ராசம்மா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்?
1: ஐயா, அன்பே சிவம் கமலஹாசன் நடிச்சப்படம் கேட்கலாம் ஐயா.
0: கண்டிப்பா கேட்கலாங்க. யாருக்காக?
1: மகளுக்காக கேட்கறேன். ரெண்டு பொண்ணுங்க, சோபனாவும் சவித்ராவும்.
0: சரி, அவங்களுக்காக பாட்டு கொடுத்துடலாம். சரி, ராசம்மா கிட்ட நாங்க கேக்குறோம், நம்பிக்கை ஒளியேற்றுவோம், உங்களுடைய ஆசை என்னங்க?
1: அடுத்த
0: வருஷம் சொந்த வீடு வாங்குறீங்க நீங்க, சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா ஐயா.
0: உங்களுக்காக நாங்க ஒரு விலை கேற்றி வைக்கிறோம், 25 அக்டோபர்.
1: கண்டிப்பா.
0: உங்களுக்கு மனமார்ந்த தீபாவளி வாழ்த்து.
1: நன்றிங்க ஐயா.

0: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: ரவிகா பேசுறேன். ரவிகா,
1: ரவிகா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்கா கேக்கலாம்?
0: நாளைக்கு மகனுக்கு பிறந்த நாள். இன்னைக்கு பிறந்த நாள்.
1: அதுவே மறந்துட்டீங்களா நீங்க? மக பேர் என்னது?
0: சித்தி ஹாஜரா.
1: சித்தி ஹாஜராவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. என்ன பாட்டு?
0: அப்ப ஏதாவது நல்ல பாட்டா போடுங்களேன்.
1: அவங்களுக்காக நல்ல பாட்டா கொடுத்துடலாம். நன்றி
0: சரி தம்பி, ரொம்ப வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அரசாங்க முனைப்புகளையும் உதவிகளின் நலன்களையும் M40 பிரிவினரும் பெறுவதை உறுதி செய்ய அவர்களின் நலன் தொடர்ந்து கவனத்தில் கொள்ளப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்துள்ளார். வழங்கப்பட்டுள்ள பொருளாதார தொகுப்பு நிதியமைச்சர் நடத்திய தொடர்ச்சியான கலந்துரையாடல் மூலம் திரட்டப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மியான்மர் அகதிகளை திரும்ப பெற்றுக் கொள்ளும் உலகின் முதல் நாடாக மலேசியா உள்ளது. இது மலேசியாவின் அரச தந்திரம் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதை புலப்படுத்துவதாக ஒற்றுமை அரசாங்க பேச்சாளருமான டத்துஸ்ரீ ஃபமி தெரிவித்தார். நாட்டின் 27 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS தெரிவித்துள்ளது. ஜுஹூர் பசிர்குடாவில் காற்று மாசு குறியீடு IPU 177 கோத்ததிங்கியில் 166 பொங்கராங்கில் 162 பத்துபகாட்டில் 154 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக APIMS அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன. பாழடைந்த பள்ளி வசதிகள், ஆசிரியர் பற்றாக்குறை, நெருக்கடியான பாட அட்டவணை ஆகிய சிக்கல்களை தொடர்ந்து பிரான்சில் செவ்வாய்க்கிழமை 161,600 இடங்கை பள்ளி மாணவர்கள் பேரணிகளில் பங்கேற்றதாக உள்துறை அமைச்சு கூறியது. தொழிற்சங்கங்களும் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்தன. நாடு முழுவதும் அதில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை சுமார் 480,000 எட்டியது. சீனாவையும் தென்கொரியாவையும் இணைக்கும் புதிய பாலம் 12 காத்திருப்புக்கு பின் வியாழக்கிழமை திறக்கப்படுகிறது. ஆசியான் பெரும்புள்ளிக்கும் ஏழ்மை நிலையில் உள்ள அண்டை நாட்டிற்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்தும் நோக்கத்தில் அது நிர்மாணிக்கப்பட்டது. விளையாட்டு 2026 டென்மார்க் பொது பூப்பந்து. இன்று பிற்பகலில் நடைபெறும் தொடக்க சுற்று ஆட்டத்தில் தேசிய ஆடவர் இணையினர் ஏரன்தாய் யாப் ரோய் கிங் தென்கொரியாவின் கங் மின் ஹியூக் லி ஜோங்மின் இணையருடன் பொருதுகின்றனர். முன்னதாக நாட்டின் முன்னணி ஆடவர் இணையினர் ஏரன்சியா சோ வுயிக் 21-19, 14-21, 21-11 என நடப்பு வெற்றியாளரான ஜப்பானின் தக்குரோ ஹோக்கி யுகோ கொபாயாஷி இணையை வெற்றி கொண்டனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் பத்துன்றதுக்குள்ள போட்டி அங்கம் தொடங்கியாச்சு. டக்கு டக்குனு நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில கொடுக்க போறீங்க. அப்படி கொடுத்துட்டா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வழங்குறதுக்கு நாங்க தேர காத்துட்டு இருக்கோங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? இந்த போட்டி அங்கத்துல நீங்களுமே பங்கெடுக்கலாம். இதற்கிடையில உங்களுடைய ஆசை எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். எதுவாக இருந்தாலும் எங்களோட நீங்க அழைத்து பகிர்ந்துக்கலாம். 1000 நீர்களின் 1000 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25 மின்னார கோலாலம்பூர்ல 1000 தீபங்களாக ஏற்ற போறோங்க. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். அடுத்து வீராபுரத்துக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கு நிலவுகிற தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:02. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுகர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:02.
2: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026.

0: இளமை உலாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. பத்து என்றதுக்குள்ள போட்டி அங்கத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? தாராளமா நீங்க அழைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம். குமார் அழைச்சிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க குமார்?
1: வணக்கம் கிஷன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். குமாருக்கான கேள்வி என்ன அப்படின்னா, தீபாவளி காலையில எழுந்து நம்ம செய்யற ஐந்து விஷயங்களை டக்கு டக்குன்னு நீங்க பத்து என்றதுக்குள்ள சொல்ல போறீங்க, சரியா?
1: ஓகே,
0: போலாம்.
1: காலையில என்ன தேய்ச்சி குளிக்கணும், காலையில சாமி கும்பிடணும், குளிச்ச பிறகு புது ஆடை உடுத்தணும், குடும்பத்தோட சாமி கும்பிடணும், ஃபேமிலியோட கோயிலுக்கு போகணும்.
0: முடிச்சிட்டீங்களா? சரியா
1: தெரியுது
0: இப்போதைக்கு தீபாவளின்னு சொன்ன உடனே. சரி, நம்பிக்கை ஒளியேற்றுவோம் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, உங்களுடைய ஆசை என்ன
1: அப்படின்னு?
0: இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு?
1: எனக்கு ரொம்ப நாளாவே முருகனோட ஆறு படை வீடுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. அது கூடிய சீக்கிரத்துல முருகனோட அருளால கண்டிப்பா நடக்கணும்.
0: நிச்சயமாங்க, உங்களுடைய ஆசை நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க, இதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு படை வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஆசை, அது கூடிய விரைவில் முருகன் அருளால் நடக்கட்டும்.
1: கண்டிப்பாக, உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டேன் கிஷன்.
0: நன்றி, நன்றி அழைத்ததற்கு குமார்.
1: நன்றி கிஷன், தீபாவளி வாழ்த்துக்கள்.
0: தீபாவளி வாழ்த்து உங்களுக்கு குமார், நன்றி. தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க, உங்களுடைய ஆசை என்ன அப்படின்றத தாராளமா நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வைதீஸ்வரி வணக்கம்.
1: வணக்கம் அண்ணே.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வெளியே
0: பொருள் வாங்க போயிட்டு இருக்கீங்க? பத்து என்றதுக்குள்ள இப்ப வைதீஸ்வரி நாங்க கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்ல போறீங்க, சரியா? தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு இல்லையா? வீட்டுல அம்மா உங்ககிட்ட வழக்கமா சொல்ற ஒரு ஐந்து வேலைகளை டக்கு டக்குன்னு சொல்லணும் இந்த சமயத்துல. போலாமா? அப்பா இதுக்குன்னா ரொம்ப ஆர்வம் வருது போல. நிறைய வேலை கொடுக்கறாங்களா? இல்லையா? பக்கத்துல யாரு சிரிச்சா? போ அம்மாவே சிரிக்கிறாங்களா? பாரு, மனசுல உள்ளதெல்லாம் வெளியே சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க போல. சரி போலாம்.
1: வீடு கூட்டுறது, வீடு மாப் பண்றது, முறுக்கு சுடுறது, துணி காய போறது, துணி துவைக்கிறது,
0: வேற
1: போச்சு, டெக்கரேட் பண்றது,
0: அலங்கரிக்கிறது.

0: நீங்க சொல்றத கேக்கும் போது வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு தெரியுமா, சாப்பாடு பட்டியல அடுக்குவார அப்படின்னு சொல்லுவாரு தெரியுமா, அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு எனக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல முயற்சி. என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம் சொல்லுங்க, குடுக்கலாம்.
1: இன்னைக்கு அக்காக்கு பிறந்த நாள், அவங்களுக்காக பாட்டு கேக்குறேன்.
0: அக்கா பேர் என்னது?
1: கீர்த்தனா.
0: கீர்த்தனாவுக்கு என்ன பாட்டு?
1: ரத்தத்தின்
0: ரத்தமே. அவங்களுக்காக கொடுத்துடலாம். சரி, நம்பிக்கை ஒளியேற்றுவோம். உங்களுடைய ஆசை என்ன சொல்லுங்க கேப்போம்.
1: எனக்கு காவல்துறை ஆகணும்ன்றது ஆசை.
0: போலீஸ் அதிகாரி ஆகணும்னு?
1: ஏன்னு
0: தெரியல, ஆனா பிடிச்சிருக்கு.
1: சின்ன வயசுல இருந்தே ஆசை.
0: சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும்னு? சரி, கண்டிப்பா உங்களுடைய கனவு நிஜமாக. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. உங்களுக்காக ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம் நாங்க, சரியா?
1: நன்றி. என்ன

0: நம்மை சுற்றி
1: சரஸ்வதி பூஜை ஓம் ஸ்ரீ நாராயணி சக்தி பீடத்தின் ஏற்பாட்டில் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி தொடங்கி பெட்டாலிஞ்சயா வெருண்டோ ரெசிடென்ஸ் ஹாலில் சரஸ்வதி பூஜை நடைபெறவுள்ளது. மேல் விவரங்களுக்கு 0316685 2 09 என்ற எண்களில் ராஜேந்திரனை தொடர்பு கொள்ளலாம்.
2: நம்மை சுற்றி
1: திருக்குறள் செந்தமிழ் விழா பேரா மாநில திருக்குறள் இயக்கத்தின் ஏற்பாட்டில் வரும் ஞாயிறு 18ஆம் நாள் காலை 8:30 தொடங்கி இப்போ சென்ட்ரக் பேங்கட் மண்டபத்தில் திருக்குறள் செந்தமிழ் விழா நடைபெறவுள்ளது. பாவரங்கம், மாணவர் படைப்பு, தக்கார் சிறப்பு, சொற்பொழிவு ஆகியவை இடம்பெறவுள்ளன. மேல் விவரங்களை தருகிறார் தமிழறிஞர் கம்பார் கனிமொழி குப்புசாமி.
3: வணக்கம். பேரா மாநில திருக்குறள் இயக்கத்தின் ஏற்பாட்டிலே வந்து திருக்குறள் செந்தமிழ் விழா நடைபெறுகின்றது. இதனுடைய நோக்கம் வந்து மாணவர்களுக்குள்ள திருக்குறள் ஆர்வத்தை ஊட்டுவது, அடுத்து அவர்களுக்கு ஏற்றவண்ணம் திருக்குறள் கருத்துக்களை உள்ளடக்கிய சொற்பொழிவுகள், குறுநாடகங்கள் ஆகியவையும் அந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியில் வந்து மாணவர்களும் பெரியோர்களும் வந்து கலந்து சிறப்பிக்கும்படி நாங்கள் உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி வந்து சென்ற இப்போ சிலிபின் சாலையில் அமைந்திருக்கின்ற மண்டபத்திலே நடைபெறும் என்பதையும் கூறிக்கொள்ளுகின்றோம். நிறவாமல் நம்முடைய பெரியோர்களும் குழந்தைகளோடும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கும்படி கேட்டுக் கொள்கின்றோம்.
2: நம்மை சுற்றி
1: MMI குளோபல் 2026 MMI கே சமூக நல இயக்க ஏற்பாட்டில் சனிக்கிழமை 17ஆம் நாள் கில்லான் பிரீமியர் விடுதியில் MMI குளோபல் 2026 நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. உயர்கல்வி பயிலும் 18 பேருக்கு உதவி வழங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை வழங்குகிறார் மிஸ் மலேசியா இந்தியன் குளோபல் 2026 தலைமை செயல் அதிகாரி டாக்டர் மோகன பிரியா.
4: வணக்கம். இந்த சனிக்கிழமை 17ஆம் தேதி அக்டோபர் மாசத்துல வந்து பிரீமியர் ஹோட்டல் கிளாங்ல வந்து நம்ம மிஸ் மலேசியா இந்தியன் குளோபல் நடத்துறோம். இது வந்து நம்மளோட 27வது இது வந்து ஒரு பியூட்டி பேஜன் இல்ல, இது வந்து ஒரு பர்சனல் எம்பவர்மெண்ட் பேஜன், அதாவது ஒரு தன்முனைப்பு பயிற்சி உள்ள ப்ரோக்ராம். நம்ம நடத்தி வர குழு வந்து நம்ம வந்து ஒரு என்ஜிஓ தான், MMI கே அசோசியேஷன் என்ற ஒரு என்ஜிஓ. இது வந்து முழுக்க பெண்கள் உமன் டு உமன் ஆன ப்ரோக்ராம். முக்கியமா என்ன சொல்லணும்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஃபண்ட் ரேசர். நம்ம வந்து 19 இந்திய மாணவர்களுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கொடுக்கறோம். இவங்க வந்து பாலிடெக்னிக், கவர்ன் யூனிவர்சிட்டி அங்க படிக்கிற மாணவர்கள். ஒரு கிராண்ட் வேல்யூ வந்து 3600 வந்து எஜுகேஷன் கிராண்ட் கொடுக்கறோம் 19 மாணவர்களுக்கு இந்த வருஷம். அது வந்து இந்த சாட்டர்டேயோட நம்ம கொடுக்கறோம், மார்க்ஷீட் பிரசன்டேஷன் கொடுக்கறோம். பொதுமக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்க போறீங்கன்னா நீங்க வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு போலாம், MMI குளோபல் அல்லது மிஸ் மலேசியா இந்தியன் குளோபல். நன்றி, வணக்கம்.
0: நம்மை சுற்றி

0: கயல் மங்கை முதல்ல போட்டி அங்கத்துக்கு போயிடலாமா?
1: சரி கிஷன்.
0: பத்து என்றதுக்குள்ள தீபாவளிக்கு பொதுவா உங்களுக்கு இருக்கிற, நிச்சயமா இத பத்தி நீங்க யோசிப்பீங்க, இந்த ஒரு ஐந்து விஷயத்த நம்ம முடிச்சே ஆகணும் முதல்ல அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க?
1: முதலாவதாக சாமி மேடையை சுத்தப்படுத்தி எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக வீட்டை தூய்மைப்படுத்தி வீட்டிற்கு வெள்ளை அடிக்க வேண்டும். மூன்றாவதாக என்னென்ன பலகாரம் செய்யலாம் என்று பட்ஜெட் போட வேண்டும்.
0: நேரமே முடிஞ்சிருச்சு, நீங்க டக்கு டக்குன்னு சொல்றதுக்குள்ள நேரமே போச்சுங்க.
1: அதாவது உடுப்பெடுப்பது சிக்கனமாக எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமும் அதுதான்.
0: இதுதான் முதல்ல நீங்க யோசிக்கிற விஷயங்களா இருக்கும் தீபாவளினா?
1: ஆமா கிஷன்.
0: சரி, நல்ல விஷயங்களா யோசிச்சிருக்கீங்க, எங்களுக்குமே வந்து அந்த யோசனை இப்பதான் வருது. சரி, இந்த தீபாவளிக்கு வந்து நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, ஆசை என்னன்னு, உங்களுடைய ஆசை என்னது?
1: அருமையான தலைப்பு. முதலில் என் வாழ்த்துக்கள் மின்னல் எஃப்எம். இது போல ஒரு எண்ணம் எல்லோருக்கும் வருவதில்லை, அது மின்னல் எஃப்எம்க்கு வந்திருக்கு பாத்தீங்களா, அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் கிஷன். அதாவது என்னோட ஆசை என்னன்னா, என் கணவர் ஒரு நோயாகப்பட்டவர், இவரை போல நீ எத்தனையோ நோயாளிகள் பல நோயால் அவதிப்படுகிறார்கள், இவர்கள் அனைவரும் நலமாக வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் மின்னல்
0: பணிபுரியும்
1: அனைவரும்
0: உங்களுக்கு.

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா
2: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? பத்தேன்றதுக்குள்ள போட்டி அங்கத்துல நீங்களுமே கலந்துக்கலாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. தாரா வணக்கம்.
3: வணக்கம் கிஷன்.
2: தாராவுக்கு இப்ப என்ன கேள்வி வச்சிருக்கோம் அப்படின்னா, பயப்படாதீங்க, தீபாவளி சார்ந்துதான் இருக்க போது. சரி, பலகாரம் செய்யற பழக்கம் எல்லாம் இருக்கா?
3: இருக்கு.
2: என்ன பலகாரம் செய்வீங்க?
3: முறுக்கு.
2: அதை தாண்டி எதுவும் வரமாட்டுது. அவ்வளவுதான் செய்வீங்களா? சரி, பரவாயில்ல. அதனால நான் கேள்வியே மாற்றி, தீபாவளிக்கு நீங்க சாப்பிடுற 7 பலகாரங்கள், கண்டிப்பா இந்த பலகாரத்தை நான் சாப்பிட்டுருவோம்ப்பா அப்படின்னு சொன்னா, 7 பலகாரத்தை எங்களுக்காக இப்ப நீங்க 10-ன்றதுக்குள்ள சொல்ல போறீங்க. போலாம்.
3: முறுக்கு, அச்சு முறுக்கு, நெய்யுருண்ட, கல்லுருண்ட, அண்ட் தென் அதிரசம், பிஸ்கட், சாக்லேட் பிஸ்கட்.
2: டக்குன்னு முடிச்சிட்டீங்க நேரத்துக்கு. அப்ப நீங்க நேரத்துல சரியா இருப்பீங்க போல. அப்படியா? முயற்சிக்கிறீங்க. கேட்ட கேள்விக்கு சரியா பதில கொடுத்துட்டீங்க. அதனால நாங்க சொன்ன மாதிரி நாங்க பாட்டு கொடுக்கணும்ல. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
3: குழந்தைக்காக வந்து சித்தா படத்துல இருந்து அந்த ஒரு பாட்டு இருக்கும்,
2: உனக்கு தான்.
3: குழந்தை கூட பாடுவாங்கல்ல,
2: அதேதான். அந்த பாட்டை கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்க பிள்ளைகள் பேர் சொல்லிருங்க. அப்படியே
3: அவர் பேர் வந்து, பெரியவங்க பேர் வந்துட்டு அக்ஷய், சின்னவங்க பேர் வந்து ரித்விக்.
2: சரி, இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட கேட்க மறந்துட்டோம். நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். உங்களுடைய கனவு என்னது சொல்லுங்க கேப்போம்.
3: என்னோட கனவு வந்துட்டு, ஓகே, நம்ம சிங்கிள் பேரண்ட்ஸ், எனக்கு ரெண்டு குழந்தைங்க, அப்புறம் அப்பா. ஸோ என்னோட ஆசைகள் எல்லாமே, நான் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களோட மகிழ்ச்சிக்காகவும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காகவும் என்னால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். அதுதான் என்னோட பெரிய கனவு.
2: அதுக்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. நிச்சயமா நீங்க நினைச்சதை சாதிக்கலாம். ரொம்ப நன்றி இந்த நல்ல பதிவை எங்களுக்காக நீங்க கொடுத்ததுக்கு. இப்போ
3: ரொம்ப நன்றி கிஷன், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
2: தீபாவளி வாழ்த்து.
3: உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்து.

0: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒண்ணு கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒண்ணு ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏத்தணும், அவ்வளவுதான் என்னால. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
2: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
3: மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: தருண் வணக்கம்.
1: வணக்கம் அண்ணே,
0: எப்படி இருக்கீங்க தருண்?
1: நல்லா இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். தருண்ட்ட என்ன கேள்வி தெரியுமா? இப்போ தீபாவளிக்கு அம்மாக்கு நீங்க என்னென்ன உதவி செஞ்சு கொடுக்கலாம்னு இருக்கீங்க? ஒரு 5 உதவியை சொல்லுங்க பாப்போம். 10ன்றதுக்குள்ள
1: கண்ணாடி துடைக்கிறது, முறுக்கு செய்யறதுக்கு, அப்புறம் பங்கு ஜாமெல்லாம் கழுவி போடுறது, தண்ணி எல்லாம் செஞ்சு தர்றதுக்கு, பலகாரம் செஞ்சு தர்றது.
0: செஞ்சிருவீங்களா அதெல்லாம்?
1: அம்மா செஞ்சு தந்துருவேன்.
0: நிஜமாவா? நம்பலாம்.
1: நம்பலாம்.
0: சரி, தருண் வந்து ரொம்ப நல்ல பையனா, சமத்தான பையனா? சரி, தருண் சொன்ன வேலைகள்லாம் கண்டிப்பா அம்மாக்கு செஞ்சு கொடுக்கணும். சரியா?
1: பாட்டிக்கு கூட அந்த ஹெல்ப் எல்லாம் செஞ்சு தருவேன்.
0: சரி, பாட்டிக்கும் நீங்க செஞ்சு தாங்க, சமத்தா இருக்கணும் இதே மாதிரி. நன்றி அழைச்சதுக்கு. அடுத்த பாட்டு உங்களுக்காக வருது, கேக்கலாம். இன்றைக்கு நிறைய அழைப்புகள் வந்திருந்தது, நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். நிறைய பேர் அழைத்து உங்களுடைய கனவுகளையும் பகிர்ந்திருந்தீங்க. அடுத்த இசை மிசை நிகழ்ச்சியிலும் நீங்க கனவுகளை பகிர்ந்துக்கலாங்க. பிரேமா உங்களோட பேச காத்துட்டு இருக்காங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மீண்டும் பேசலாம்.

0: மியான்மர் அகதிகளை மீண்டும் அழைத்து வருவதில் அந்நாட்டின் நம்பிக்கையை பெற்ற முதல் நாடாக மலேசியா. அரசாங்கம் M40 தரப்பினர் நலன் மீது தொடர்ந்து அக்கறை செலுத்துகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மியான்மர் அகதிகளை மீண்டும் அழைத்து வருவதில் அந்நாட்டின் நம்பிக்கையை பெற்றுள்ள முதல் நாடாக மலேசியா உள்ளது. இது நாட்டின் சிறந்த அரசதந்திர வெற்றிக்கு சான்று பகர்வதாக ஒற்றுமை அரசாங்க பேச்சாளர் டத்துஸ்ரீ ஃபமே ஃபடில் தெரிவித்துள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த வெற்றி ஓர் அரசதந்திர சாதனை என்று பாராட்டியதாக தொடர்பு அமைச்சருமான அவர் கூறினார். மியான்மர் அகதிகளை மீண்டும் மலேசியாவுக்கு அனுப்பும் அனைத்து செலவுகளையும் மியான்மர் தரப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது. கூடிய விரைவில் 3000-க்கும் அதிகமான மியான்மர் அகதிகள் மலேசியா வர தொடங்குவர் என்றார் அவர். மியான்மர் அதிபர் மின் ஆங் லோங் இம்மாதம் 7-8 நாள்களில் மலேசியாவுக்கு மேற்கொண்டிருந்த அதிகாரப்படி பயணம் இந்த விவகாரம் குறித்த கலந்துரையாடலுக்கு வாய்ப்பளித்ததாக அவர் மேலும் கூறினார். மற்றொரு நிலவரத்தில் M40 தரப்பினரின் நலன் மீது தொடர்ந்து அக்கறை செலுத்தப்படும் என அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபமே ஃபடில் தெரிவித்தார். அவர்களும் அரசாங்க உதவிகளாலும் முனைப்புகளாலும் நன்மையடைவது உறுதிப்படுத்தப்படும். வழங்கப்பட்டுள்ள பொருளாதார தொகுப்பு நிதி அமைச்சு நடத்திய தொடர்ச்சியான கலந்துரையாடல் மூலம் திரட்டப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த அணுகுமுறை சமூக ஊடகங்களில் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் சேகரிக்க நிதிநிலை செயற்குழுவுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விடுத்த உத்தரவுக்கு இணங்க செயல்படுத்தப்பட்டதாக டத்துஸ்ரீ ஃபமி குறிப்பிட்டார். தொடர்பு அமைச்சு அரசாங்க பணியாளர்களுக்காக ரிபட் ரஹ்மா முனைப்பின் கீழ் பண்டா புரு சந்தாதாரர்களுக்கு 20 விழுக்காடு கட்டணக் கழிவை வழங்குகிறது. அமைச்சுக்கும் உணவு அனுப்புதளம் ஃபுட் பண்டாவுக்கும் இடையேயான வியூக ஒத்துழைப்பில் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த முனைப்பு கலப்பு முறை ஹைபிரிட் வேலையில் ஈடுபட்டுள்ள பொதுச்சேவை பணியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதிகாரப்படி அரசாங்க மின்னஞ்சல் முகவரி உடைய அரசாங்க ஊழியர்கள் இந்த சிறப்பு சலுகையை பெறுவர். வாழ்க்கை செலவினத்தை குறைக்க இது உதவும் என அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபமே ஃபடில் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் 27 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS தரவு காட்டுகிறது. ஜுஹூர் பாசிர்குடாகில் காற்று மாசு குறியீடு IPU 177 கோத்தத்திங்கியில் 166 புங்கராங்கில் 162 பத்துபகாட்டில் 154 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சிலாங்கூர் கில்லானில் IPU 173 பந்தெங்கில் 160 ஷா அலாமில் 159 பெட்டலிஞ்சியாவில் 154 பதிவானது. இதனிடையே 41 பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான அளவிலும் ஓர் இடத்தில் ஆரோக்கியமான நிலையிலும் உள்ளன. ஜப்பான் டோக்கியோ ஹனிடா பன்னாட்டு விமான நிலையத்தில் 5 கிலோகிராம் போதைப் பொருளுடன் பிடிபட்ட மலேசியர் ஐவர் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நோக்கத்துடன் ஒரு நாள் முன்னதாக மலேசியாவிலிருந்து புறப்பட்டுள்ளனர். 19 முதல் 26 வயதுடைய அந்த குழுவினர் குலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தின் 2 முனையத்திலிருந்து புறப்பட்டதாக அரசு மலேசிய காவற்படை PDRM போதைப்பொருள் குற்ற புலனாய்வு துறை இயக்குனர் டது ஹுசின் ஒமார் கான் கூறினார். பிடிபட்டவர்களுள் 2 ஆண்களும் 3 பெண்களும் அடங்குவர். மேலும் ஒரு நபர் முன்னதாகவே மலேசியாவிற்கு திரும்பியுள்ளார். அனைவரும் அடையாளம் காணப்பட்டு விட்டதாக டது ஹுசின் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் போதைப்பொருளை காலனியில் மறைத்திருந்ததை ஜப்பானிய குடிநுழைவு செயலாக்க தரப்பு கண்டறிந்தது. 2036 வயதானவர்கள் அதிகம் வாழும் நாடாக மாறவிருக்கும் மலேசியாவில் மருந்தக தேவை அதிகரிக்கும் என MBSP முதலீட்டு பொருளகம் கணித்துள்ளது. தற்போது நாட்டில் தொற்றா நோய்களின் பாதிப்பு விகிதம் அதிகரித்துள்ளதால் மருந்தக சிகிச்சைகளுக்கான நிரந்தர தேவை ஏற்பட்டுள்ளதாக MBSBIB கூறியது. இதனைத் தொடர்ந்து மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் இதய நோய், புற்றுநோய் உள்ளிட்ட நீண்டகால பராமரிப்புக்கான மருந்துகளின் தயாரிப்பில் கவனம் செலுத்த ஊக்குவிக்கப்பட்டுள்ளன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: இவ்வாண்டின் மூன்றாம் காலாண்டில் சிங்கப்பூரின் பொருளாதாரம் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 5.4 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளது. இது முந்தைய காலாண்டில் பதிவு செய்யப்பட்ட 6.2 விழுக்காட்டுடன் ஒப்பிடுகையில் சற்று குறைவு என்று தொழில்துறை வர்த்தக அமைச்சு தெரிவித்தது. மூன்றாவது காலாண்டில் உற்பத்தி துறை ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 7.5 விழுக்காடு வளர்ச்சி கண்டது. முந்தைய காலாண்டில் பதிவான 12.9 விழுக்காடு வளர்ச்சியை விட இது மிதமான முன்னேற்றத்தையே குறிக்கிறது. சீனாவையும் தென்கொரியாவையும் இணைக்கும் புதிய பாலம் 12 ஆண்டு காத்திருப்புக்கு பின் வியாழக்கிழமை திறக்கப்படுகிறது. ஆசியான் பெரும் புள்ளிக்கும் ஏழ்மை நிலையில் உள்ள அண்டை நாட்டிற்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்தும் நோக்கத்தில் நியூ யாலு ரிவர் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 2014 நிறைவடைந்த இந்த பாலத்தின் கட்டுமானம் தென்கொரியாவில் குடிநுழைவு வசதி, சாலை இணைப்பு போன்ற சிக்கல்களால் காலந்தாழ்த்தப்பட்டது. முன்னதாக பயணிகள் ரயில் சேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட சீனோ கொரியா நட்புறவு பாலம் குறைந்த போக்குவரத்து திறனை கொண்டிருந்தது. அதற்கு பதிலாக இந்த புதிய பாலம் பயன்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாழடைந்த பள்ளி வசதிகள், ஆசிரியர் பற்றாக்குறை, நெருக்கடியான பாட அட்டவணை ஆகிய சிக்கல்களை தொடர்ந்து பிரான்சில் செவ்வாய்க்கிழமை 161,600 இடைநிலை பள்ளி மாணவர்கள் பேரணிகளில் ஈடுபட்டதாக உள்துறை அமைச்சு தெரிவித்தது. தொழிற்சங்கங்களும் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்தன. நாடு முழுவதும் அதில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை சுமார் 480,000 எட்டியது. இது பிரான்ஸ் அடுத்த அதிபரை தேர்ந்தெடுக்கவிருக்கும் நிலையில் தனது பதவிக்காலத்தின் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் அதிபர் எமானுவேல் மேக்ரான் மீதான அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. மொரிசியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்குலம் உள்நாட்டு நேரப்படி செவ்வாய்க்கிழமை 8:30 தொடங்கி மறுநாள் காலை 6 நாட்டில் ஊரடங்கை அறிவித்துள்ளார். பொருள்களுக்கும் வாகனங்களுக்கும் தீ வைத்தல், சாலை மறியல், காவல் நிலையங்களையும் வணிக மையங்களையும் சேதப்படுத்துவது ஆகிய சம்பவங்கள் சில பகுதிகளில் பதிவானதை தொடர்ந்து இந்நடவடிக்கை செயல்படுத்தப்படுகிறது. இவ்வேளையில் காவல்துறையின் நடவடிக்கைகளால் அச்சுறுத்தப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களால் நிதியுதவி அளிக்கப்பட்டவர்கள் இந்த வன்முறை சம்பவங்களை மேற்கொண்டது தெரிய வந்துள்ளதாக ராம்குலம் தொலைக்காட்சி வாயிலாக கூறினார். விளையாட்டு 2026 டென்மார்க் பொது பூப்பந்து. தேசிய ஆடவர் இணையினர் ஏரன்சியா சோ ஒய்யிக் வெற்றிகரமாக போட்டியை தொடங்கியுள்ளனர். யூஸ்கோ பேங்க் அரங்கில் நடைபெற்ற முதல் சுற்றில் அவர்கள் 21-19, 14-21, 21-11 என நடப்பு வெற்றியாளரான ஜப்பானின் தக்குரோ ஹோக்கி யுகோ கொபாயாஷி இணையினரை வெற்றி கொண்டனர். இந்த ஆட்டம் 51 நிறைவடைந்தது. இன்று பிற்பகலில் நடைபெறும் மற்றொரு தொடக்கச் சுற்று ஆட்டத்தில் மலேசிய ஆடவர் இணையினர் ஏரன் தாய் யாப் ரோய் கிங் தென்கொரியாவின் கங் மின் ஹியூக், லீ ஜோங் மின் இணையருடன் பொருதுகின்றனர். இதன் வெற்றியாளருடன் ஏரன் வூயிக் இணை மோதும். மியான்மர் அகதிகளை மீண்டும் அழைத்து வருவதில் நாட்டின் நம்பிக்கையை பெற்ற முதல் நாடாக மலேசியா. அரசாங்கம் M40 தரப்பினர் நலன் மீது தொடர்ந்து அக்கறை செலுத்துகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

பிரதீப் குமார் கார்த்திகா பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். புதன்கிழமை மதிய வேளையில் உங்களை சந்திக்கின்றேன் நான் பிரேமா கிருஷ்ணன். கஷ்டத்தில் இருக்கும் போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நாம் இருக்க முயற்சி செய்வோம், வாழ்க்கை வரமாகும். சரி, இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் ஒரு தலைப்பை குறித்து தான் நம்ம பேச போகின்றோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சிலர் ரொம்ப வந்து சுத்தமா நேர்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த ஓசிடி பிரச்சனை இருக்கிறாங்களே அவங்களாம் பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கணும், இந்த பொருள் இப்படிதான் இருக்கணும், அது கொஞ்சம் கலைஞ்சாலுமே சரி, அது எனக்கு ஏதோ ஒரு உறுத்தலாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மன அழுத்தமாவே அவங்களுக்கு உருவாக காரணமாக அமைகின்றது. இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். அது சுத்தமா தான் இருக்கும், ஆனா லீசா கலைஞ்சிருந்தாலுமே அந்த பொருளை வந்து சரியா அடுக்கி வச்சிடணும், நேர்த்தியா இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களை பற்றி நீங்கள் பேசலாம், கொஞ்சம் ஜாலியா பேசலாமே. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8 நீங்களும் அழைத்து அந்த மாதிரி நபர்களை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் இந்த தீபாவளிக்கு இந்த ஆண்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதையும் அழைத்தும் எங்களோடு பேசலாம். இப்ப வாங்க அனிருட் அஜுன்.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: டிசைமிசம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சுத்தமாக தான் இருக்கும், அந்த இடம் அழகாக தான் இருக்கும், ஆனாலும் ஏதோ ஒன்று அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஓசிடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதை சரியாக செய்யாத வரைக்கும் ஒரு மாதிரி பதற்றமான சூழ்நிலையிலே இருப்பாங்க, ஒரு மன அழுத்தம் அவங்களுக்குள்ள வந்துடும். ஆக இது போன்ற நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அமராவதியே அழைச்சிருக்காங்க, அவங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்கா, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: அது அதே மாதிரி செஞ்சு செஞ்சு அது ஃபேமிலியோட இது, அம்மா அப்படியே செஞ்சு செஞ்சு அக்கா தங்கச்சி எல்லாமே அப்படிதான்.
0: சரி, அப்படி செய்யும் போது உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகவுமே, ஐயோ இது பதற்றமாவே இருக்கும் தானே, அது அந்த கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் தானே உங்களுக்கு.
1: அது எப்போ செய்வோம் எப்போ செய்வோம் இருக்கோம்.
0: அந்த மாதிரி யாரும் ஏதோ சொல்லிருக்காங்களா நீங்க இந்த மாதிரி செய்யும் போது?
1: ஆமா அப்படிதான் சொல்லுவாங்கம்மா, என்ன நீங்க இந்த நேரம் போட்டு இதையும் அதே செஞ்சுட்டு கிடக்குறீங்க
0: அப்படின்ட்டு.
1: ஓய்வே இருக்க மாட்டேங்கிறீங்க, அப்படியே செஞ்சுக்கிட்டே கிடக்குறீங்க, எனக்கு பொழுது நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது
0: சரியா தான் இருக்கும், ஆனா மறுபடியும் சரி பண்ணணும் அப்படிதானே.
1: சரி பண்ணணும் அதேதான்
0: நன்றி அழைத்து பேசி இருக்கு.

0: வரலாறு வழங்குபவர் வரலாற்று சிறப்பு மிக்க கேரி தீவு தொகுப்பாசிரியர் மு கோவிந்தசாமி.
1: கேரி தீவில் சுமார் 40,000 ஏக்கர் நிலப்பகுதி உள்ளது. தோட்டங்கள் 26,000 ஏக்கர்களாகவும் சதுப்பு நில காடுகள் 4,636 ஏக்கர்களாகவும் அரசு நிறுவனங்கள் 4,000 ஏக்கர்களாகவும் அரசாங்க நிலம் 3,300 ஏக்கர்களாகவும் பூர்வீக குடிகளின் கிராமம் 1,300 ஏக்கர்களாகவும் மலாய்க்காரர்கள் மற்றும் இந்தியர் கிராமங்கள் 340 ஏக்கர்களாகவும் மற்ற பகுதிகள் 445 ஏக்கர்களாகவும் உள்ளன. இந்த தீவில் முதல் முதலாக குடியேறியவர்கள் மாமேரி என்று கூறப்படும் பூர்வீக குடியினரும் மற்றும் இருத கிளை குடிகளாகும். இவர்கள் ஜுக்ரா என்று அழைக்கப்படும் ஆற்றுக்கு அப்பால் அமைந்துள்ள ஸ்லாங்கூர் மாநில ஆளுநரின் இருப்பிடத்திற்கு எதிராக கேரி தீவில் தமது கிராமங்களை அமைத்துக் கொண்டுள்ளனர். ஆரம்ப காலகட்டத்தில் மாமேரி மற்றும் தென் இந்தியர்கள் கேரி தீவு காடுகளை அழித்தனர். மாமேரி கிராமங்கள் அதே இடத்தில் இன்றும் உள்ளது. ஆனால் இப்பொழுது மின்சாரம், தண்ணீர், சாலைகள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் பொது வசதிகள் கொண்ட இடமாக அது திகழ்கின்றது. பெரும்பாலும் தென் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் 1900-1910 ஆகிய காலகட்டத்தில் குடியேறினார்கள். தோட்ட நிர்வாக அறிக்கைகளின்படி 12,724 நபர்கள் அரிசி அட்டை வைத்திருந்ததாகவும் அவர்களின் கணக்கின்படி ஒரு அரிசி அட்டை ஒரு பெரியவர் மற்றும் 2 சிறுவர்களுக்கு உரியதாக கூறப்படுகிறது.
0: வரலாறு வழங்கியவர் வரலாற்று சிறப்பு மிக்க கேரி தீவு தொகுப்பாசிரியர் மு கோவிந்தசாமி.

0: உங்க வீட்டுல பயன்படுத்தாத அல்லது வீசறதுக்கே மனசு வராதுங்க அந்த மாதிரி மின்னல் பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தோம்.
1: ஒண்ணு வந்து ஹெட்போன்ஸ்ங்க, நாங்க வந்து வீசாமலே வச்சிருக்கோம். ஒரு ஏற்கனவே 6 கைபேசிகள் இருக்கு.
2: என்னங்க கொஞ்ச நாள் நீங்க சேர்த்து வச்ச ஒரு கடையை திறந்துடலாம் போல.
1: இல்ல மெமரி இது வந்து எங்க தம்பி பாச பழைய நோக்கியா போன். அவரு சொல்ல பட்டன் போன 15 வருஷமா ஆச்சு, அதை நம்ம வச்சிருக்கோம்.
3: பழைய ரேடியோ, அதாவது இது 80 இல்ல 70 எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா பாச்சு. இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல வந்து ஒன்னும் வேற செய்து மினல் எஃப்எம் கூட அந்த ரேடியோல தான் எங்க அம்மா கேட்பாங்க. அப்பப்ப கொஞ்சம் ஸ்டக் ஆகும், பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தட்டணும், தட்டினாதான் அது கொஞ்சம் பண்ணும்.
4: என் வீட்டுல வந்து மின் விசிறி வச்சிருக்கேன், ஃபேன். அப்பா அந்த காலத்து அப்பா பச்ச ஃபேன் எல்லாத்தையும் அப்படியே பத்திரப்பட்டு வச்சிருக்கேன். என்ன பண்ணிட்டேன், எல்லாமே வந்துட்டு மேல ரேக் மேல அழகா அப்படியே அடிக்கிச்சேன்.
2: சரி கார்த்திக், என்ன பொருள் வீசாம இருக்கு?
5: கம்ப்யூட்டர் ஒண்ணு வீசாம இருக்கு. கம்ப்யூட்டர் பழைய பெரிய பல்கியா இருக்கும் கம்ப்யூட்டர் கணினி. அது அப்பாவோட ஒரு பழைய கடிகாரம் இருக்கு, பழைய போன்.
6: ஆனா அது அந்த பெரிய இடமா தானே இருக்கும்.
5: ஆமா ஆமா, நீங்க சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய இடம் எடுத்துக்கிறதுக்கு, அதுக்குன்னு ஒரு ரூம் தனியா போயிருச்சு.
2: நாளைக்கு தீபாவளிக்கு பண்ணும் போது எல்லாத்தையும் எடுத்து வீச
6: அந்த பேப்பர் எல்லாமா அப்படின்னு வர மாதிரி மின்னு சாதனங்களுக்கு வரும்போது தான் எல்லாம் காலியாக போகுது. பாருங்க
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். சிலருக்கு பாத்தீங்கன்னா அது சுத்தமா இருக்கும், ஆனா அதை மீண்டும் மீண்டும் சுத்தம் பண்ணி வைக்கணும், நேர்த்தியா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு வேலையை செஞ்சு வேலையை மீண்டும் செஞ்சு பார்க்கணும் தோணும், இந்த கதவு போட்டிட்டோமா இல்லையா மறுபடியும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரியான நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா சொல்லி கேட்டிருந்தோம். பகாங்கல இருந்து யமுனா அழைச்சிருக்காங்க, சொல்லுங்க யமுனா.
1: நான் நார்மலா வீடு கிளீனா எல்லாம் வச்சிருப்பேன், ஆனா இப்ப நம்ம நான் வந்து ஒரு ஹாலிடே போறேன்னா,
0: சரி
1: போறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கிங் அதுதானே செய்வோம்.
0: ஆமா,
1: நான் வந்து எனக்கு போறதுக்கு முன்னாடி என் வீட கிளீன் திருப்பி கிளீன் பண்ணிருவேன்.
0: இப்ப போயிட்டு
1: ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு நான் வரும்போது எனக்கு சுத்தமா இருக்கணும் வீடு.
0: அப்படியா? இப்ப எல்லாரும் வந்து என்ன பண்ணுவோம், பொருள் எடுத்துட்டு கிளம்பி போகிறதுக்கு தான் பாப்போம், வந்த பிறகு சுத்தம் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனா நீங்க கொஞ்சம் வித்தியாசமா சுத்தம் பண்ணிட்டு தான் போவீங்க.
1: ஆமா, நான் சுத்தம் பண்ணிட்டு தான் போவேன். ஏன்னா நம்ம ஒரு ஹாலிடே போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு களைச்சு போய் வரும்போது அந்த வீடு வந்து பிளசன்டா இருக்கணும் எனக்கு வந்து. நான் அந்த நாள் அந்த கிளம்புறதுக்கு முத நாள் வந்து இந்த பாஸ்கெட்ல துணி இருக்க கூடாது, தோச்சி காய வச்சு மடிச்சு வைக்கிறது, அந்த கிச்சன்ல உள்ள திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே நீட் பண்ணி அது இடத்துல வச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கும்.
0: என்ன சொல்லுவாங்க நீங்க இந்த மாதிரி செய்யும் போது?
1: என்ன சொல்லுவாருன்னா, ஏன் இவ்வளவு எடுத்து போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏன்னா நம்ம பேக்கிங் வேற பண்றோம்ல, ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கேத்த திங்ஸ் வேற ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். இதையும் செஞ்சுக்கிட்டு ஏன் இதையும் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஏன்னா 18 வருஷம் ஆச்சு இப்ப அவருக்கு பழகிருச்சு. ஏன்னா எப்ப பார்த்தா நம்ம யாரா இருந்தாலும் எங்க போயிட்டு வந்தாலும் நம்ம ஊரு நம்ம வீடுன்னு வரும்போது அது ஒரு ஃபீல் வரும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க யமுனா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. சரி யமுனா, இந்த வருடம் பாத்தீங்கன்னா நம்ம மின்னலுடைய கருப்பொருள் தீபாவளிக்கு நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். சின்ன சின்ன ஆசைகள் நீங்க அதை சொல்லும் போது அதை வந்து நாங்க 1000 தீபங்கள் ஏற்றி அக்டோபர் 25 மணரா கோலாலம்பூர்ல ஒரு நிகழ்ச்சி செய்ய போறோம். உங்களுடைய ஆசை என்ன சொல்லுங்க பாப்போம்.
1: என்னன்னா, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஒருத்தவங்க, சோ அவங்க பையன் பிறந்ததுல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு இப்ப ஒரு 8 மாசமா. சோ எனக்கு என்னன்னா, அந்த பையன் வந்து தீபாவளிக்குள்ள குணமாயி வீட்டுக்கு வரணும். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகேன்ட்டாங்க டாக்டர். சோ அவங்களும் ஹோப் பண்றாங்க, ஐயோ பையன் பிறந்ததுல இருந்து ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு, சோ தீபாவளிக்கு அந்த பையன் வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. சோ நான் இப்ப ஃபியூ டேஸ் முன்னுக்கு நல்ல கண்டிப்பா அவர் தீபாவளிக்கு வருவாரு அப்படின்னு. சோ அந்த ஆசைதான் எனக்கு, அந்த
0: பையன்
1: தீபாவளிக்கு வீட்டுக்கு வரணும்.
0: நிச்சயமா நிச்சயமா, அவருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்தே பிரார்த்தனை பண்ணுவோம், உங்களுடைய ஆசை நிச்சயம் நிறைவேறும். நன்றி.
1: கண்டிப்பா, நன்றி.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

0: இசைமிசின் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு தலைப்பை குறித்து நம்ம பேசிக் கொண்டு இருக்கின்றோம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும், செய்த வேலையாக இருக்கட்டும், அந்த இடம் வந்து கொஞ்சமும் கலையக்கூடாது. அந்த மாதிரி இந்த ஓசிடி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். நேர்லும் அழைக்க தொடங்கி இருக்காங்க. தமன் மேடால இருந்து பாலா என்ன சொல்றாருன்னு கேக்கலாம்.
1: எனக்கு
0: என்னடா நாமளே வேலையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு உங்களுக்கு
1: தோணாது? எனக்கு காலையில என்ன சமைக்க சொன்னா நான் சமைப்பேன், சமைக்க ரொம்ப பிடிக்கும்.
0: நல்லா சமைச்சு நல்லா சுத்தமா வச்சிருந்து சமைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, இந்த வருடம் பாத்தீங்கன்னா நம்பிக்கை ஒளி ஏற்றோம் சொல்லிட்டு மின்னலுடைய கருப்பொருள் தீபாவளிக்கு, உங்களுடைய ஆசைனா என்ன சொல்லுங்க?
1: என்னோட ஆசைனா உலகம் அமைதி பெறணும், மக்கள் எல்லாம் எந்த ஒரு துன்பம் இல்லாம வாழணும், நோய் நொடி இல்லாமல்.
0: நோய் நொடி இல்லாமல் பொது நலமாக சிந்திக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி பாலா.
1: நன்றியா.

அன்னைக்கு 6 மணிக்கு ஒரு ஃபிளாஷ் மாவு. அதுக்கு முன்னாடி 1000 ஃபிளாஷை கண்டடிச்சு மாதிரி ஒரு விழிச்சோம். இந்த பீஸ் இல்லைங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அரச தந்திரம் மூலம் மியான்மர் அகதிகளை நாடு மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கை அளிப்பதில் வெற்றியடைந்த முதல் நாடாக மலேசியா திகழ்கிறது. இதன் மூலம் கூடிய விரைவில் அகதிகள் அதிகமானோர் அவர்களது தாயகத்துக்கு அனுப்பப்படுவர் என தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீ ஃபமி ஃபடில் கூறினார். இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து செப்டம்பர் வரை 10,400 மியான்மர் அகதிகளை அந்நாடு திரும்ப பெற்றுள்ளது. அதேவேளை அனைத்து செலவுகளையும் அது ஏற்றுக்கொண்டது. இவ்வேளை 2027 வரவு செலவு திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பல்வேறு நிலையிலான அரசாங்கத்தின் கலந்த ஆலோசனைகள் வெற்றியடைந்துள்ளதை இது புலப்படுத்துவதாக டத்து ஸ்ரீ ஃபமி கூறியுள்ளார். பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் இந்த அணுகுமுறை சமூகத்தில் பல்வேறு குழுக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டத்தை வரைய வழிவகுத்ததாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமங்களை மூன்றாம் தரப்பின் பயன்பாட்டுக்கு வழங்கும் அலிபாபா நடைமுறைகளை கையாள்வது தொடர்பான சட்டங்களில் திருத்தமும் புதிய சட்டத்தை இயற்றவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்நடைமுறைகளை குற்றமாக வகைப்படுத்த ஒழுங்குமுறை சட்ட கட்டமைப்புக்கான தேவை ஆய்வு செய்யப்படுவதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் கூறினார். இந்தியாவில் இளையோர் தலைமையிலான கரப்பான் பூச்சி கட்சி CJP-யின் முக்கிய தலைவர்களான அசுதோஷ் ரன்காவும் சௌரவ் தாஸும் 5 நாள்களுக்கு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். புதுடெல்லியில் அமைந்துள்ள ஜந்தர் மந்தர் நகர் அதிகாரப்படியான போராட்ட இடங்களுக்கான பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக காவல்துறை அறிவித்த மறுநாளே அவர்கள் அங்கு நுழைந்ததை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அலாஸ்காவில் அமைக்கப்படவுள்ள இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் எரிவாயுவில் 30% கொள்முதல் செய்ய தைவான் இணங்கியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சீனாவுடனான பதற்றங்களுக்கு நடுவே வாஷிங்டனின் ஆதரவை பெற தைபே முயலும் நிலையில் தைவான் இத்திட்டத்தில் $4.4 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மனம் மகிழும் பழைய பாடல்களை பிற்பகல் 3 மணி வரை நாம் கேட்டு மகிழப் போகின்றோம். உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் அழைத்து கேட்கலாம். எப்பொழுதும் நாங்கள் சொல்வதுதான், புதிதாக வரக்கூடிய நேயர்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுப்போம். கடந்த வாரம் பேசினவங்களையும் மறுபடியும் அழைத்து பேசும்போது புதியவர்கள் என்னம்மா நான் இவ்வளோ நேரம் அழைத்தும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஆக புதிய நேயர்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பை கொடுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தீபாவளி கருப்பொருள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஒளியேற்றுவோம் மின்னலுடையது. ஆக மின்னலோடு பகிரப்படும் 1000 நேயர்களின் 1000 ஆசைகள், 1000 இதயங்களில் பிறந்த ஆசைகள், 1000 மனங்களில் மலர்ந்த நம்பிக்கைகள். அக்டோபர் 25 பார்த்தீங்கன்னா மன்னார கோலாலம்பூர்ல வந்து 1000 தீபங்களாக ஒளிரப் போகின்றன. நாங்கள் தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய போகின்றோம். ஆக நீங்களும் அழைத்து உங்களுடைய ஆசை என்ன, இந்த ஆண்டு தீபாவளிக்கு என்ன ஆசை அப்படின்றதையும் பாடலை விரும்பி கேட்கும் போது அதையுமே நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப வாங்க உங்களுக்கான பாடல் TM சவுந்தரராஜன் பீசசிலா குரலில் கேட்டு ரசிக்கலாம்.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.

0: நம் நெஞ்சங்களில் நிலைத்திருக்கும் தேசி கானங்களை நாம் இசையும் இசையும் தொகுப்பில் கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து பாத்தீங்களா, கூலையம்ல இருந்து நிர்மலா அழைச்சிருக்காங்க. வணக்கம், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன். அப்புறம் உங்களுடைய ஆசைனா என்ன ஆசை சொல்லுவீங்க இந்த ஆண்டு?
1: வந்து மகளுக்கு 40 வருஷம் ஆச்சு, அப்ப 2 வாரம் வந்து சடங்கி போச்சு. அவங்க நல்லா மீண்டும் அதுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் வேண்டிக்கிறேம்மா.
0: மகளுடைய திருமணம் வந்து சிறப்பா அமையணும் சொல்லி நீங்க வேண்டிக்கிறீங்க? நிச்சயமா நிச்சயமா, உங்களுக்காக உங்க மகளுக்காக நாங்கள் வந்து தீபம் ஏத்த போகின்றோம். சரிம்மா, என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு அமைதியான நதி நிர்மா.
0: அமைதியான நதியிலே அந்த பாடலை, விருப்ப பாடலா கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பாடல் நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: நன்றிமா.

0: ட்ரைனிங் முக்கியமா பேசப்படுது நம்ம பிளான்ல. தவிர்த்து வந்து பிசினஸ்க்கு வந்து அரசாங்கத்தில் 30 மில்லியன் ஒதுக்கீடு வந்து எம்டெக் வழியமா கொடுத்துருக்காங்க. இது வந்து 4000 சிறு தொழில் நிறுவனங்களுக்கு வந்து எப்படி ஏஐ வந்து அவங்க பிசினஸ்ல பயன்படுத்தி ஆட்டோமேட் பண்ண முடியும்னு சொல்லி. சோ இது வந்து ஒரு 30 மில்லியன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க.
1: #BlanchaWan2ReBudoPluTujo #ApakitaDapat

0: வணக்கம், கேமரன் மலை காற்று இந்த பக்கமா வீசுது. செல்வி எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: நீண்ட எப்ப வர மாதிரி இருக்கிறீங்க?
0: கேமரன் மலை பக்கமா கண்டிப்பா வருவோம், உங்களை எல்லாம் சந்திக்க நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், இந்த வருட தீபாவளிக்கு நம்பிக்கை ஒளியேற்றோம் சொல்லிட்டு நம்ம செய்ய போறோம், உங்களுடைய ஆசைனா என்ன ஆசை சொல்லுங்க?
1: என்னோட ஆசை என்னன்னாக்கா, அடுத்த வருஷம் வந்து 7 ஆம் ஆண்டு ஒளி உலக நிகழ்ச்சி வந்து கேமரா வைக்கிறதுன்ற சொல்லி இருக்கிறாங்க. அது நல்லபடியா நிறைவேற்றணும்னு சொல்லி என்னோட ஆசை.
0: அந்த நிகழ்ச்சி யார் நடத்துவா?
1: செல்வி ரஞ்சித்.
0: ஓ, அதாவது நீங்க செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கேமரன் மலையில அடுத்த வருஷம் சிறப்பா நடக்கணும், அதுக்காக ஆசைப்படுறேன்னு சொல்றீங்களா?
1: ஆமா, அதேதான்.
0: சரி, நிச்சயமா நிச்சயமா அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும், உங்களுக்காகவே நாங்கள் விளக்கேற்ற போகின்றோம், அந்த ஆசை நிறைவேறும். சரி, இப்ப என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
1: என் கடமையில இருந்து எந்த பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு போறீங்களா? அலோ மிஸ் எங்க போறீங்க?
0: அலோ மிஸ் உங்களை நான் கேட்க போறேன், எங்க போறீங்க நீங்க அடுத்தது?
1: அடுத்தது நான் எங்கயும் போல வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு.
0: ஓகே, வேலை முடிஞ்சிருச்சா?
1: வேலை முடிஞ்சு.
0: என்ன வேலை செய்யறீங்க நீங்க?
1: நான் வந்து ஒரு கிளீனர் வேலை செய்யறேன், பட்டில் அப்படிக்கு 2 மணி நேரம் கிளீனர் வேலை செஞ்சுட்டு வந்துருவேன்.
0: ஓ, இப்ப வந்து பாடலாம் கேக்கறதுக்கு ஆர்வமா வந்துட்டீங்க. சாப்பிட்டீங்களா மதிய உணவு?
1: சாப்பிட்டாச்சு.
0: சரி, இப்ப பாடலை கேளுங்க, உங்களை காண விருப்ப பாடல்.
1: சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டேன். அப்படியே கேமரன் மலை காற்றோட அந்த பாடலை கேளுங்க.
1: ஓகே.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில்
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: கண்டு நானாட பிசுசில குரலில் இடம்பெற்ற இந்த பாடலை கேட்டாலே அந்த தீபாவளி குதூகலம் நமக்குள்ள வந்துருங்க. அடுத்து யார் பேச போறான்னு பாக்கலாம். தைப்பையில இருந்து ஈஸ்வரி அழைச்சிருக்கீங்க. ஈஸ்வரி எப்படி இருக்கீங்க? மதிய உணவு சாப்பிட்டாச்சா?
1: நலம் நலம் அறியாவா சாப்பிட்டுட்டேன். நான் உண்டிதான் இருக்கேன். என்னுடைய கருப்பொருள் வந்து உலக நாடுகள் எல்லாம் அந்த சிச்சரவு இல்லாத எல்லாம் அமைதி அடையணும். நேபாளம் தண்ணிலாம் மூழ்கினாங்கல்ல, அதெல்லாமே விட தெரியாம போயிருச்சு. உலகம் அமைதி பெறணும்,
0: இயற்கை பேரிடர் இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேற நாங்க மன்னாரா கோலாலம்பூர்ல வருகின்ற 25ஆம் தேதி விளக்காக நாங்க ஏற்ற போறோம். 1000 ஆசை
1: கேட்டுக்கிட்டுதான் இருக்கேன். எனக்கு வந்து இந்த பாட்டும் நானே பாவமும் நானே அந்த பாட்டு.
0: நிச்சயமா பொதுநலமா இயற்கை பேரிடர் மக்கள் எல்லாம் சுபிட்சமா வாழணும் சொல்லுகின்ற அந்த மனம் இருக்குல்ல, அந்த மனசுக்காகவே உங்களுக்கான பாடல் இப்பொழுது நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றிமா.
1: நன்றி நன்றி. வணக்கம். எல்லாரும் சிறப்பா படிக்கிறீங்க. வாழ்க சிறப்புடன்.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒன்னும் கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒன்னும் ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
2: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
3: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: ஸ்ரீனிவாஸ் பீஸ்ல குரலில் நாம் பாடலை கேட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா செராஸ்ல இருந்து கண்ணியம்மா அழைச்சிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். தீபாவளி வாழ்த்துக்கள் இப்பயே சொல்லிக்கிறேன்.
0: இப்பயே எங்களுக்கு அழைச்சி தீபாவளி வாழ்த்து சொல்லிருக்கீங்க. நீங்க வந்து கடந்த ஆண்டு வந்து வெற்றி பெற்றவங்க தானே நிகழ்ச்சியில கலந்து? எனக்கு ஞாபகம் இருக்கு,
1: ஒரு கோல் பாயிண்ட் கிடைச்சிச்சு.
0: பாருங்க, அப்ப இந்த ஆண்டு போட்டிகள்லாம் இருக்கு, உங்களுக்காகவே நிறைய நிகழ்ச்சி எல்லாம் நம்ம வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க மின்னலோடு தொடர்ந்து இணைந்து இருக்கணும், சரியா?
1: கண்டிப்பா கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் சொல்லணும்னு நினைச்சு அதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க.
0: எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த பேர் வந்து எனக்கு பரிச்சயமான பேரா இருக்கே. கண்ணியம்மா இங்க கேட்ட பேராச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரி சொல்லுங்க, உங்களுடைய இந்த ஆண்டு தீபாவளி கொண்டாட்டம் எங்க கொண்டாட போறீங்க?
1: நான் சிராஸ் அம்மா வீட்டுலதான் கொண்டாடுறேன். மகன் வந்து இந்த வருஷம் அவரு, ஏன்னா 17 வருஷம் என் கூட இருந்துட்டு இந்த வருஷம் தான் அவரு பள்ளிக்கு படிக்கிறதுக்கு போயிருக்காரு, யூனிவர்சிட்டிக்கு. அதனால அவரு திரும்பி வந்துட்டு தீபாவளி கொண்டாடிட்டு திரும்பி போயிடுவாரு. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் அங்க முடிக்கணுமா?
0: சரி, அவர் நல்ல மாதிரி படிப்பை முடிச்சிருவாரு. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: படகோட்டி
0: திரையில் இடம்பெற்ற பாடல் உங்களுக்காகவே ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹெலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடாலி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். கலிமந்தான், சுமத்ரா ஆகிய வனப்பகுதிகளில் நிலவும் காட்டுத்தீ புகைமூட்ட நெருக்கடியை கையாள்வது தொடர்பான அதிகாரப்படி பேச்சுக்களை மலேசியாவும் இந்தோனேசியாவும் தொடங்கியுள்ளன. இருதரப்பு தீர்வுக்கு வழிகாணும் வகையில் அந்த கலந்தாலோசனை நடைபெறுவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ மொமன் ஹசன் தெரிவித்தார். இதனிடையே சவுதி அரேபியாவில் நிலவும் நடப்பு நெருக்கடியை கருத்தில் கொண்டு மலேசியர்கள் நாட்டிற்கு அவசியமற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என டாக்டர் ஸ்ரீ மொஹமட் அறிவுறுத்தியுள்ளார். அங்கு பாதுகாப்பு நிலைமை இன்னமும் வழக்கத்திற்கு திரும்பாத நிலையில் மலேசியர்களுக்கு இந்த முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இவ்வாண்டு ஆகஸ்ட் வரையில் 1726 தனியார் வீடமைப்பு திட்டங்கள் மீட்டுக் கொணரப்பட்டுள்ளன. இது ஏறக்குறைய 200,000 வீடுகளை உட்படுத்தியவை என்று வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் காங்கோமிங் தெரிவித்தார். மேலும் இவற்றின் மொத்த மேம்பாட்டுத் திட்ட செலவு 158 பில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கிரீன்லாந்தில் பெரிய அளவிலான எண்ணெய், எரிவாயு, கனிம ஆய்வுகளை தொடங்குவதற்கான திட்டங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரான் உடனான போருக்கு பிறகு உலக எரிசக்தி விலைகள் உயர்வாக இருக்கும் நிலையில் கிரீன்லாந்தில் கனிம ஆய்வுகள் தொடங்கவிருக்கிறது என்று ட்ரம்ப் தமது த்ரூத் சோஷியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளது உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. இங்கிலாந்து தீவான ஐல் ஆஃப் வைட் பகுதியில் 100 ஆண்டுக்கும் மேலாக கவனிக்கப்படாமல் இருந்த புதைப்படிவத்திலிருந்து அரிய வகை டைனசோரின் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக லண்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த டைனசோர் ஐரோப்பாவில் கண்டறியப்பட்ட மெகாரெப்டோரன்ஸ் எனப்படும் இரு கால்களால் நடக்கும் ஊனுண்ணி வகையைச் சேர்ந்த முதல் உயிரினம் என்று அவர்கள் தெரிவித்தனர். விளையாட்டு கார்பந்து. வியாழக்கிழமை லியோனுக்கு எதிரான ஐரோப்பிய லீக் ஆட்டத்துக்காக பிரான்சுக்கு திரும்ப தயாராக இருக்கும் நிலையில் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கிளப்பை நிர்வகிக்கும் வாய்ப்பை நிராகரிப்பது மிகவும் கடினம் என கிறிஸ்டல் பேலஸ் நிர்வாகி பியர்ஸ் ஏஜ் ஒப்புக்கொண்டார். காரணம், அந்த கிளப் லீக் 1 பட்டியலில் முன்னேற தாம் அதிக பாடாற்றியிருப்பதால் அரிய வாய்ப்பை நிராகரிக்க இயலாது என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இந்த ஆண்டு மின்னலின் தீபாவளி கருப்பொருள் நம்பிக்கை ஒளியேற்றுவோம். மற்றவர்களுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கும் போது அது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லவா, அந்த மகிழ்ச்சியை கொண்டாடத்தான் இந்த கருப்பொருள் நாம் வந்து தேர்வு செய்திருக்கின்றோம். ஆக 1000 நேயர்களின் 1000 ஆசைகள் அப்படின்னு சொல்லி 1000 விளக்குகளை நாங்கள் வந்து ஏற்றப் போகின்றோம். வருகின்ற அக்டோபர் 25 மன்னர கொலலும் பொருள்தான் ஏற்றப் போகின்றோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். சரியா? சரி, இப்பொழுது பாத்தீங்கன்னா 3:45 வரை வாழ்த்து நேரம் இடம்பெற போகின்றது. ஆக மின்னலுடைய டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு நீங்கள் வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்காக மாயா டி இமான் இசையில் பாடல்.

வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன். ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

பிரகாஷ் ரயா கோஷல் குரலில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் மணி 3:17 ஆகிவிட்டது. இசையும் இசையும் தொகுப்பில் வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. மின்னலுடைய டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய அன்பு குரியர்களுக்கு பிறந்தநாள் பெயர் பட்டையெல்லாம் நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக நீங்களும் அங்க வந்து வாழ்த்தை சொல்லுறீங்க. தமிழரசி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கிரகப்பிரவேசம் செய்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசையை தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது இந்த ஆண்டு மின்னலின் தீபாவளி கருப்பொருள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஆக 1000 ஆசைகள், 1000 நம்பிக்கைகள் ஒளிரப்போகும் ஒரு உன்னதமான தருணமாக இந்த கருப்பொருளை நம்ம வந்து தேர்வு செய்திருக்கின்றோம். மன்னரா கோலாலம்பூர்ல பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25 நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள், 1000 ஆசைகள் நீங்கள் அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அந்த ஆசை நிறைவேற

நம்பிக்கை கொடுக்கும் வகையில் இருக்கும் அல்லவா. முதல்ல வந்து ஒரு நேயர் அழைத்திருந்தாங்க, 2 மணிக்கு தொடக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நேயர் அழைத்து என்ன சொன்னாங்க, ரொம்ப பொதுநலமாக யோசிச்சு சொன்னாங்க. இயற்கை பேரிடர், இப்போ நேபாளில் நடந்த சம்பவம், இதெல்லாம் நடைபெறக்கூடாது, மக்கள் மகிழ்ச்சியாக சுபிட்சமாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையை தெரிவிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஆசை என்ன என்பதையும் எங்களோடு நீங்கள் மின்னலோடு பயணித்து ஆசைகளை பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது பாத்தீங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்து அப்படின்னு பார்க்கும்போது தேவி சண்முகம் வந்து, தங்கை சுகுணா சண்முகம் அவங்களுக்கு வந்து 53rd வயது பிறந்த நாளாம். அன்ப தோழி ஜானகி துரைசாமி அவங்களுக்கு 60rd வயது பிறந்தநாள் கொண்டாட்டம் இன்று கொண்டாடுகின்றார்கள். அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் இருவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. நீங்களும் அழைக்கலாம்ல, டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

ஹரிச்சரன் மதுமிதா குரலில் பாடலை கேட்டோம். சட்டமன்ற வந்து பாத்தீங்கன்னா மின்னலுடைய டிக்டாக் பக்கமா வந்து வாழ்த்து நேரம் இடம்பெறுகின்றது அப்படின்னு சொன்னேன். தேவி சண்முகம் அவங்களுடைய தங்கைக்காக பாடல் வாழ்த்தியும் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கைக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா சவரியம்மாள் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சவரியம்மாள். ஜெயக்குமார்னு சொல்லியிருக்காரு. தமன் ரியா போட்டிக்சன் கௌரி கிருபாகரிக்கு வாழ்த்து, வாழ்த்துகின்றவர் கணவராம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்று பிறந்தநாள் சித்தப்பா முருகன் சங்கரா, வாழ்த்து சொல்கின்றவர் மனைவி இந்திராணி, அப்புறம் பிள்ளைகள் முகிலன், திருதேவன், விஷா, சிவா, ரஞ்சனி, வேலன், வாணி, தஷ்விந்தன், துர்காஸ்ரீ, இவங்க எல்லாருமே வந்து இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய முருகனுக்காக வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. மனமார்ந்த வாழ்த்து. இந்த மாதிரி உறவுகள்லாம் வந்து சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, வாழ்த்துலாம் நம்ம பேர் சொல்லும் போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. வாணி மேகா உங்களுக்கும் நன்றி, நன்றி. அவர்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அருண்ராஜ், அம்மா அப்பா குணசேகரன், உஷாராணி, தாத்தா பாட்டி, ராமன், ஜெயலக்ஷ்மி தம்பிமார்கள். ஓ, இவங்க வந்து முதல்ல சொன்ன ஜெயக்குமாரன் அவருடைய தொடர்ச்சி போல. அடுத்தது வந்து 16ஆம் தேதி அக்டோபர் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சபாபதிக்கு வந்து பிறந்த நாளாம். பால் தம்பி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய பள்ளிக்கூட நண்பர் 20ஆம் தேதி பிறந்த நாள், பெயர் வந்து அரசு, டெங்கேல இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு வந்து 59வது வயது பிறந்தநாள் கொண்டாடுவதாக அலாம் அவர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 13வது திருமண நிறைவு நாள் வந்து கொண்டாட போகின்றார்கள் ஏப்ரஹாம் சாந்தா. அவங்களுக்கு வந்து அவங்களையும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய மனமார்ந்த திருமண நிறைவு நாள் வாழ்த்து. இன்றைய என்னுடைய கணவரின் தங்கைக்கு திருமண நாள் 15 வருடம். மோகன் ரஜினா இருவருக்கும் சிறப்பாக வாழ வாழ்த்து அப்படின்னு சொல்லி மேரி சிசை வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் திருமண நிறைவு நாள் வாழ்த்து. இன்றைய அம்மா கேசவகுமாரியுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி தேன்மொழி வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அம்மாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிருங்க. இப்ப பாடலை கேட்கலாம்.

விஜய் யேசுதாஸ்கரில் பாடலை கேட்டோம். விறுவிறுப்பான பாடல்கள் அப்படியே ரசித்துக் கொண்டே இருக்கின்றோம். இசையும் இசையும் தொகுப்பில் மின்னருடைய டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா வாழ்த்து நேரம் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. நேயர்களும் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரிமலா முனியாண்டி சொல்லியிருக்காங்க, இன்று பிறநாள் கொண்டாடும் அனைவருக்குமே வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலா தைப்பிங்ல இருந்து கம்முந்திங் மகா மாரியம்மன் கோவில் நவராத்திரி வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. ஆக அங்க இருக்கக்கூடிய ஆலயத்துல அவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நவராத்திரி மிக சிறப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்று என் தோழி தேவமணிக்கு பிறந்த நாள், நான் வீரலட்சுமி அப்படின்னு சொல்லி அவங்களும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நன்றி நன்றி. இன்று சாந்தி 60வது வயது பிறநாள் கொண்டாடுகின்றார். வாழ்த்துகின்றவர் கணவர் ராஜி மற்றும் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சுசிலா பெருமாள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என் மகள் எலாக்ஷனா, அவங்க பேரு எலாக்ஷனா, அவங்களுக்கு 28 அக்டோபர் வந்து 12 வயது பிறந்த நாள். அவர் மேலும் மென்மேலும் முன்னேற வாழ்த்துவது அம்மா நினைக்கிறேன். கவி கோபால் வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. இவர்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று பிறநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும், திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சரி, கவி கோபால் நான் சரியா சொல்லிட்டேன், அம்மா தானே கவி கோபால், நீங்க வாழ்த்து சொன்னது நான் சொல்லிட்டேன். இல்ல, அவங்க மறுபடியும் வந்து அவங்க பதிவு செய்யறாங்க அம்மா தான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லணும். இன்னும் அடுத்த பாடலுக்கு பிறகும் நம்ம வாழ்த்தை வந்து சேர்த்து கொள்ளலாம். இப்ப பொம்மை ஜெயஸ்ரீ ஹரிச்சரன் கொண்டு வரும் பாடல்.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: மின்னலின் இந்த ஆண்டு தீபாவளி கருப்பொருள் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்றது தான் நம்ம ரொம்ப அழகாக வந்து செய்துட்டு இருக்கோம். 1000 நேயர்களின் ஆசைகள் 1000 விளக்குகளை மனராக்கொள்ளும் போர் அக்டோபர் 25 அங்கதான் நடைபெற போகின்றது. இந்த பக்கமாக மின்னலுடைய டிக்டாக் பக்கமாக பார்த்தீங்கன்னா, நம்ம நேயர்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க எங்கே நடைபெற போகுது அப்படின்ட்டு. இங்கே தான் நடைபெறப்போகுது மனராக்கொள்ளும் போகிறேன். 25 அந்த நாள் வந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கே வாங்க, அங்கே நம்ம சந்திக்கலாம். இப்பொழுது வாழ்த்து நேரம் அப்படின்னு வாழ்த்து சொல்கின்றார்கள் இரட்டையர் இருவருக்குமே. பிரவீனா பிரவீதா வானொலி கேட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து, மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. சரி, இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்கலாம்.

போடுவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
0: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு
2: இசையும் இசையும் தொகுப்பில் அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் மூமின்களின் தாயார், இஸ்லாத்தின் இரண்டாவது ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சென்ற வார தொடர்ச்சியை கேட்க இருக்கின்றோம். நேர்களே, நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஆயிஷா மற்றும் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் இளம் வயதுடையவர்கள். ஆதலால் இருவரும் தோழிகளாக இருந்தார்கள். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேரின் அர்த்தம் சிங்கக்குட்டி. அதனாலோ என்னவோ அவர்கள் மனதில் என்ன நினைக்கின்றார்களோ அதை அப்படியே பேசிவிடுவார்கள். யார் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் பேசுவதன் காரணமாகவும், அவர்கள் துரு துரு என்று நடந்து கொள்வதன் காரணமாகவும் அவர்களின் தந்தை தனது மகளை இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் பார்க்கும் பொழுதெல்லாம், ஹப்சாவே, நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் போட்டி போடாதீர்கள், அவர்கள் உங்களை காட்டிலும் பல வகைகளில் சிறந்தவர்கள் என்று தனது மகளுக்கு அறிவுரை கூறக்கூடியவராக இருந்தார்கள். இன்னும் அவர்களுடன் அன்பாகவும் மரியாதையாகவும் பண்பாடாகவும் நடந்து கொள்ளும்படியும் தனது மகளுக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பார்கள். அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிக நேரம் இரவில் நின்று தொழக்கூடியவர்களாகவும் அதிக நாட்கள் நோன்பு வைப்பவராகவும் இருந்தார்கள். மேலும் வாரம் ஒரு முறை அல் குர்ஆனை முழுவதுமாக ஓதி ஹத்தம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும், சில வருடங்களுக்கு முன்பு வரை நம் வீட்டில் ஒருவர் சம்பாதிப்பார், 7-8 பேர் அந்த பணத்தை வைத்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் இன்று வீட்டில் இருப்பவரோ 3 அல்லது 4, அதில் இருவர் கண்டிப்பாக சம்பாதிக்கின்றோம். அப்படி இருந்தும் நமது வீடுகளில் சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் அன்று நம்மிடையே குர்ஆன் இருந்தது, இன்று நம்மிடையே குர்ஆன் இல்லை. குர்ஆனை விட்டோம், சந்தோஷத்தையும் தொலைத்து விட்டோம். எனவே நாம் நம் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும், தினமும் குர்ஆனை வீடுகளில் ஓத வேண்டும். இதன் மூலமாக இழந்த சந்தோஷத்தை நாம் மீண்டும் அடையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி இடைமறித்து பேசி வந்தார்கள். கணவர் என்ற உரிமை அதிகமாக எடுத்துக்கொண்டார்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதன் காரணமாக இவருடன் சில பொழுது பேசாமல் இருப்பதும் உண்டு. ஒருமுறை அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக மன விடுதலை எச்சரிக்கை கொடுத்த போது, என்னுடைய இந்த சாதாரண பேச்சு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை கொண்டு வந்து விட்டதே என்பதாக கூறி அழுது தவித்தார்கள் அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதன் பின்பு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே நாளிலேயே, அல்லாஹுவின் தூதரே, உங்களுடைய மனைவியை தலாக் விட்டு விட்டீர்களே, அவரை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் அவர் அதிகமாக நின்று தொழக்கூடிய பெண்மணி, மேலும் உபரியாக நோன்பு வைக்கக்கூடியவர். முக்கியமாக ஹப்சாவை நீங்கள் கண்கலங்க விடாதீர்கள், ஏனெனில் அல்லாஹ் ஹப்சாவை பொருந்தி கொண்டான், நாளை மறுமை நாளில் உங்களுடைய மனைவியாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்று ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதன் பேரில் அவர்களின் மீது இருந்த வருத்தம் நீங்க பெற்றவர்களாக நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மீட்டுக் கொண்டார்கள். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேருடைய நன்மையை அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதில் முதலாவது எஜமானனிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஓடிப்போகும் வேலைக்காரர். அடுத்தது குடிகாரனுடைய நன்மை. மூன்றாவதாக கணவனுடைய கோபத்திற்கு உள்ளான பெண்மணி. இவர் என்னதான் இபாதத்து செய்தாலும் அந்த பெண்மணியுடைய நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே கணவருக்கு மனைவியினுடைய பேச்சு மருந்தாக இருக்க வேண்டுமே ஒழிய நஞ்சாக மாறிவிடக் கூடாது. நம் கணவர்தானே என்பதற்காக அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளையாட்டாக செய்த விடயங்கள் அவரின் வாழ்வில் மிகப்பெரிய சூறாவளியை ஏற்படுத்தியது. இதை கேள்வியுற்ற தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகளிடம், மகளே, ஹப்சா மீண்டும் இம்மாதிரியான சம்பவம் நடந்தால் நான் உன்னுடன் பேசவே மாட்டேன் என்பதாக கூறினார்கள். இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் பிரச்சனையை அவர்களை சுற்றியிருக்கும் பெற்றோர்களே பெருசுபடுத்தி விடுகிறார்கள். தனது மகளின் துருதுரு நிலையை அறிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகளை கண்டித்தார்கள், ஒழிய அவரை ஆதரிக்கவில்லை. அதேபோல நம் பிள்ளைகளின் நிலைமையை நாம் அறிந்து விட்டு கொடுத்து போகவே அறிவுரை கூற வேண்டுமே தவிர உடனே உறவை துண்டிக்க ஊக்கம் அளிக்க கூடாது. சண்டையில்லா தாம்பத்தியம் உப்பில்லா உணவைப் போல ருசிக்காது. ஆனால் அந்த சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ளேயே தீர்க்கப்பட வேண்டுமே தவிர மூன்றாவது நபராக பெற்றோர்கள் அதற்குள் வரும் பொழுது அவர்கள் அறிவுரை கூறி தங்கள் அனுபவங்களை எடுத்து கூறி தம்பதிகளை ஒன்று சேர்க்க வேண்டும். தவிர அன்பும் ஆதரவும் கொடுத்து பிரித்துவிடக்கூடாது. இது அல்லாஹுவின் சாபத்திற்கு உள்ளாக நேரிடும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜத்துல் விதாவில் கலந்து கொண்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 8 வருட காலம் வாழ்ந்துள்ளார்கள். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமான நஃபிலான நோன்புகள் வைக்கக்கூடியவராக இருந்தார்கள். அதனால்தான் ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது கூட அன்னை ஹப்சா அவர்கள் உபரியாக நோன்பு வைக்கக்கூடியவர்கள், அல்லாவின் பொருத்தத்தை பெற்றவர்கள் என்பதாக கூறி சிபார்சு செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். அல்லாஹுவின் பாதையில் ஒரு நஃபிலான நோன்பு வைத்தார்கள் என்றால் நாளை மறுமை நாளில் அந்த ஒரு நோன்பிற்கு பகரமாக அவருக்கும் நரகத்திற்கும் இடையே 70 வருட தொலை தூரம் இடைவெளி இருக்குமாம். ஒரு நஃபிலான நோன்பிற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையை தருகின்றான் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். பெண்களுக்கு நோன்பு மிகப்பெரிய ஆயுதம். அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை மீட்டு தரக்கூடியது நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளாக திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நோன்பு வைப்பார்கள். மேலும் மாதம் ஒரு முறை பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோற்கப்படும் ஐயாமுல் பீத் உடைய நாட்களில் சுன்னத்தான நோன்பை வைப்பார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் ஆசுராவுடைய நோன்பை வைப்பார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹி ஸலாம் அவர்களைப் போன்று நோன்பு வைக்க விரும்பினார்கள். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருடம் முழுவதும் நோன்பு வைப்பது தாவூத் அலைஹி ஸலாம் அவர்களின் நோன்பு முறையாகும். இன்றைய காலகட்டத்தில் நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டுமே உணவிடாமல் இருப்பது என்று ஆகிவிட்டது. வயிறு மட்டும் பட்டினி கிடப்பது நோன்பு அல்ல. நோன்பு என்பது நம்முடைய அனைத்து உறுப்புகளுக்குமானது. தீயவற்றை பார்க்காமலும், தீயவற்றை கேட்காமலும், தீயவற்றை பேசாமலும், தீயவற்றை நினைக்காமலும், தீய வழியின் பக்கம் செல்லாமலும் இருப்பதுமே ஆகும். தேவையில்லாத காரியங்களில் நேரத்தை செலவிடுவதும் நோன்பின் பலனை கெடுத்துவிடும். நாம் முறையாக நோன்பு வைத்தோம் என்றால் அல்லாஹ் கூறியது போல நமக்கு ஒரு சுன்னத்தான நோன்பிற்கு பகரமாக நரக நெருப்பிற்கும் நமக்கும் இடையே 70 வருட இடைவெளி தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: நேயர்களே, அன்னை ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்களாக இருந்தார்கள். வாரம் ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிப்பவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களின் பேச்சுக்கள் அத்தனையும் குர்ஆனின் வசனங்களாகவே இருந்தன. ஒருமுறை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அனைவரிடமும், பையத்துல் ரிதுவானில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் நேரடியாக சொர்க்கத்திற்குத்தான் செல்வார்கள், நரகத்தின் பக்கம் அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்பதாக கூறினார்கள். இதை கேட்ட ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே, 19வது அத்தியாயத்தில் 71வது வசனம் இருக்கின்றதே யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு மனிதனும் நரக நெருப்பை கடக்காமல் இருக்கவே மாட்டான் என்பதாக ஒரு ஆயத்து இருக்கின்றதே, நீங்கள் சொல்வது அதற்கு மாற்றமாக அல்லவா இருக்கின்றது என்ற கேள்வியை கேட்டார்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதை கேட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவர்களாக, ஹப்சா அவர்களின் குர்ஆன் ஞானத்தை நான் பாராட்டுகின்றேன் என்று கூறிவிட்டு, தொடர்ச்சியாக வரும் ஆயத்தை நீ படிக்க வேண்டாமா? அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்து அர்ப்பணம் செய்து தக்குவாவோடு வாழ்பவர்களை நிச்சயமாக நாம் நரக நெருப்பை விட்டும் முழுமையாக பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றானே, நீ அதை பார்க்கவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னை அவர்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அதன் தொடர்ச்சியை நான் பார்க்கவில்லை. இனிமேல் நரகத்திற்கு போகாத அளவிற்கு நான் என்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்வேன் என்பதாக கூறினார்கள். அந்த அளவிற்கு குர்ஆனில் ஞானம் மிக்கவராக ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். நேயர்களே, குர்ஆனின் மூல பிரதி அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்திற்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியின் போது ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டது. அதை அவர்கள் தங்கள் மனப்பாடத்தால் சரிபார்த்தார்கள். அவர்களிடம் இருந்து பிரதி எடுப்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் அவர்கள் வாங்கி அதை 7 பிரதிகள் எடுத்துவிட்டு மூல பிரதியை மறுபடியும் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமே ஒப்படைத்ததாக வரலாறு. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு ஒரு பெண்மணி வந்தார். அவர் பூச்சிக்கடிகளுக்கு ஓதி பார்க்கக்கூடியவராக இருந்தார்கள். அப்பொழுது அந்த பெண்ணிடம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை அவர்களுக்கு அந்த துவாவை கற்றுத்தரும்படி கூறினார்கள். ஏனெனில் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனனம் செய்வதில் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக வேண்டி குளிப்பது கடமை என்ற நிலைப்பாட்டில் உள்ள சில ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நல்ல காரியத்திற்கும் வலது கையை பயன்படுத்தினார்கள் மற்றும் மற்ற காரியத்திற்கு இடது கையை பயன்படுத்துவார்கள் என்ற ஹதீஸை அறிவித்துள்ளார்கள். மேலும் நேர்களே, தஜ்ஜால் பற்றி மிக விளக்கமான ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள் அன்னை அவர்கள். மேலும் நோன்பு வைத்த நிலையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சம்பந்தமான அதிகமான ஹதீஸ்களை அன்னை அவர்கள் அறிவித்துள்ளார்கள். பல்வேறு பெரிய சஹாபாக்கள் கூட அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமே மசாயில்களை கேட்டு பெறுவார்கள். அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் 60 நபிமொழிகள் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளன. அன்னை அவர்கள் ஹிஜ்ரி 45 ஷாபான் மாதத்தில் தம்முடைய 65 வயதில் நோம்பு நோற்ற நிலையிலேயே இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். ஹக்கீம் மர்வான் இப்னு ஹக்கம் அவர்கள் ஜனாசா தொழுக வைத்தார்கள். ஜன்னத்துல் பக்கீல் அன்னாரது புனித உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நேர்களே, அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று தக்குவாவையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் நமக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. #பெர்ஞாரன் ஜாக்கின்.

0: அளவில் இசையும் இசையும் தொகுப்பு நிறைவை அடைகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் தெய்வீகன் தாமரை செல்வன். சில நேரங்களில் நாம் பேச வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நாம் பேச வேண்டாம். சில சொற்களை சொன்னால்தான் மதிப்பு, சில சொற்களை உள்ளத்தில் மறைப்பதே மதிப்பு. அன்பான சொல் மட்டுமே ஒருவரின் மனநிலையை மாற்றும், துன்பத்தை கடக்க உதவி செய்யும். நல்ல இனிய சொற்களை கொண்டு நாம் பேசுவோம். இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 2025 நாடாளுமன்ற சேவை சட்டத்தை இயற்றுவது மடானி அரசாங்கத்தின் தலையாய கொள்கைகளுள் ஒன்றென பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். நாடாளுமன்றம் சுதந்திரமாக செயல்படும் அதேவேளை மக்களாட்சியின் முதிர்ச்சியை மேம்படுத்த இந்த சட்டம் இயற்றப்படுவது அவசியம் என்பதை அவர் வலியுறுத்தினார். சவுதி அரேபியா ரியாட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலால் அங்கு பதற்ற நிலை மேலோங்கியுள்ள நிலையில் அங்குள்ள மலேசியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ மொமன் ஹசன் உறுதிப்படுத்தினார். அடர்ந்த புகை மூட்டத்துக்கு நடுவிலும் நாட்டிலுள்ள மீனவர்கள் தங்களின் மீன்பிடி நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்கும் தொலைவு குறைந்துள்ளதால் அவர்கள் GPS தடங்காட்டியை கொண்டு கடலில் தங்களின் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை பர்னாமா மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்துள்ளது. நாடறிந்த மூத்த எழுத்தாளர் மா ஜானகிராமன் மலேசியன் இந்தியன்ஸ் இம்பேக்ட் அண்ட் பெயின் எனும் ஆங்கில நூலை வெளியிட்டுள்ளார். மலேசிய இந்தியர்களின் வரலாற்றை ஆவணப்படுத்தும் முனைப்பில் தொகுக்கப்பட்டுள்ள இந்நூலில் இன்றைய இந்திய சமூகம் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து விரிவாக எழுதப்பட்டுள்ளது. 500 பக்கங்கள் கொண்ட இந்நூலை எழுத தாம் 3 ஆண்டுகளை செலவிட்டதாக 78 வயது ஜானகிராமன் கூறினார். ரஷ்யா நேற்று முழுவதும் 902 யுக்ரேனிய திருக்கூர்திகளை சூட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. ரஷ்யா முழுவதும் 20க்கும் மேற்பட்ட வட்டாரங்களிலும் அந்நாட்டுடன் இணைக்கப்பட்ட கிரைமியாவிலும் காணப்பட்ட அந்த திருக்கூர்திகள் வான் தற்காப்பு முறைகளை பயன்படுத்தி தகர்க்கப்பட்டதாக தற்காப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான போராட்டத்தை ஒடுக்க அந்நாட்டு காவல்துறை தீவிரமாக இயங்கி வரும் நிலையில் இளைஞர்கள் தலைமையிலான கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி CJPயை சேர்ந்த 2 தலைவர்களுக்கு 5 நாள் தடுப்பு காவல் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. 2026 எகிப்து பொது ஸ்குவாஷ் போட்டி. நேற்று கீசாவில் நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் உபசரணை அணியின் ஃபைரூஸ் அபுல் கேரே 9-11, 4-11, 11-7, 11-8, 11-7 என வீழ்த்தியதை அடுத்து தேசிய ஸ்குவாஷ் தாரகை எஸ் சிவசங்கரி அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம்.

எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மின்னலின் தீரா இசை உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு நாளா நமக்கு எல்லாம் இருக்கணும். இன்றைக்கு அக்டோபர் 14, 2026 இந்த புதன்கிழமை நீங்க அனுபவிச்ச நாட்கள்லேயே ரொம்ப சிறப்பான ஒரு நாளா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசை. ஒருவேளை இது வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மணித்துள்ளிகள் அப்படிப்பட்ட தருணத்தை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்காகவே காத்துட்டு இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் மின்னலோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. முதல்ல தொடர்ச்சியா எங்கள் பயணத்தில் உங்கள் பயணமும் இருப்பது எங்களுக்கு ரொம்ப நிறைவான ஒரு தருணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. மற்ற கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். இரவு 8 மணி வரைக்கும் நம்ம அப்படியே அளவலாக போறோம். மகிழ்ச்சியை அப்படியே அள்ளி தெளிக்க உங்களோடு பகிர்ந்து கொள்ளறதுக்காக காத்துட்டே இருக்கும். நம்பிக்கை ஒளியேற்ற காத்துட்டு இருக்கிறது இந்த ஆண்டுக்கான தீபாவளி கருப்பொருளோடு மின்னல் FM. நிச்சயமா தீபாவளிக்கான ஒளியலையாக இந்த மின்னல் உங்க கூட வந்துட்டே இருக்க போகுது. இன்னைக்கு கேட்கிற இந்த பாடல்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, என்ன கதைன்னு அப்பப்ப சொல்லிட்டே இருக்கலாம். போட்டி அங்கமும் காத்துட்டு இருக்கு, நீங்களும் கூப்பிடலாம். உங்களுக்கே தெரியும்ல, சின்ன குயில் சித்ராவின் குரலோடு வாங்க இன்றைய தீராயிசையை ரொம்ப அழகா தொடங்கிடலாம்.

இருக்கிற புகை மூட்டத்துல தூரல் வந்தாதான் நல்லா இருக்கும். பல பேருடைய கனவு, ஆனா என்னங்க தூரல் வந்து அப்படியே தூரலா வரல. பெரும் மழையாக பொழியக்கூடிய ஒரு சூழல் தீபாவளி வந்ததுனால, அது தீபாவளி மழைன்னு சொல்றதா இல்ல இந்த புகை மூட்டத்துக்கு ஏத்த மருந்து இந்த மழைன்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா என்னமோங்க, ஏதோ ஒன்னு இயற்கை சொல்ல வருது. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும், நம்முடைய பொறுப்பு தான். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுடைய விருப்பம். 4:10 ஆயிருச்சு நம்ம இன்னைக்கு கேட்கிற பாடல்களுக்கு இடையிலே என்ன தொடர்பு அப்படின்றத நீங்க அப்புறமேல சொல்லலாம். இப்போ நீங்க கூப்பிடலாம், ஒரு பாட்டு எங்க நிக்குதோ அங்கிருந்து நீங்க தொடங்கணும். என்ன பாட்டு, என்ன விவரம் அப்படின்றத தெரிஞ்சுக்க 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 இசைஞானியுடைய இசையில இந்த பாடல் எப்போதுமே ஒரு தனித்துவம் பெற்ற பாடல். இசைஞானியோட ஜானகி அம்மாவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு பாட்டு அப்படின்றத விட ஒரு சொல்லிக்கிட்டே போற ஒரு அழகியலை கொண்ட ஒரு பாட்டு, கவிதையா சொல்லலாம் இல்ல வார்த்தைகளுடைய கோர்வை அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம், ஆனா நாங்க இப்படிதான் சொல்லுவோம். வார்த்தைகளின் கோர்வை அடுத்து உங்களுக்காக வருது.

0: போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்கிலே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:18. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:18.
3: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1901719119.
4: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
5: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: பச்சமல்லப்பூ எஸ்பிபி குரல்ல கேட்டிருந்தோம். இப்போ 4:21 நம்ம கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க? ஜெயபாரதி, இங்க இருந்து கூப்பிடுறீங்க.
1: பலாகாங்.
0: உங்களுக்கான பாடல் காத்துட்டு இருக்கு, பாட்டுக்குள்ள போலாமா?
1: போலாமே.

0: என்ன பாட்டு?
1: கண்ணோரம் காவியம்.
0: அப்புறம் நீங்களே பாடுங்க.
1: வர
0: எல்லாரும் இப்படி சொன்னா எப்படி நான் பேச வேணாமோ?
1: இல்ல பேசலாம். இந்த பாடல் விட உங்க குரல் தான் முக்கியம்.
0: சரி போச்சு, இன்னைக்கு ஆரம்பத்துல இப்படி சொல்லிட்டீங்க. சரி, வந்த முதல் வரி சரியா இல்லையான்னு பாப்போமா. என்ன பாடுனீங்க?
1: கண்ணோரம் காவியம்.
0: இருங்க, காவியம் வந்ததா ஓவியம் வந்ததான்னு கேட்டுருவோம்.

0: அங்கேயும் நின்றுச்சா?
1: பெண்மணி சங்கீதம் பாடிவா.
0: சரி, ஏதோ முயற்சி பண்ணீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க. அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களுக்காகவே அந்த பாட்டு வருது. சரியா?
1: ரொம்ப நன்றி
0: பெண்மாணி, சங்கீதம் கொடுத்ததற்கு நன்றி.
1: நன்றி தேவிக்கு நன்றி.

அது என்ன ரகசியம்னா, இந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்ணை வர்ணிக்க கூடிய பாட்டா இருக்கு. அலைமகள், மலைமகள், கலைமகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்கள கொண்டாடக்கூடிய நவராத்திரியுடைய நான்காவது நாள் இன்று. அப்படி இருக்கும்போது இன்றைய நாள்ல பெண்களை வர்ணிக்கக்கூடிய பாடல்கள் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல அந்த பாட்டும் அதே அடிப்படையில் அமைந்தது. அடுத்து வரக்கூடிய பாடலுமே அப்படிதான் உங்களுக்காக இருக்க போகுது. நீங்க எங்களுக்கு கூப்பிடலாம். இதற்கு இடையில நம்பிக்கை ஒளியேற்ற போறோம். உங்களுடைய ஆசை தான் என்ன, உங்களுடைய கனவு என்ன, அடுத்து என்ன சாதிக்கணும், ஒரு சின்னதா நமக்கு படுறது ஒருத்தவங்களுக்கு அது பெருசா இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன கனவுகள் பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பா இன்றைக்கு மூன்றாவது நாள்ல காலடி எடுத்து வச்சிருக்கோம். தொடர்ச்சியா நேயர்கள் அவங்களுடைய நம்பிக்கையை, கனவை, ஆசையை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதை கேட்கறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. கடவுள் ஒரு வரம் கொடுத்தா இந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு வரம் கேட்கறதுக்கு கூட தயங்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கோம். வாங்க, நீங்க உங்க ஆசையும் சொல்லலாம், நீங்க இந்த போட்டியிலையும் பங்கெடுக்கலாம். பாட்டை நீங்க நிறைவு பெற செய்யணும். என்ன பாட்டு அப்படின்றத மட்டும் இப்ப சொல்ல மாட்டோம். ஆனா அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் சித்ராமா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்க. முத்தமிழ் கவியே வருக.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது, 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-7219.
3: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன். ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புனிரட்டும். மின்னல் ஒளியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
4: மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: ரொம்ப அழகான ஒரு பாடல். 4:39 தீராயிசையை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நம்பிக்கை ஒளி ஏற்றம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். இப்ப இந்த கிராண்ட் ப்ரீ நடந்து முடிந்தது இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா இந்த F1 கார் பந்தயம் உலகம் முழுவதும் ஏறக்குறைய 827 மில்லியன் பேர் வந்து இதை பார்வை பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மொத்தமாக 261,000 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பந்தயத்தை பார்க்கறதுக்கு மட்டும் 103,000 பேர் வந்திருக்காங்க. நம்முடைய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்களித்திருக்கிறது அப்படின்னு வந்து இளைஞர் விளையாட்டு அமைச்சு இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது கூட்டத்தில் மக்களவையில். இன்னும் இது தொடருமா அப்படின்ற விவரத்தை பிரதமர் விரைவில் சொல்வார் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நாங்கள் வந்து KL டவர் மணர KL போயிருந்தோம். அங்க வந்து இந்த F1 அப்படின்ற ஒரு பகுதி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், அங்கே போனவங்களுக்கு பெயர் சொல்லல ஆனாலும் நம்பிக்கையை கொடுக்கிறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வாங்க பேசலாம். நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் கேட்கலாம் நினைச்சேன். மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா? வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா? சுவாச கவசம் அணியிறீங்களா?
1: ஆமா ஆமா, அதெல்லாம் செய்யறோம்.
0: ஓ சரி.
1: எல்லா லேடிஸ்க்கும் ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே சேஃப், பீ பிரேவ். இந்த நவராத்திரி சீசன்ல
0: உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும் இல்லையா, இல்ல சின்ன ஆசையா கூட இருக்கலாம். அடுத்தது நான் அதை பண்ணிடணும், இதை சாதிச்சிடணும் அப்படின்னா என்னன்னு
1: சொல்லுவீங்க? கண்டிப்பா வந்து நம்மளுக்குன்னு ஒரு பிசினஸ், ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட், ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும் அந்த ஒரு ஆசை டெஃபினட்லி இருக்கு. ஆனா அது வந்து காலப்போக்கத்துல நெக்ஸ்ட் நவராத்திரிக்குள்ளார அது செஞ்சிடணும்னு ஒரு மாஸ்டன் வச்சிருக்கேன்.
0: இன்னொரு 6 இருக்கு, முதல் படி எடுத்து வைங்க, நிச்சயமா நடக்கும். தீபாவளிக்கு அது கை கூடணும். நம்பிக்கை ஒளியேற்றுவோம்ல ஒரு வெற்றி கதையை நீங்க பகிர்ந்துக்கணும்.
1: தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி.
0: எங்க நம்பிக்கை ஒளியேற்றுவோம்னு சொல்லுங்க, பெரிய நம்பிக்கையோட நீங்க இருக்கீங்க, அது நடக்கணும் உங்களுக்கு.
1: நம்பிக்கை ஒளியேற்றும்.
0: மிக்க நன்றி. தீபாவளி வாழ்த்து எப்படி சொல்லிடலாம்ல உங்களுக்கு?
1: தீபாவளி சிறப்பா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியா, ஃபேமிலி கூட சிறப்பா செலிப்ரேட் பண்ணுங்க.
0: நிச்சயமா, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, சீக்கிரமா நல்லா இருங்க, அப்பதான் தீபாவளி ஏற்பாடு எல்லாம் நல்லா பண்ண முடியும். சரியா?
1: தேங்க்யூ, நன்றி.

0: தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனஸ் இடியூஷன்.
1: பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
2: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்டுல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 முதல் 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைண்ட் ஆப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 0109 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: இயேசுதாஸ் அவர்கள் சித்ராவோடு சேர்ந்து பாடி இந்த பாடல் வந்து உண்மையிலே ரொம்ப அழகு, நிறைய நேயர்களுக்கு பிடித்த ஒரு பாடல். ஆனா என்னோட வாழ்க்கையிலே கவிராஜன் அப்படின்ற பெயரை மின்னலுக்கு வந்த பிறகுதான் கேட்டேன். அப்போ நமக்கு வந்து இங்க அறிவிப்பாளர் இருந்தாரு, அவர் வந்து இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள்லாம் அப்ப தொகுத்துட்டு இருந்தாரு கவிராஜன். இப்போ பர்ணாமால இருக்காரு அந்த கவிராஜன் தான். கவிராஜன் கேட்ட முதல் பெயர் ரொம்ப அழகான பெயர். அந்த பெயரோட இந்த பாட்டையும் கேட்டுட்டு வந்துட்டோம். அவரும் அவர் வந்து நிருபர், அவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம பாராட்ட சொல்லிடுவோம். மணி இப்போ 4:53 ஆயிருச்சு. திராயிசியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்பிக்கை ஒளியேற்றுவோம்னு சொல்லியிருந்தோம். ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அங்கிருந்து அகற்றப்படுவதில்லை, ஒரு புதிய நம்பிக்கையும் உருவாகுது இல்லையா, வெளிச்சம் பிறக்குது இல்லையா. அந்த வெளிச்சத்தை பற்றி நம்மோடு பேசுறதுக்கு பிணையங்களிலிருந்து தெய்வானை அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம், நீங்களும் எங்க கிட்ட பேசலாம். 1000 நேர்கள்கிட்ட இந்த தீபாவளி வரைக்கும் பேசுறதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். ஏன்னா 1000 விளக்குகளை ஏற்றி 1000 கனவுகளை சுமந்து எல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கிறது தான் மின்னலுடைய இந்த வருஷ தீபாவளிக்கான முக்கிய நோக்கமே. அது நடக்கணும். இப்போ நம்ம வாங்க தெய்வானை கிட்ட பேசலாம்.
1: நீங்க ஏற்பாடு செய்துட்டு இருக்க இந்த நம்பிக்கை ஒளியேற்றும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேசுறத கேட்கும் போதெல்லாம் முயற்சியில ஏற்பட்டது அது வெற்றிகரமா முடியணும், நல்ல விதமா நடக்கணும். இந்த வருஷம் 1000 விளக்குன்னா அடுத்த வருஷம் இன்னும் கூடிக்கிட்டே போகணும். அந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறணும்னு நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன்.
0: அப்படியே உங்களுடைய நம்பிக்கை சொல்லுங்க, என்ன எதிர்பார்ப்போட இருக்கீங்க?
1: என்னோட ஆசை அப்படின்னு என்ன சொன்னா, நான் இத்தனை வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிருக்கேன். ஒரு சின்ன தொழில், ஏதாவது ஒரு சின்ன தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கு எனக்கு. அதுக்குன்னு சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாம் அமைய காணும். அது கூடிய சீக்கிரம் அமைஞ்சு நான் அந்த பாதைக்கு போகணும் அப்படின்ற ஆசையோட நான் உங்ககிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: இதுதாங்க உண்மையான கனவு. பாருங்க, நம்ம ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்களேன், அது நடக்கணும்.
1: ஆமா, ஓஞ்சி உட்காந்துட்டா சீக்கிரம் வந்துடும்.
0: அதான், ஆனா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் தொடருங்க சரியா?
1: நான் ஓய்வு எடுத்துட்டேன், 2 வருஷமா ஓய்வு எடுத்துட்டேன். இன்னும் 1 வருஷம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு முந்திலேந்து இருக்கு. அது வந்து இனிமேல செய்யணும்.
0: எப்போதும் சொல்லுவாங்கல்ல, பரவாயில்ல வயசாச்சு அப்படின்னு. இப்பெல்லாம் அப்படி இல்ல, வயசே ஆகல, 100 வயசு கூட வயசு இல்லங்க, அப்பயும் இளமைதான் சரியா?
1: ஆமா, மனசளவுல நம்ம இளமையாவே இருக்கும்.
0: அது சொல்லுங்க தெய்வானே, நல்ல ஒரு தீபாவளியா இருக்கணும். உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து.
1: மிக்க நன்றி அனைவருக்கும், மிக்க பெரிய தீபாவளி வாழ்த்துக்கள்.

0: நாடு நகரமெங்கிலும் சமையலில் சுவை சேர்த்து நம்பிக்கையின் மறுபெயரான திகழும் லிங்கம் மசாலைகளும் பலகார மாவுகளும் உங்கள் தீபாவளி விருந்தில் மேலும் சிறப்பு சேர்க்கட்டும்.
1: ஈராயிரத்தி 2025 நாடாளுமன்ற சேவை சட்டம் முதிர்ச்சியான மக்களாட்சியை உறுதிப்படுத்தும். பிரதமர் நம்பிக்கை. புகை மூட்டம் காட்டு தீயை கையாள மலேசியாவும் இந்தோனேசியாவும் கலந்தாலோசனை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 2025 நாடாளுமன்ற சேவை சட்டத்தின் செயலாக்கம் மக்களுக்கு வழங்கப்பட்ட கடக உருமாற்ற உறுதிமொழியை நிறைவேற்றுவதில் மடானி அரசாங்கத்தின் முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன் அரசாங்கத்துக்கும் மன்ற தலைவருக்கும் கீழ் இருந்த அந்த அதிகாரம் இந்த சட்ட செயலாக்கத்தை தொடர்ந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். அது நாடாளுமன்ற கழகத்தின் சுதந்திரத்தை வலுப்படுத்துகிறது. அத்துடன் மக்களாட்சி முதிர்ச்சி அடைவதற்கான மாற்றத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் தயாராக உள்ளதை எடுத்துணர்த்துவதாக அவர் தெரிவித்தார். எல்லை கடந்த புகைமூட்டத்திற்கு வித்திட்டுள்ள கலிமந்தானிலும் சுமத்ராவிலும் நிலவும் காட்டு தீயை கையாள்வதில் ஒத்துழைப்பதற்கான வழிகள் குறித்து மலேசியாவும் இந்தோனேசியாவும் கலந்துரையாடியுள்ளன. வெளியுறவு அமைச்சு, தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம், தேசிய பாதுகாப்பு மன்றம் உட்பட இரு தரப்பிலும் தொடர்புடைய நிறுவனங்களையும் அமைச்சுகளையும் உட்படுத்தி அந்த அங்கம் இடம்பெற்றதாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ மொமனாசன் கூறினார். சுமார் 2 மாதங்களாக நீடிக்கும் காட்டுத்தீ புகைமூட்ட சிக்கல்கள் தொடர்பில் தொடக்க இருவழி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தீயை அணைப்பதற்காக உலங்கூறுதியையும் விமானத்தையும் அனுப்புவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு நுட்ப பார்வைத்திறன் அடிப்படையிலான சிக்கல்களே காரணம் என அமைச்சர் டத்துஸ்ரீ மொமனாசன் தெரிவித்தார். இந்தோனேசியா அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றார் அவர். அந்த அண்டை நாட்டில் கட்டுக்கடங்கா காட்டு தீயால் நிலவும் அடர்ந்த புகை மூட்டம் வான் போக்குவரத்துக்கு மறுத்தலாக உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். புகைமூட்டத்தை கையாளும் திட்டங்களில் பள்ளி மாணவரின் பாதுகாப்பும் ஆரோக்கியமும் தொடர்ந்து முன்னுரிமைகளாக உள்ளன. அதுவும் நீண்ட காலத்திற்கு அவர்களது கற்றல் நடவடிக்கை பாதிப்படையாமல் இருப்பதும் அதில் அடங்கும். கல்வி அமைச்சின் வழிகாட்டல், காற்றின் தர மதிப்பீடு ஆகியவற்றின் அடிப்படையில் பள்ளி இயங்குவது தொடர்பான முடிவெடுக்கப்படுவதாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா அறிக்கையில் கூறியது. மாநில பேரிடர் மேலாண்மை செயற்குழுக்கள் காற்றின் தரத்தை கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடி நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் நட்மா குறிப்பிட்டுள்ளது. புகைமூட்டம் சீரடைந்து வருவதை தொடர்ந்து நெகிரி செம்பிலானிலும் பகாங்கிலும் கல்வி அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து கல்விக் கழகங்களும் நாளை திறக்கப்படுகின்றன. ஆயினும் பகாங்கின் 7 மாவட்டங்களில் புற நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுவதாக மாநில கல்வித்துறை கூறியது. அத்துடன் மாணவர்கள் முகக்கவரி அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அந்த 2 மாநிலங்களிலும் உள்ள பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் தளர்வு வழங்கப்பட்டுள்ளது. டமன்சராவில் நேற்று மாலையில் நிகழ்ந்த சுழல் காற்றுக்கு இடியுடன் கூடிய கனமழை விளைவித்த கியூமுலோ நிம்பஸ் வகை மேகங்கள் காரணம் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா தலைமை இயக்குனர் டாக்டர் மொமன் ஹிஷாம் மொமன் அனீப் தெரிவித்தார். குறுகிய நேரத்தில் 10 மீட்டருக்கும் குறைவான அளவில் அந்த சுழல் காற்று இருந்ததால் முன்கூட்டியே கண்டறிய இயலவில்லை என்றார் அவர். பருவமழை மாற்றத்தின் போது இந்த காலநிலை ஏற்படுவது வழக்கம் என அவர் கூறினார். நேற்று அந்த சுழல் காற்றின் போது சாலை கட்டண சாவடியில் வாகனம் ஒன்று காற்றழுத்தத்தால் நகரும் காணொலிகள் சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்பட்டன. அரசாங்கம் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான திட்டங்கள் வாயிலாக 500,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்க இலக்கிட்டுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முமத் நசீர் தெரிவித்தார். வேலை சந்தை சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை எதிர்கொள்ள உதவியாக ஆள்பல திறனை உயர்த்துவதில் அரசாங்கம் முனைப்பு காட்டியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மேம்பாடு, இலக்கவியல் மயமாக்கல், தானியக்கமாக்கல் ஆகியவற்றின் வளர்ச்சி பொருளாதாரத்தை மறுசீரமைக்கும் வாய்ப்பாக கருத வேண்டும். குறிப்பாக அதிக வளர்ச்சியும் மதிப்பும் கொண்ட HGHV தொழில்களில் அவை விரிவுபடுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் கூறினார். உயர்நெறி என்பது அன்றாட வாழ்க்கை முறைகளுள் ஒன்றாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பதிலும் அதனை துணிந்து செயலாக்க தரப்பிடம் தெரிவிப்பதிலும் வெளிப்பட வேண்டும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM துணை ஆணையர் டத்து அஸ்மி கமருசமான் வலியுறுத்தினார். ஊழலை எதிர்த்து போராடுவது தனி மனித செயல் அன்று, மாறாக அது சமூகத்தின் கூட்டு நடவடிக்கையாக உருமாற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஊழலுக்கு எதிராக கோட்பாடுகளை வகுத்துவிட்டு அது செயலாக்கத்தில் பின்பற்றாமல் போனால் பயனற்றதாகிவிடும் என அவர் நினைவுறுத்தினார். மிர்டேகா 118 கட்டடத்தில் நடைபெற்ற SPRM 59வது ஆண்டு விழாவில் அவர் பேசினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
0: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
1: ரஷ்யா நேற்றிரவு முழுவதும் 902 யுக்ரேனிய திருக்குருதிகளை சுட்டு வீழ்த்தியது. அவற்றுள் 180 திருக்குருதிகள் தலைநகர் மோஸ்கோ அருகில் காணப்பட்டவை. ரஷ்யா முழுவதும் 20 மேற்பட்ட வட்டாரங்களிலும் கிரைமியாவிலும் காணப்பட்ட அந்த திருக்குருதிகளை வான் தற்காப்பு முறைகளை பயன்படுத்தி தகர்த்ததாக தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது. இத்தாக்குதலால் மோஸ்கோவில் உள்ள நுகோவோ விமான நிலையத்தில் விமான பயணங்கள் 8 நேரத்திற்கு மேலாக ஒத்திவைக்கப்பட்டன. கிரீன்லாந்தில் பெரிய அளவிலான எண்ணெய், எரிவாயு, கனிம ஆய்வுகளை தொடங்குவதற்கான திட்டங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரான் உடனான போருக்கு பிறகு உலக எரிசக்தி விலைகள் உயர்வாக இருக்கும் நிலையில் கிரீன்லாந்தில் கனிம ஆய்வுகள் தொடங்கவிருக்கிறதென்று ட்ரம்ப் த்ரூத் சோசியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளது உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனிடையே உலகின் மிகப்பெரிய எளிதில் அணுகக்கூடிய எண்ணெய் இருப்புகளில் சில கிரீன்லாந்தில் இருப்பதாக நிபுணர்கள் சிலர் வெளியிட்ட கருத்துக்களை அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் மதிப்பிடப்பட்ட இருப்புகள் அல்லது திட்டமிடப்பட்ட ஆய்வு நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை அவர் வழங்கவில்லை. இங்கிலாந்து தீவான ஐல் ஆஃப் வைட் பகுதியில் 100 மேலாக கவனிக்கப்படாமல் இருந்த புதை படிவத்திலிருந்து அரிய வகை டைனோசோரின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக லண்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த டைனோசோர் ஐரோப்பாவில் கண்டறியப்பட்ட மெகா ரெப்டோரன்ஸ் எனப்படும் இரு கால்களால் நடக்கும் ஊனுண்ணி வகையைச் சேர்ந்த முதல் உயிரினம் என அவர்கள் தெரிவித்தனர். அதன் ஓடுகள் 100 ஒரு பேழையில் வைக்கப்பட்டிருந்ததும் நெடுங்காலம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் இருந்ததும் மிகப்பெரிய மர்மமாக உள்ளதாக அவர் கூறினார். நிறைவாக 2026 எகிப்து பொது ஸ்குவாஷ் போட்டி. தேசிய தாரகை எஸ் சிவசங்கரி அரையிறுதிச் சுற்றுக்கு தேர்வாகியுள்ளார். நேற்று கிசாவில் நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் அவர் 9-11, 4-11, 11-7, 11-8, 11-7 எனும் புள்ளிகளில் உபசரணை நாட்டின் ஃபைரூஸ் ஒபல்கேரை வீழ்த்தினார். 27 சிவசங்கரி முதல் முறையாக தனது ஸ்குவாஷ் பயணத்தில் டைமண்ட் தர நிலையிலான அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அந்த 2026 ஆசிய போட்டி தங்கப்பதக்க வீராங்கனை நாளைய அரையிறுதி ஆட்டத்தில் நடப்பு வெற்றியாளர் ஹனியா ஹெல் ஹமாமிக்கு எதிராக கடுமையான போட்டியை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 நாடாளுமன்ற சேவை சட்டம் முதிர்ச்சியான மக்களாட்சியை உறுதிப்படுத்தும். பிரதமர் நம்பிக்கை. புகை மூட்டம் காட்டுத்தீயை கையாள மலேசியாவும் இந்தோனேசியாவும் கலந்தாலோசனை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
0: உங்களுடன் லிங்கம்ஸ் முதலாளி.
3: லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன்.
0: லிங்கம்ஸ்.

ஆசை நாயகனி சௌக்கியமா? சௌக்கியம். மணி 5:16 ஆயிருச்சு. தீரா இசையை கேட்டுட்டு இருக்கீங்க. 80-ஆம் ஆண்டு பாடல்கள் எல்லாம், 90-ஆம் ஆண்டு பாடல்கள் எல்லாம் உங்க மனசுக்கு நிறைவை கொடுக்கணும் அப்படின்னு நாங்க நம்பி இந்த பாடல்களை உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கோம். மோகன் அஸ்லாம் பொம்மைஜி ஸ்ரீகுருள் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு மருத்துவ குறிப்பு கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, என்ன விவரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்க கூட இணைந்திருங்கள். 6 மணிக்கும் மேல நம்ம கதை உறவுகள் தொடர் கதையும் காத்திருக்கின்றது. ரொம்ப அழகான பாட்டுங்க. இந்த பெண்களை பார்த்து இந்த பாட்டுடைய வரிகள்லாம் சொல்லும் போது கோபமாகவும் தெரியும், ரொம்ப அன்பாகவும் தெரியும். இந்த பாட்டை உன்னிகிருஷ்ணனும் பாடியிருப்பாரு, மொஹமத் அஸ்லாமும் பாடியிருப்பாரு, வெவ்வேறு பாணியில. இப்ப நம்ம மொஹமத் அஸ்லாமுடைய பாணியில் கேட்கலாம்.

0: சீராகி செய்யலாம். ஆரோக்கிய விவரங்களுடன் சிறுநீரக சிகிச்சை நிபுணர் நெஃப்ரோலஜிஸ்ட் டாக்டர் ஜமுனா ராதாகிருஷ்ணா.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் தெய்வீகன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து இளம் வயதில் ரத்த அழுத்தம், அதாவது யங் ஹைப்பர் டென்ஷன், இதை பத்தி பேச போறோம். யங் ஹைப்பர் டென்ஷன் என்றால் என்ன? 40 வயதுக்கு குறைவானவர்கள் அவங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் ஏற்பட்டால் இதை யங் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். நார்மல் கிடையாது. நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பல காரணத்துக்காக போவீங்க. உடல் சுகம் இல்லாம இருமல் சளி ஓ தலைவலி இப்படி போகும்போது ரத்த அழுத்தம் இருக்குன்னு டாக்டர் சொல்லும் போது முதலில் உங்களுக்கு ரத்த அழுத்தம் உறுதியாக இருக்கிறதா என்று நம்ம அறிய வேண்டும். So one reading is not enough. ஒரு முறை செக் பண்ணிட்டு ரத்த அழுத்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பல முறை ரத்த அழுத்தம் அளவிடுதல் மிக மிக முக்கியம். ஹோம் பிபி மானிட்டரிங், வீட்டில் பிபி அளவிடுதல் பெஸ்ட் சொல்லுவோம். ஏன்னாக்கா ஹாஸ்பிட்டல் போகும்போதோ டாக்டர் முன்னிலையில் இருக்கும் போது ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன், பதற்றம், இது காரணமாக ரத்த அழுத்தம் ஏற்படலாம். சோ வீட்ல வந்து பிபி அளவிடுதல் வந்து சால சிறந்தது. சோ வீட்ல வந்து கன்ஃபார்மா பிபி வந்து எப்பொழுதும் அதிகமாக இருக்குதுனாக்கா அடிப்படை ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். ஏன் முழுமையான பரிசோதனை அவசியம்? இது வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கலாம். ஏன்னா பலர் வந்து மருந்து மாத்திரைகளை ஓடிசி ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் சொல்லிட்டு பார்மசிலேயோ இல்ல கிளினிக்லயோ பெற்றுக் கொள்கின்றனர். இது வந்து முழுக்க முழுக்க ஆபத்தானது. ஏனெனில் இது வந்து சிறுநீரக நோயின் முதல் அறிகுறியாக இருக்கலாம். பல சிறுநீரக நோய்கள் ஆரம்ப நிலையில வந்து எந்த அறிகுறியும் இல்லாம இருக்கும், அமைதியாகவே இருக்கும். சிலருக்கு வந்து இந்த மாதிரி ரத்த அழுத்தம் இளம் வயதிலேயே ஏற்படும். சிலருக்கு வந்து தலைவலி, கால்கள் சிறு வீக்கம்,

திருநீரல் வந்து நுரை, திருநீரலோட அளவு மாறுது, சோர்வு, இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கலாம். ஸோ குறிப்பாக இளம் வயதில் உள்ள ரத்த அழுத்தம் வந்து கண்டறியப்பட்டால் கண்டிப்பாக சிறுநீரக பரிசோதனை மிகவும் முக்கியம். இதில் வந்து புரதம் இருக்கிறதா இல்லை ரத்தம் இருக்கிறதான்னு முதல்ல வந்து செக் பண்ணிக்கணும். பின்னர் வந்து ரத்தத்தில் உள்ள கிரியேட்டினின் அளவு, சிறுநீரக செயல்பாடு எப்படி இருக்கணும் கண்டிப்பாக. மூன்றாவதாக சிறுநீரக அல்ட்ராசவுண்ட் செய்யணும். இது நம்மளோட சிறுநீரகம் நார்மல் சைஸ்ல இருக்குதா, ரெண்டு சிறுநீரகமும் இருக்குதா, ரத்த குழாய் நார்மலாக இருக்குதான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஹார்மோன் சிறப்பி கோளாறுகளால நம்மளுக்கு ரத்த அழுத்தம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். முக்கியமாக தைராய்டு, அட்ரினல் கிளாண்ட், இந்த ரெண்டு சுரப்பிகள் மூலம் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும்.

0: கதை உங்களுக்கு கொண்டு வருவது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கார். ஆசிரியர் விஜய் அங்கீகரிக்கப்பட்ட மனோவியல் நிபுணர்.
1: தொடர்புக்கு 0190-90-90-544 அல்லது rakan.edu.my 0190-90-90-544.
2: வணக்கம் நேர்களே, ஒவ்வொரு வருடம் மாதிரியும் இந்த வருடமும் எஸ்பிஎம் பரீட்சையில டியூஷன் ரக்கான் மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மேத்தமேட்டிக், பிஎம், சஜாரா, இங்கிலீஷ் இந்த பாடத்திலலாம் சிறந்த முறையில தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதாவது இந்த பாடத்துல ஏ பி எடுத்திருந்திருக்கிறாங்க எஸ்பிஎம் தேர்வுல. இந்த நன்றி நிச்சயமாக எங்களோட ஆசிரியர் குழுக்கு தான் போய் சேரும். எங்களோட மாணவர்களை வந்து சிறந்த முறையில வழி நடத்தி இந்த தேர்ச்சி பெறத்துக்கு எங்களோட ஆசிரியர்கள் முக்கியமான பங்கு செலுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் மாணவர்களுக்கு பரீட்சை நடத்தி அந்த தாள்லாம் திருத்தி பெற்றோர்களுக்கு நாங்க அந்த ரிசல்ட் வந்து தெரிய வைக்கிறோம். இந்த ரிசல்ட்ட மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் தெரிய வைக்கிற மூலமா நம்ம மாணவர்கள் வந்து இன்னும் புஷ் பண்ணி சிறந்த தேர்ச்சி பெறத்துக்கு நாங்க பாடுபடுறோம். அதே சமயத்துல மாணவர்கள்ட்டையும் வந்து வளர்ச்சி நம்ம வந்து பார்க்க முடியுது. சுலபமா புரிஞ்சு படிக்கிறதுக்கு நோட்ஸும் கொடுக்கறோம். மாணவர்களுக்கு அன்பு, அரவணைப்பு, கவனிப்பு நம்ம கொடுக்கற மூலமா மாணவர்களுக்கு வந்து நாங்க நம்பிக்கை ஊட்டி கொடுக்கறோம். முக்கியமா எஸ்பிஎம் மாணவர்களுக்கு நாங்க நாளைக்கு படிச்சனா இன்றைக்கு ஒரு நாள் முன்பு நாங்க சிறப்பு கிளாஸ் நாங்க நடத்தி அவங்களுக்கு தன்முனைப்பை கொடுத்து எந்த டாபிக், எந்த இந்த கேள்வி அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அவங்ககிட்ட வலியுறுத்தி சொல்லி அவங்களும் நாங்க தயார் நிலைமையில கொண்டு போய் சேர்க்கிறோம். பெற்றோர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாணவரோட வெற்றி வந்து ஆசிரியர் கையில தான் இருக்கின்றது. நீங்க வந்து ஒரு நல்ல ஆசிரியர் கிட்ட போயிட்டு உங்க பிள்ளைய சேர்த்து விட்டீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து மாணவர்கள் சிறந்த முறையில போதிச்சு அவங்களை வெற்றி பாதையில கூட்டி போறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதுதான் டியூஷன் ரக்கான்ல நடக்குது. அதனாலதான் டியூஷன் ரக்கான்ல படிக்கிற மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற முடியுது. நாங்க 1ஆம் புள்ளியிலிருந்து 5ஆம் படிவம் அதாவது ஃபார்ம் 5 வரைக்கும் நாங்க வகுப்பு நடத்துறோம். நாங்க ஆன்லைன் கிளாஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸும் இரண்டுமே நாங்க நடத்துறோம். பெற்றோர்களே, காத்துக்கிட்டு இருக்காதீங்க, எங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்க டியூஷன் ப்ரோக்ராம் உங்க பிள்ளைங்களை சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போறதுக்கு நாங்க பாடுபடுறதுக்கு தயாரா இருக்கின்றோம். வெற்றி நிச்சயமாக உங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க உறுதியாக இருப்போம். தாராளமா நம்பி நீங்க அனுப்பலாம். எஸ்பிஎம் பரீட்சைக்கு வந்து நாங்க ஒரு நாள் முன்ன கூட சிறப்பு வகுப்புலாம் நாங்க கொடுத்து மாணவர்கள் வந்து நாங்க வழி நடத்துறோம். எங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணும் போது அவங்க நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். நம்பி எங்கிட்ட அனுப்பி விடுங்க. வணக்கம்.
0: இதை உங்களுக்கு கொண்டு வந்தது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கான்.
1: தொடர்புக்கு 0190-90-90-544 அல்லது rakan.edu.my 0190-90-90-544.

அழகியெல்லாம் மனுவுடைய குரல்ல வந்து ஒரு வித்தியாசமான வாணியில வந்து பாடலை சற்று முன்னர் கேட்டிருந்தோம். நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான தீரா இசை. 6 மணிக்கு மேல நம்ம உறவுகள் தொடர் கதைக்குள்ள நுழைய போகிறோம். இன்றைக்கு என்ன கதை, என்ன விவரம், நீங்க எதை பத்தி பேச போறீங்க அப்படின்றத தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். அதுக்கு மட்டும் இல்லைங்க, பாட்டுக்கடையும் காத்திருக்கு உங்களுக்காக. இன்னைக்கு பாட்டுக்கடையில நீங்க கூப்பிட்டு பேசலாம். அது மட்டும் இல்ல, நிறைய நம்பிக்கையை பதிய செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இது. திங்கட்கிழமையிலிருந்து நம்ம வந்து தீபாவளி வரைக்கும் 1000 கனவுகளை சேர்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம். 1000 நம்பிக்கைகளை சேர்த்து 1000 கனவுகளாக அதை மாற்றி அமைக்க காத்திருக்கின்றது உங்கள் அபிமான மின்னல் FM. அடுத்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. அந்த பாடலுக்கு பிறகு வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களை சந்திச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த வாரம் நிகழ்ச்சியில இந்த புதன்கிழமையில யார் பேச போறாங்க காத்திருங்கள். பெண்ணை வர்ணிக்கும் பாடல்களில் இந்த பாட்டுக்கு ஒரு தனி இடம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: மணி இப்போது 5:45. தீராயிசையை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்பிக்கை உள்ளி ஏற்றுவோம் அப்படின்னு இந்த தீபாவளியை நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு 1000 பேருடைய கனவுகளை, அவங்களுடைய விருப்பங்களை, அவங்களுடைய ஆசைகளை கேட்டுட்டு இருக்கோம். என 1000 விளக்கேற்றி 1000 கனவுகளை சுமக்க மின்னல் காத்திருக்கின்றது. நம்ம தீரா இசையில புதன்கிழமை இந்த மணி நேரம் என்ன கேட்போம் அப்படின்னா, வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நம்மில் ஒரு நேயரை வந்துட்டு நம்ம கூப்பிட்டு பேசுவோம். அந்த மாதிரி இன்றைக்கு டெல்லி ராணியா, இவங்க பேர் வித்தியாசமா இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எப்படி அந்த பேர் வந்ததுன்னு தெரியல, வச்சுட்டாங்களாம் வீட்டில் அப்படி சொல்லியிருந்தாங்க. ராணி அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஜே கே ஃபிளாரிஸ் லாயாங், இவங்க தான் இன்னைக்கு அவங்களுடைய வியாபார யுக்தியை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க கேட்கலாம், பேசலாம் டெல்லி ராணி கிட்ட.
2: நம்மளோட பூக்கடையில வந்து மெயினா சர்ப்ரைஸ் டெலிவரி புக்கே, ஃப்ரெஷ் ஃபிளவர் புக்கே, ஆர்டிபிஷியல் ஃபிளவர் புக்கே, பாஸ்கெட் புக்கே, அந்த மாதிரி செய்யறோம். கார் டெக்கோ செய்யறோம், டெக்கோக்கு ஏதாவது ஜாமா அப்படின்னா அதுவும் கொடுக்கறோம், அது மாதிரிலாம் செய்யறோம். என்ன கடை திறந்து இப்பதான் வந்து ஒரு 6 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னக்கு வந்து நம்ம வீட்ல இருந்துதான் ஒரு சின்ன பிசினஸ் தான் செஞ்சுட்டு இருந்தோம். கோவிட் காலத்துல நான் திறப்பேன் நம்பவே இல்லை, நான் திறந்த பிறகு கோவிட் வந்துருச்சு. சோ அதுவும் முயற்சி பண்ணி நான் இது பண்ணிருந்தது. என்னோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிதான். ஆனா கடை திறந்த கையில 1 மாசம் கடை திறந்தும் 3 மாசம் லாக்டவுன். என்ன வசதி கேக்குறாங்க, முதல்ல அவங்களுக்கு என்ன பட்ஜெட்ல வேணும், முதல்ல அவங்களுக்கு என்ன வேணும், என்ன ஃபங்க்ஷன் முதல்ல நம்ம கேட்போம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், ஓகே உங்களுக்கு பர்த்டேவா, பர்த்டேக்கு இது கொடுக்கலாம். அப்ப வயசும் நம்ம கேட்போம், பர்த்டே செலிப்ரேட் பண்றவங்களுக்கு என்ன வயசு, இந்த வகையில நம்ம போய் டெலிவரி பண்ண முடியும் அப்படின்றதும் கேட்போம். சோ நான் போறதா இருந்தாக்கா நான் பர்சனலா போனாக்கா நான் போவேன், அப்படி இல்ல நீங்க வந்து வேற இது மூலமா அனுப்பலாம் அப்படின்னாக்கா நான் அதையும் அனுப்பி வைப்பேன். எஸ், எந்த வயசுக்கு என்ன வேணும், எந்த வயசுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நான் முதல்ல வந்து கேக்குறதே, வயசு எத்தனை, பர்த்டேவா இல்ல வெட்டிங் அனிவர்சரி, பர்த்டே ரெஜிஸ்ட்ரேஷனு, ரொம்ப குட் ஃப்ரெண்டா, சும்மா நார்மல் ஃப்ரெண்ட் தான் தெரிஞ்சவங்க அப்படின்வாங்க, அப்புறம் உள்ள கொஞ்சம் ஸ்பெஷலா வேணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டு அதுக்கு சஜஸ்ட் பண்ணி நம்ம சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்றேன் மினல் எஃப்எம்க்கு. மினல் எஃப்எம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பெரிய ஆசை என்னன்னா, இந்த ஜெக்கி ஃபோரிஸ் வந்து நிறைய பேருக்கு நான் வந்து தெரிவிக்கணும். மெயினே வந்து என்ன தேடி வரவங்களை நான் சந்தோஷமா வச்சிருக்கணும், அதுதான் என்னோட நோக்கம். இவரைக்கு நம்ம எம்ப்ரூவ் செய்யறோம் அண்ணன், ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி எம்பவர் பாஸ்கெட் புக் அந்த மாதிரி இருக்கு. ரேடியோ கேக்குற எல்லாத்துக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பத்திரமா தீபாவளி கொண்டாடுங்க, கவனமா பாத்துக்குங்க.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுதோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: மக்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7291919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
2: சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒன்னும் கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒன்னும் ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னால. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
3: ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
4: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டிற்கு தூர நோக்கு இலக்குடைய தலைமைத்துவம் அவசியம் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். அந்த தலைமைத்துவம் குறைந்த வருமானம் பெறும் தரப்பு, கடைநிலை தொழிலாளர் உட்பட மக்களின் சிக்கல் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்றார் அவர். அத்துடன் வாடகை வாகன ஓட்டுநர் உட்பட எந்த தொழில்முறையும் தாழ்வாக பார்க்கப்படக்கூடாது, அனைத்தும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் சுற்றுலாத்துறைக்கும் பங்களிப்பதை அவர் நினைவுறுத்தினார். தீபாவளிக்கு முன் சுமார் 53,000 டாக்ஸி, வாடகை வாகன, பேருந்து ஓட்டுநர்கள் ஒருமுறை வழங்கப்படும் 1,000 ரிங்கிட் நிதி உதவியை பெறுவர் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். 53 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்திய அந்த நிதி உதவி வழங்கல் இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எங்களை வாயிலாக அல்லது ரொக்கமாக அத்தொகை கட்டம் கட்டமாக விநியோகிக்கப்படும் என அமைச்சர் கூறினார். சரவாக்கில் காட்டுத்தீ ஏற்படும் ஆபத்து உள்ள புருட் தீவில் சிறிய தீயணைப்பு நிலையத்தை அமைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதன் அவசியம் குறித்த ஆய்வை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் ங கோமேங் தெரிவித்தார். அங்கு கடந்த ஆகஸ்ட் 10 முதல் கடந்த மாதம் 13 வரை 42 ஹெக்டரை உட்படுத்திய 3 முதன்மை காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகின. இந்தோனேசிய காட்டுத்தீ சிங்கப்பூரில் புகைமூட்டம் தீவிரமடைந்துள்ளது. அந்த குடியரசின் மேற்கு பகுதிகளில் காற்று மாசு உச்சத்தை எட்டியுள்ளதாக தேசிய சுற்றுச்சூழல் நிறுவனம் கூறியது. குருதியிலும் நுரையீரலிலும் ஊடுருவக்கூடிய PM2.5 நுண் துகள்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவின் எண்ணெய் பெருநிறுவனம் அராம்கோவுக்கு சொந்தமான இடங்களையும் ரியாத் விமான நிலையத்தையும் குறிவைத்து தொடர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹியூத்தி கிளர்ச்சிக்காரர்கள் எச்சரித்துள்ளனர். வரும் நாள்களில் மேலும் பல தாக்குதல்களை நடத்தப்போவதாக அவர்கள் சூளுரைத்துள்ளனர். விளையாட்டு. ஈரான் 26 ஆசிய போட்டியில் வெள்ளி பதக்கத்தை வென்ற தேசிய ஹாக்கி அணி மலேசிய ஹாக்கி கூட்டமைப்பிடமிருந்து 160,000 ரிங்கிட் ஊக்கத்தொகையை பெற்றுக் கொண்டது. 20 விளையாட்டாளர்களுக்கும் 8 அதிகாரிகளுக்கும் அநிதி பகிர்ந்தளிக்கப்பட்டதாக அதன் தலைவர் டத்தோசிரி சுபஹான் கமால் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

மாலை வணக்கம் ஆறாகி 4 நிமிடங்கள். இடம் பெறுவது தீரா இசையில் உறவுகள் தொடர்கதை. ஒவ்வொரு புதன்கிழமையும் எத்தனையோ கதைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். கேட்டன எத்தனையோ குரல்கள் ரொம்ப மகிழ்ச்சியான தருணத்தை அவங்க வாழ்க்கையில எதிர்கொண்டிருக்கிறார்கள். சந்திக்க நினைத்த அந்த உறவுகளை சந்தித்த தருணங்கள் இருக்கின்றன. இன்னும் சிலர் பெரிய எதிர்பார்ப்பதோடு ஏக்கத்தோடு காத்திருக்க செய்கிறார்கள். இது எல்லாம் நிறைவேறணும், நல்லதே நடக்கணும், நல்லதாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை ஒளியை கொடுத்து தீபாவளியை கொண்டாட காத்திருக்கும் உங்கள் இதயங்களில் உங்கள் உறவுகள் உங்களை தேடி வரணும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த உறவுகள் தொடர்கதை விதைக்கின்றது. இன்றைய கதையை கேட்கறதுக்கு முன்னால ஒரு பாட்டை கேட்கலாம். இந்த பாடலுக்கு பிறகு நம்ம பேசுவோம். இந்த பாட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு வரியும் சொல்லும் முத்தாக இருக்கும். விழியும் விழியும் கலந்து கலந்து பார்வை ஒன்று ஆனதே, உயிரும் உயிரும் கலந்த போது உலகம் நின்று போனதே. அன்பே, இது நிஜம்தானா?

0: வியந்து பார்த்த பாடல் வரிகளில் இதுவும் அப்படிதான். நினைக்கும் போது நிலவு உதிக்கும், நிலவு அழைக்க குரல் இல்லை, அழைக்கும் போது உதிக்க முடிந்தால் அதற்கு பெயரும் நிலவில்லை. அப்பா, அது அது அதனுடைய வேலையை சிறப்பா செய்துட்டு இருக்கு. இந்த உலகத்துக்கு வந்து நாம் எதை செய்யணுமோ அதை சிறப்பா செய்யணும் அப்படின்ற வார்த்தைகள் நிரம்பிய ஒரு பாடலும் அப்படியே இடம் பெற்றிருந்தது. நம்ம தீரா இசையில இப்போ உறவுகள் தொடர் கதை கமலா இருக்காங்க நம்ம கூட பேச, ஜோஹர்ல இருந்து. அவங்க கிட்ட பேசலாம்.
1: என்னோட போன் எப்போதுமே சைலன்ட்ல இருக்கும். நீங்க அடிப்பீங்கன்னு நான் திறந்து வச்சிருந்தேன், கால் வருமானு. இப்ப கூட கால் பண்ணனே டக்குன்னு எடுத்துட்டேன்.
0: கமலா, யார நீங்க தேடிட்டு இருக்கீங்க சொல்லுங்க கமலா.
1: அண்ணா, எனக்கு வந்து இப்ப வயசு வந்து 40. நான் பிறந்து ஒரு 5 வருஷம் எனக்கு அவ்வளவு நினைவு தெரியல. ஒரு எங்க அம்மாக்கும் எங்க அப்பாக்கும் ஏதோ பிரச்சனையாயி அவங்க சின்ன வயசுல எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப திருப்பி எங்களை தேட வந்து முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அப்ப எங்களுக்கும் விவரம் தெரியாதனால எங்க அப்பா உடலையா என்னன்னு தெரியல. அதோட அவங்க திருப்பி வந்து எங்களை தேட வரவே இல்லை. இன்ன வரைக்குமே அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, எதுவுமே தெரியல.
0: எத்தனாவது வருஷம்
1: இப்ப வந்து அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்து ஒரு எத்தனையோ மாசத்துல ஒரு 5-6 மாசம் இருக்கும். அந்த டைம் தான் எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும் நினைக்கிறேன். அந்த டைம் சரியா ஞாபகம் இல்ல. நானு ஆமா 1ஆம் ஆண்டுமும் படிக்கும் போது ஸ்கூல்ல வந்தாங்க. அப்புறம் உடனே ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவர் வந்து விட முடியாதுன்னு சொல்லி அது அங்கேயும் பிரச்சனை வந்து அதோட போனவங்க தான், அதோட திரும்பி வரவே இல்லை.
0: ஞாபகம் ஏதாவது இருக்குதா அம்மாவை பற்றி, இல்ல அவங்களுடைய விவரங்கள் ஏதாவது பேர் அந்த மாதிரி கேட்டு வச்சிருப்பீங்க?
1: ஆமா, அம்மாவோட பேர் எனக்கு தெரியும். அப்புறம் நான் பிறக்கும் போது அவங்களுக்கு வயசு வந்து 37. இப்ப என்னோட வயசே 40, இப்ப அவங்களுக்கு கண்டிப்பா 77 இல்லாட்டி 78 அந்த மாதிரி வயசுல இருக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ரொம்ப வருஷமா ஏதாச்சும் ஒரு இதுல அவங்களை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. நிறைய இதுல நான் ட்ரை பண்ணி கூட எனக்கு கிடைக்கல. என்கிட்ட அவங்களோட விவரங்கள் சொன்னா அப்பா சொன்ன விஷயத்த வச்சு மட்டும்தான் ஒரு சில விவரங்கள் மட்டும்தான் தெரியும். அவங்க பிறந்து வளர்ந்தது அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் வந்து சுங்காசி போர்ட்ல இருக்காங்கன்னு அது அப்பா சொன்னாரு. அவங்க அங்கேயே போயிட்டதா கூட அந்த மாதிரிதான் விஷயங்கள் வந்தது. சுங்காசி போர்ட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்ட்டு. அம்மாவோட பேரு வந்து லட்சுமி அனப்புறம்பான் முத்து. அதே தாண்டி அவங்களோட பழைய ஐசி நம்பர் இருக்கும்ல, அது மட்டும் தான் என்ன இருக்குது. வேற எந்த ஒரு டீடைல்ஸுமே எங்கிட்ட இல்ல.
0: சரி, லட்சுமி அம்மாவுடைய பெயர், தாத்தாவுடைய பெயர் முத்து.
1: முத்து.
0: சரி, சுங்காசி போர்ட்டுக்கு போய் தேடி பார்த்த சூழல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா?
1: இப்ப நாங்களும் சின்ன பிள்ளையா இருந்தனால நாங்க அப்பா கூட என் கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேரு எல்லாமே அப்பா கூட இருந்துட்டு அவங்க கூட யாருமே போல. அவங்களுமே திருப்பி தேடி வருவாங்க, நாங்களும் வளர வளர வரவே இல்லை. நாங்க அதோட அப்பாவோட அரண்மனைக்குள்ளே இருந்துட்டோம்.
0: சரி, இப்போ நீங்க வானொலிக்கு அழைத்து உறவுகள் தொடர் கதையில பேசுறீங்க. சுங்காசி போர்ட் எனக்காவது போனீங்களா, பாத்தீங்களா ஏதாவது
1: அங்கிட்டு? நான் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப தூரமா இருக்கனால எனக்குமே அந்த இடத்துல யாரையும் தெரியாதனால அப்பா சொன்னதை வச்சுதான் எங்களுக்கு தெரியும். அங்கிட்டுதான் அவங்க பிறந்து வளர்ந்தது அப்படின்ட்டு. ஆனா அங்கதான் போயிருக்காங்களா என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் நம்ம இருந்த இடத்துல அவங்க யார் வீட்லயும் இருந்தான்னு சொன்னாங்க. அப்ப அங்கெல்லாம் போய் கூட கேட்டோம், எல்லாம் அவங்க அப்பயே போயிட்டாங்க, எந்த டீட்டெயில்ஸும் இல்லன்னு சொல்லிட்டாங்க.
0: அம்மா கூட பிறந்தவங்களுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா?
1: இல்ல, அது மாதிரி எதுவுமே இல்ல எனக்கு. அதனாலதான் நான் வந்து ரொம்ப வருஷமா அவங்களை எப்படி பாக்குறது, எப்படிதான் தேடுறது, இத ரொம்ப எனக்கு இதாவே இருந்துச்சு. இன்னுமே எனக்கு தெரியல அவங்க இருக்காங்களா இல்லையானு. ஆனா இருந்தாலுமே இங்கதான் இருந்தாங்க, இந்த இடத்துல தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா போய் அட்லீஸ்ட் போய் பாக்கணும். ஏன்னா அவங்களோட முகம் கூட எனக்கு தெரியாது, எங்க இருந்தாங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா, போய் பாக்கலாமா, அவங்க யாரு, அவங்க வச்சு பாத்துக்கிட்டா அட்லீஸ்ட். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். சோ அவங்க எங்க அம்மாவை யாரு வச்சு பாத்துருக்காங்க, இன்ன வரைக்கும் பாத்துருக்காங்களா, இல்ல இருந்தாங்க கூட நானே கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு அந்த ஒரு இதுல இருக்கேன். எனக்கு வந்து அவங்க பாக்கணும், அவங்களோட முகம் கூட எனக்கு தெரியல, எப்படி இருப்பாங்க கூட தெரியாது. டெய்லி நான் வாரம் வாரம் நம்ம வீட்டுக்கு போகும்போது இந்த மின்னல் எஃப்எம் கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது, இது மூலியமா நம்மளும் பாத்துருக்க மாட்டோமான்னு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். நான் மின்னல் எஃப்எம் மூலியமா நிறைய பேர்த்துட்டு கான்டாக்ட் பண்ணி அப்புறம் லாஸ்ட் வீக் தான் எனக்கு கிடைச்சது கால். எனக்கு
0: உங்களுடைய தேடலுக்கு உறவுகள் தொடர் கதை ஒரு பதில் கொடுக்கும்னு பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். அம்மாவுடைய பெயர் லட்சுமி, அவங்களுடைய அப்பா பெயர் வந்து முத்து.
1: முத்து நம்ம வந்து முன்னாடி ஜோகோபரு கோத்தா திங்கிலதான் எங்க அம்மா எங்க கூட இருந்தாங்க. இங்க இருந்துதான் அவங்க போனது. நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோத்தா திங்கி.
0: சரி, அப்பா இருக்காங்களா கமலா?
1: அப்பாவும் தவறிட்டாங்க. அப்பா பேரு கிருஷ்ணமுத்து.
0: கிருஷ்ணமுத்து அப்பா பேரு.
1: கோத்தா திங்கி இரும்பு வியாபாரி சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும்.
0: சரி, அப்பா எதுவுமே அத பத்தி விவரங்கள் எதுவுமே கொடுக்கல? அம்மா பத்தி
1: எதுவுமே கொடுக்கல. ஒரு காலகட்டத்துல அப்பாவே கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கும் போதுதான் எங்க கிட்ட சொன்னாங்க, அம்மா எங்க ஏதாவது இருக்காங்கன்னா தேடி பார்க்க முடியுமா சொல்லிட்டு. அப்பதான் எங்க கேஸ் தெரியும். அப்ப நாங்க வந்து படிச்சு முடிச்சிட்டோம், அப்பதான் எங்களுக்கே தெரியும் அவங்க பிறந்து வளர்ந்ததுலாம் சுங்காசி போட்டு அங்கிட்டு உள்ளவங்க அப்படின்னு தெரிய வந்தது.
0: விவரங்கள்லாம் நீங்க ரொம்ப தெளிவா எல்லாம் கொடுத்துட்டீங்க. உறவுகள் தொடர்கதை என்ன பதில் கொடுக்க காத்திருக்கிறதுன்னு காத்திருக்கலாம். சரியா?
1: கண்டிப்பா. ஆனா இதுல ஒண்ணு ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: இது பாருங்க, எனக்கு இப்ப 40 வயசு ஆயிடுச்சு. அந்த டைம் வந்து ஒரு சின்ன ஒரு அப்பா அம்மா சண்டைனால கோவப்பட்டுட்டு அம்மா இந்த மாதிரி போயிட்டனால இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு தாயோட வரவணைப்பே எனக்கு கிடைக்கல, ஒரு தாயோட பாசமே எனக்கு கிடைக்கல. என்னதான் அம்மா அப்பா அப்பா கூட இருந்தாலுமே ஒரு தாய் வளர்க்குற மாதிரி வராது அம்மாவா இல்லையா. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி வராது. சோ இப்ப நம்ம வந்து கல்யாணம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இன்ன வரைக்குமே வந்து ஒரு தாயோட பாசம் இல்ல. இப்ப எனக்குமே ஒரு மகன் இருக்காங்க, ஏதாச்சும் ஒண்ணு மனசு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லி போய் சொல்ல முடியலையே, இந்த மாதிரி இதெல்லாமே தோணும் நம்மளுக்கு. சோ எனக்கு என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அம்மா கூட இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே அப்பா கிட்ட பகிர முடியாது, ஒரு சில விஷயங்கள் அம்மா கிட்ட சொல்ற மாதிரியும் இருக்கும், அந்த ஒரு இது தேடல் இருந்துகிட்டே இருக்கும் அம்மாங்களா. சோ அதுதான் இப்ப கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாத்துக்கும் அமைஞ்சு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அம்மா வந்து அம்மா வந்து பிள்ளைங்க கூட இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: கமலா, நீங்க சொல்லக்கூடிய அந்த அந்த வார்த்தைகளே அது எவ்வளவு முக்கியம். அம்மான்றவங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரியுது.
1: நிறைய நிறைய மிஸ் பண்ணிருக்கேன். இன்ன வரைக்குமே என்ன எனக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு விஷயம் சொல்லும் போது நம்ம கூட இல்லையே அப்படின்ட்டு, அதனாலதான் அந்த ஒரு தேடல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு இப்ப வரைக்கும். எங்கேயாவது பாத்திர மாட்டோமா அப்படின்ட்டு.
0: நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு நீங்க தேடிட்டு இருக்கிற உங்களுடைய தாய் லட்சுமி அப்படின்றவங்க இந்த நிகழ்ச்சி கேக்குறாங்க, இல்ல இந்த ஒளிப்பதிவு அவங்களை போய் சேருதுன்னா நீங்க என்ன சொல்லணும் உங்களுடைய அம்மா கிட்ட?
1: அம்மா கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு விவரம் தெரியாத வயசு, எனக்கு கிட்ட இருந்து தெரிஞ்சு போயிட்டீங்க. ஆனா கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் நல்ல விவரமா இருந்த வயசா இருந்துச்சுன்னா நானே கண்டிப்பா போயிருந்திருப்பேன். இல்லாத பட்சத்துல எனக்குமே தெரியல அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னு. உங்களை தேடாத நாள் கிடையாது, ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமான்னு நான் தேடிட்டு இருக்கேன். மின்னல் எஃப்எம்ல இந்த உறவுகள் தொடர் கதை வார வாரம் புதன்கிழமை கேட்டுக்கிட்டு இருப்பேன். சோ கேட்கும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா கேட்டு கடவுள் ஆசீர்வாதத்துல எனக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதையும் தாண்டி எனக்கு அவங்க இருக்காங்க இல்லையா எனக்கு தெரியல, இல்லடினாலும் அவங்க இந்த இடத்துல இருந்தாங்க, அவங்க தேடுறவங்க இங்கதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே போயிட்டு அந்த இடத்துல போய் பார்த்து இல்ல அவங்களையும் போய் பாக்கணும்னு அந்த ஒரு எதிர்பார்ப்போட இருக்கேன். கண்டிப்பா நடக்கணும்னு நான் நம்புறேன். அம்மா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து உங்களை பாக்கணும். அப்பா இல்ல எங்க அம்மா என் கூட இருந்தாங்கனாக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், கடைசி வரைக்கும் என் கூட வச்சிருப்பேன். ஏன்னா 40 வருஷம் எனக்கு ஒரு தாயோட பாசம் இல்லாமலே இருந்துருச்சு, அவங்க இருக்கிற வரைக்கும் நான் கூட அவங்க என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. நீங்க இந்த நிகழ்ச்சி கேக்குறீங்கன்னா கண்டிப்பா எனக்கு எனக்கு நீங்க என் கூட இருக்கணும், இருக்கிற காலத்திலயாவது என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கேட்டீங்கன்னாக்கா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.
0: கமலா, சரி இத பேசி முடிச்சிட்டு ஒரு நல்ல பெருமூச்சு இழுத்து விடுங்க எங்களுக்காக. உங்களுடைய அந்த குரல் அவ்வளோ ஏக்கம் தெரியுது, அந்த ஏக்கத்திற்கான பதில் வரும். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, சொல்லுவாங்களே கொட்டி தீர்த்த பிறகு மனசு கொஞ்சம் அப்படியே ஆறுதல் அடையும்னு, நல்ல பதில் வரணும்னு நான் மட்டும் இல்லை கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். சரியா?
1: ரொம்ப நன்றி. இன்னும் உங்களுக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி யார் யார் இந்த மாதிரி நிறைய பேர் உங்களோட வாரம் வாரம் நான் கேட்பேன், யார் யாரையாவது திருப்பி தேடி அவங்க பேசி எல்லாம் சேரும் போது எனக்கு ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு அந்த அம்மா போன் பண்ணி அங்க பையன்கிட்ட பேசும்போது என்ன காடியில போயிட்டு இருக்கேன் என்ன அறியாமலே கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கு அழுகுற அப்படி. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஒண்ணு சேரலாம் கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மின்னல் எஃப்எம்க்கு உண்மையுமே ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன இந்த மாதிரி செய்யறதுக்கு
0: நீங்க இன்னைக்கு சொல்றீங்களே, அந்த மாதிரி உங்கள் கதையை யாரோ ஒருத்தர் கேட்டு சொல்லணும், உங்க குரல்ல அம்மானு நீங்க கூப்பிடுறத கேட்கணும்னு உறவுகள் தொடர் கதை காத்திருக்கு. சரியா?
1: ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. திருப்பி கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
0: கவலைப்படாதீங்க, சீக்கிரமா உங்களுக்கு அழைப்புகள் வரணும்னு காத்திருக்கோம். நல்லா போய் ஓய்வு விடுங்க சரிங்களா?
1: தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப
0: நன்றி. கமலா,
1: பாய்.

கமலா அவங்களுடைய தாய்முகம் பார்த்து 40 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படியாவது சரிப்படுத்தணும், சரியா நடக்கணும், அவங்களுடைய அம்மாவுடைய முகத்தை அவங்க பார்க்கணும், லட்சுமி அவங்க அம்மாவுடைய பெயர், இல்லைன்னா ஒரு தடவையாவது அவங்க பற்றிய தகவல் வந்து சேரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. யாராவது அந்த தகவல் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இன்றைய உறவுகள் தொடர் கதையில ஒரு பாடல் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த பாடலை பதிவேற்றம் செஞ்சிருக்கோம், பாத கொழுசு பாட்டு. இந்த பாட்டை இசைஞானி செதுக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் ஒவ்வொரு முறை இந்த பாட்டை கேட்கும் போதும் தோணும். இதுல வரக்கூடிய ஒவ்வொரு வரியும் அப்படிதான். இந்த வரியை கேளுங்களேன் முதல்ல.

காத கொலுசு பாட்டு இந்த பாட்டை பத்தி தான். இந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்க போறோம். இதுல வரக்கூடிய வரிகள் ஒவ்வொன்றும் பெண்ணை அவ்வளவு வர்ணிக்கக்கூடிய அழகான வரிகள். எப்போதுமே நம்ம பெண்கள் கிட்ட நன்றி அப்படின்றத சொல்றதுக்கோ இல்ல இதை செஞ்சு கொடுத்ததுக்கு ஆங்கில மொழியில இதுக்கு கிராட்டிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அவங்க கிட்ட காட்டுறோமா இல்லையா அப்படின்றது தெரியல. இவ்வளவு செய்யறாங்க, ஒரு நன்றி சொல்றோமா, ஏன் ஒரு தயக்கம் காட்டுறோம் அப்படின்றத பத்தி தான் கொஞ்சம் பேச போறோம். இல்ல பெண்கள் நீங்களே சொல்லலாம், நீங்க செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு சேவைன்னு தான் சொல்லணும், அதுக்கு உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளோ இல்ல தட்டி கொடுக்கிறதோ இல்ல சன்மானம் ஏதாவது ஒரு வகையில் அன்பின் வழியாகவோ வார்த்தையின் வழியாகவோ ஆறுதல் வழியாகவோ வந்து சேருதா இல்லையான்னு பேசுவோம். நவராத்திரி காலகட்டம் பெண்களை பற்றிய சில தகவல்லாம் அப்பப்ப நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க இப்பதான் இதை பற்றி பேசுறதுக்கான சரியான தருணம். இந்த பாடல் வரி உங்களுக்காகவே வருது. செஞ்சாந்து குழம்பெடுத்து தீட்டி வைத்த சித்திரமே, தென்பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே, தொட்டாலும் கைமணக்கும் தென்பழனி சந்தனமே, தென்காசி தூரலிலே கண் விழித்த செண்பகமே. இதை விட எழுத முடியுமான்னு தெரியல. வாளிக்குத்தான் அத்தனை

0: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:02. கோலாலம்பூர், புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:02.
0: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ், இ-டியூஷன், AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்

0: என்னென்று சொல்வீனோ அதை எப்படி சொல்வீனோ? எஸ்பிபி அவர்கள் அவ்வளோ அழகா கொஞ்சி பாடிய என்னவென்று சொல்வதம்மா. வஞ்சி அவள் பேரழகை. 6:38 காளியம்மா வந்திருக்கிறாங்க. நம்ம ஒன்று கேட்டிருந்தோம், நம்மை சுற்றி இருக்கும் பெண்கள் கிட்ட நன்றி, இல்லை நீங்கள் செய்த சேவைக்கு, இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக இவ்வளோ பண்ணுறீங்களே அப்படி தட்டி கொடுக்குற அந்த பழக்கம் இருக்கா? ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்கிட்ட அப்படி சொல்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஆண்கள் சொல்கிறோமா அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருக்கோம். அது சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பெண்களும் சொல்லலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 காளியம்மா அப்படின்ற ஒரு நல்ல பெயரோடு நேயர் வந்திருக்காங்க.
1: கண்டிப்பா கிடைக்குது. ஏன்னா என்னைக்குமே நம்ம சுத்தி உள்ள அந்த சோல்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லான சோல்ஸ் இருந்தா, நம்மள அப்ரிசியேட் பண்றவங்களா இருந்தா, நம்ம சேர ஒரு சின்ன சின்ன குட்டி விஷயம், ஒரு காஃபி களி கொடுத்தா கூட நன்றி, தேங்க்யூ ஃபார் த காஃபி சொல்லி குடிக்கிற பியூட்டிஃபுல் சோல்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு. வீட்டுல ஒரு சின்ன சமையல் செஞ்சாலும் சரி, ஒரு குட்டி வேலை செஞ்சாலும் சரி, அதுக்கு தேங்க்யூ சொல்றதுக்கு இருக்காங்க. ஹஸ்பண்ட், தம்பி, தங்கச்சி, அம்மா. அம்மா ஏதாச்சும் சமைச்சனா நல்லா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்டும் அந்த மாதிரிதான்.
0: அது எவ்வளவு முக்கியம் காளியம்மா.
1: பிகாஸ் அவங்க அப்ரிசியேட் பண்ணும்போது சின்ன விஷயம் நம்மளுக்கு அது இன்னும் நிறைய கொடுக்கணும் தான் தோணுது.
0: இல்ல வெளியில தெரியலனா கூட மனசுக்குள்ள சிரிச்சுக்குவீங்க தானே, வாவ் அப்படின்னு.
1: ஆமா கண்டிப்பா, மனசுக்குள்ள சிரிப்பு கலந்த ஒரு சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும்.
0: உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு அப்படின்னு ஒண்ணு குட்டி அவங்க மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுங்க. நம்பிக்கை ஒளியேற்றுவோம்ல கேப்போம்.
1: எல்லாருமே, என்னோட ஃபேமிலியும் சரி, இல்ல என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியா, மன நிம்மதி, உடல் ஆரோக்கியத்தோட, எல்லா செல்வங்களும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லா செல்வங்களும் அவங்களுக்கு அமைஞ்சு, இந்த வருஷமும் சரி எப்பயுமே சரி குடும்பத்தோட என்னைக்குமே ஒன்னா சந்தோஷமா இருக்கும்.
0: இப்ப உங்க கூட சேர்ந்திருக்கிறது நம்ம நேயர்களும். அப்படின்னா எல்லாருக்கும் இந்த இந்த ஒரு பிரார்த்தனை, இந்த எண்ணங்கள் போய் சேரணும். உங்களுக்கு வாழ்த்து இந்த நேரம் தீபாவளிக்கும் சேர்த்து.
1: இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்லிக்கலாமா? அவங்க ஆசைன்றது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்துதான். பட் ஒரு கட்டம் நம்ம லைஃப்ல ரொம்ப பிஸியா இருக்கும், அது தேடி தேடி ரொம்ப அந்த காசு கொடுத்து வாங்க முடியாத அந்த சில சந்தோஷத்தை வந்து நம்ம பக்கத்திலே இருந்தாலும் அதை நம்ம மிஸ் பண்ணிரோம். உண்மையான வெல்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கோ, அப்ப நினைச்ச விஷயம் செய்ய முடியுதோ, அதை நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பிளெஸிங். நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளால நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கும் சரி, நம்மளுக்கும், ஏன் நம்ம செல்ஃபே நம்மளால வேண்டிய விஷயங்களை நம்மளால பண்ணிக்க முடியும்.
0: அது நடக்கும், உங்களுக்கும் அது இருக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். மிக்க நன்றி.
1: தேங்க்யூ தேவி கேர்ள், காட் பிளெஸ் யூ.

0: என்னுயிர் தோழியே, நீங்க தான் கூப்பிடணும். என்ன கேள்வினா, பெண்களுக்கு நன்றி இல்ல தட்டி கொடுக்கிறது இதெல்லாம் போதுமான அளவுக்கு கிடைக்குதா, இல்ல வீட்டுல இருந்தே தொடங்கலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல சரி வீட்டை வச்சுக்கலாம், எப்படி அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்போ நம்ம கூட பேச சிவகாமி வந்திருக்காங்க. இவங்க வந்து ஜோர்ல இருந்து தான் கூப்பிட்டு இருக்காங்க. கூப்பிட்டது வந்து அவங்களுடைய மகள், அவங்க பேரு கமலா. அவங்க அம்மாவை தான் அவங்க தேடுறாங்க.
1: என்ன இடத்துல இருக்காங்க? கோத்தத்தீங்கல.
0: இவங்க வந்து கோத்தத்தீங்கல இருக்காங்களே, அவங்களுடைய அம்மா வந்து இப்ப அங்கிருந்து பேராக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா அவங்க விவரங்களை உங்களுக்கு நாங்க பதிவு பண்ணி அனுப்புறோம். நீங்க கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்னென்ன விவரங்கள் தெரியுதோ அது நமக்கு சொல்லுங்க. சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: என் பேரு சிவகாமி, கோத்தத்தீங்கல.
0: சிவகாமி, ஒன்னே ஒண்ணு கேட்கணும், அவங்களை யாருன்னே உங்களுக்கு தெரியாது, பட்டுன்னு அடிச்சு கூப்பிடுறீங்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம்.
1: கோத்தத்தீங்கன்னு சொன்னாங்களா? அதனால நானும் என் மகளும் பார்த்து ரெண்டு பேரும் தெரியுமா கோத்தத்தீங்க வந்து பேசுறாங்க, நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னேன்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் தொடர்கதை இவ்வளவு பெரிய அன்பை சேகரிச்சிருக்கு. உங்க மாதிரி குரல்களை கேட்கும் போது
1: போன வாரம் கூட அத்தையும் ஒருத்தவங்க பேசினாங்களா, அதை நான் கேட்டது ரொம்ப நான் அழுதுட்டேன்.
0: ஆமா ஆமா, அது சேர்ந்த கதை எப்போதுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த கதையில. சிவகாமி, தீபாவளிக்கு நம்பிக்கை ஒளியேற்றுவோம்னு கொண்டு வந்திருக்கோம். அதான் முதல்ல அவங்க அம்மாவை தேடினாங்களே, அந்த நம்பிக்கைய விதைக்கிறதுக்கு நீங்க ஒரு காரணம் கூப்பிட்டு கேக்குறீங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை பிறந்திருக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை, அடுத்த நம்பிக்கை எதிர்பார்ப்பு. நான் என்ன என்ன சாதிக்கணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சிவகாமி? உங்க ஆசைதான் என்ன சிவகாமி? இப்ப கூட இவ்வளவு பொது நலமா சொல்றீங்க, உங்களுக்காக நீங்க எதுவுமே கேட்டுக்கலையே.
1: சந்தோஷமா இருக்கணும்,
0: உண்மையிலே மனசுல இடம் பெற்றுட்டீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க பேசுனீங்களா? பாருங்க, இந்த வாரமும் பேசிட்டோம் நம்ம, ரொம்ப நல்லா இருப்பீங்க.
1: ரொம்ப நேரம் முயற்சி பண்ண எப்படியாவது கிடைச்சிடணும், இப்படியாவது கிடைச்சிடணும்னு கிடைச்சிருச்சு.

0: பெண்கள் கிட்ட கேட்டிருந்தோம், போதுமான அளவுக்கு பாராட்டு எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு மணி வந்திருக்காங்க.
1: அப்படின்னு சொல்ல முடியாது,
0: 50-50. உங்களுக்கு பாராட்டு கொடுக்காதவங்க கிட்ட இப்ப ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: எதுவுமே நான் சொல்ல விரும்பல. அவ்வளவுதான்.
0: புரியுது புரியுது. ஆனா அது ரொம்ப முக்கியம் இல்லையா, தட்டி கொடுக்கிறது?
1: ஆமா
0: புரியுது.
1: ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கிட்டே நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டு போய்.
0: சரி மணிமொழி, ஒரு பெரிய நம்பிக்கையோட இருக்கீங்க. இப்போ நாங்க அதை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு. அப்படின்னா என்ன என்ன ஒரு சின்ன ஆசை உங்களுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு, அது என்ன மணிமொழி?
1: ஆக்சுவலி தெய்வீக சியா வந்து நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன், அது நல்லபடியா நடக்கணும்னு முருகன்ட்டு நான் வேண்டி இருக்கேன்.
0: சரி, அது கண்டிப்பா நடக்கும்.
1: ஒரு 3 இயர்ஸ்ல வந்து நான் ஒரு பிசினஸ் செய்யணும்ட்டு ஒரு எய்ம்ல இருக்காங்களா, அதெல்லாம் நான் பாத்துட்டேன், இப்பயே பாத்து வச்சுட்டேன்.
0: மணிமொழியுடைய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி அடையணும், அதுக்கு நாங்க எல்லாம் பிரார்த்திக்கிறோம் உங்களுக்காக. சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி மணிமொழி.

0: காற்று குதிரையிலே ரொம்ப அழகான பாடல், அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். இன்னைக்கு கேட்டிருந்தோம் பெண்கள், குறிப்பா மகளிர், உங்களுக்கு நன்றி பாராட்டெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க திருமணமாகி பேர பிள்ளைகள்லாம் எடுத்துட்டாங்க, இவங்களுடைய பார்வையும் கொஞ்சம் கேட்போம். திருமதி மங்கை கூப்பிட்டிருக்காங்க.
1: இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க என்ன பண்றது.
0: யாருமே
1: இல்ல இல்ல, இப்ப பிள்ளைங்க சொல்லுவாங்க, இல்லன்னா பேர பிள்ளைங்க சொல்லுவாங்க. அது அது உண்மை. பேர பிள்ளைங்க சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: அவர் மட்டும் சொல்றதே இல்ல.
1: ஆமா, எங்க வீட்டுக்காரர்
0: நீங்க எனக்காவது சொல்லிருக்கீங்களா? ஏங்க நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு.
1: அதெல்லாம் நான் கேட்க மாட்டேங்கயா, நம்ம கேட்க கூடாது. ஆண்களுக்கு என்னைக்குமே தெரியணும், அது சொல்லணும் அப்படின்ட்டு. இது செஞ்சாலும் ஒரு அப்ரிசியேட் இல்லாமே இருக்கிறாங்க. ஆனா பிள்ளைங்கெல்லாம் ஓகே, பிள்ளைங்கெல்லாம் எப்பவுமே அம்மா நல்லா செஞ்சிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இது எது செஞ்சாலும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க.
0: அது ஒரு பெரிய நம்பிக்கை.
1: அது உண்மையே நம்பிக்கை. இப்ப பேர பிள்ளைங்க சொல்றாங்க.
0: சரி, ஒரு பழைய பாட்டுக்கே வருவோம். காலம் மாறுது கருத்தும் மாறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆண்களுக்கு இது ஒரு விழிப்பாக இருக்கணும்ல. பெண்கள் நிறைய சேவைகள் செய்யறாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மனசுலயும் ஏக்கங்கள் எல்லாம் இருக்கும். இந்த பாட்டுல வர மாதிரி ஒரு நன்றி சொல்றதுல, பாராட்டு சொல்றதுல, தட்டி கொடுக்கறதுல தவறே இல்லை. அதை பண்ணுவோம் நண்பர்களே. இது ஒரு வகையில் தொடர்க்கர்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டிற்கு மக்கள் நல விவகாரம் குறித்த பரிவும் தொலைநோக்கு சிந்தனையும் கொண்ட தலைவர்கள் தேவை. அதேவேளை நாட்டின் மேம்பாட்டிற்கு பங்களிக்கும் குறைந்த வருமானம் பெறுவோர் கடைநிலை தொழிலாளர்களின் சேவையும் இன்றியமையாதது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தலைவர்கள் சமூகத்தின் அனைத்து நிலை மக்களும் எதிர்நோக்கும் சிக்கல்களை புரிந்து வைத்திருப்பது அவசியம் என்றார் அவர். சபா கடந்த ஆண்டு மொத்தம் 5.1% பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி 88.8 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ள நிலையில் இது கடந்த 6 ஆண்டுகளில் பதிவான மிகச்சிறந்த அடைவு நிலையாகும் என முதல்வர் டாக்டர் ஸ்ரீ ஹாஜிஜி நூர் தெரிவித்தார். கட்டுமான துறையின் விரைவான வளர்ச்சியே இதற்கு ஆதரவாக அமைந்தது. நெகிரி செபிலானில் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி அக்டோபர் 11 வரையில் சாலை போக்குவரத்து துறை JPG மேற்கொண்ட வெளிநாட்டு வாகன மூட்டைகளை உட்படுத்திய சோதனையின் போது 498 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இக்காலகட்டத்தில் மொத்தம் 7422 குற்ற அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டன. இதில் பாகிஸ்தான், மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வாகன மூட்டைகளுக்கு 288 குற்ற அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டன. இவ்வாண்டு நவம்பர் 16-18 வரையில் மணிலாவில் 49th ஆசியான் உச்சநிலை கூட்டமும் அது தொடர்பான கூட்டங்களும் நடைபெற உள்ளன. இவ்வட்டார அமைப்பின் கூட்டங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என பிலிப்பீன்ஸ் பேச்சாளர் கிளே கேஸ்ட்ரோ தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க போரின் காரணமாக வளைகுடா பகுதியில் ஏற்பட்டுள்ள டீசல் தட்டுப்பாடால் ஏற்பட்டுள்ள தாக்கம் அடுத்த ஆண்டு வரை உணரப்படும் என பன்னாட்டு எரிசக்தி நிறுவனம் தெரிவித்தது. குறிப்பாக டீசல் கையிருப்பு படுமோசமாக குறைந்துள்ளதால் அதனை உயர்த்தும் நடவடிக்கைகளுக்கு நீண்ட காலம் தேவைப்படும் என அது கூறியது. இதனால் பன்னாட்டு டீசல் சந்தை மந்த நிலையை எதிர்கொள்ளும் என அந்நிறுவனம் குறிப்பிட்டது. விளையாட்டு கார்பந்து. கத்தாரில் நடைபெற்ற சவுதி அரேபியா உடனான நட்பு முறை ஆட்டத்தில் தேசிய மகளிர் அணி 1-0 வெற்றி பெற்றது. தேசிய அணிக்கான ஒற்றை கோலை அர்ஷா மாட் புகுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க. பெண்ணை வர்ணிக்க கூடிய பாட்டு இல்ல மனைவியை நினைச்சோம்னு இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா என்ன பாட்டு? அந்த பாட்டை விரும்பி கேட்கணும். நல்ல பாடல். ஏன் அதுவும் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தம்?
2: முன்ன வந்து இந்த பாட்டு அடிக்கடி நான் கேட்பேன். சோ கல்யாணம் பண்ணி இப்ப 26 வருஷம் ஆச்சு. சோ அந்த அந்த பாட்டுல வந்து ரொம்ப அர்த்தங்கள் இருக்கு. சோ அதனாலதான் என்னோட மனைவிக்கு விரும்பி கேக்குறேன்.
1: ஒருவேளை அந்த காலகட்டத்துல வாட்ஸ்அப் இருந்தா இந்த பாட்டு தான் அனுப்பிருப்பீங்க.
2: கண்டிப்பா சார்.
1: அவங்க பேர் என்ன? வள்ளியா? இல்ல
2: இல்ல சார், அவங்க பேர் வந்து திருமதி பிரேமலா மாத்தவன்.
1: அப்போ இந்த வள்ளி வள்ளி என வந்தால் இன்னைக்கு உங்க மனைவிக்காக.
2: கண்டிப்பா சார்,
1: ரொம்ப நன்றி இந்த பாடல கேட்டதுக்கு, நிபந்தனை ஏத்துக்கிட்டதுக்கு.
2: உங்ககிட்ட பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி.
1: நல்லா உங்களுடைய நாளை கொண்டுட்டு போங்க. உங்க மனைவியை ரொம்ப விசாரிச்சோன்னு சொல்லுங்க. சரியா?
2: கண்டிப்பா சார்,
1: நன்றி.

0: வள்ளி வள்ளி என வந்தார் இசைஞானியும் எஸ் ஜானகி அவர்களும் பாடியிருந்தாங்க. ஜே பி ஜெயக்குமார் அவருடைய மனைவிக்காக அந்த பாட்டு கேட்டிருந்தாரு. இப்போ யார் அப்படின்னு கேக்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பிரபு சங்கர், என்ன பாடல் இன்னைக்கு?
1: எனக்கு வந்து இன்னைக்கு மனைவிக்காக ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள்.
0: இங்க பாருங்க, நான் கேட்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நிபந்தனை மனைவிக்காக இல்ல பெண்களுக்காக, பெண்களை வர்ணிக்கிற பாட்டா தான் இருக்கணும்னு. அது நீங்க கேட்க விடாமலே பாட்டு சொல்லிட்டீங்க, அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. சரியா?
1: கண்டிப்பா. மனைவி பேர் வந்து லலிதா.
0: ஓ,
1: எப்பவும் சந்தோஷம் மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்க எல்லாம் எங்களுக்கு எப்போதும் அறுப்புறாங்க.
0: நீங்க இருக்கும் போது என்ன கவலை பிரபு, பத்திரமா பாத்துக்குங்க.
1: கண்டிப்பா.
0: தீபாவளி வாழ்த்து உங்களுக்கு.
1: நன்றி நன்றி. உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். மலேசிய மக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி.

0: வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 219 19 720 பாட்டு கடையை கேட்டுட்டு இருக்கீங்க. யாருன்னு கேட்கலாம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க மேகலா, என்ன பாடல் இன்னைக்கு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம் அந்த பாடல் வேணும் தேவிகன்.
0: 4 மணில இருந்து நீங்க நிகழ்ச்சி கேக்குறீங்க தானே?
1: ஆமா.
0: இன்னைக்கு என்ன ஒத்துமை எல்லா பாட்டுக்கும்?
1: பெண்களை பத்தி பாடல்கள்.
0: அதனாலதான் நீங்க இந்த பாட்டு கேட்டீங்களோ? நவராத்திரி காலம் அதுவுமா அப்படின்ட்டு.
1: நன்றி தேவிகன், பாருங்க இதே எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த தலைப்புல பத்தி வேறிட்டே பண்ண கூடாது, நம்ம கடமைய செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது.
0: அதுதான் அந்த அந்த அந்த அந்த எண்ணம் தான் பெரிய விஷயம். சரி, சின்னதா ஒரு குட்டி கேள்வி உங்ககிட்ட. நம்பிக்கை ஒளியேற்றுவோம்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம்ல.
1: ஒண்ணு வந்து என் மக இந்த வருஷம் வந்து பிராக்டிக்கல் முடிக்கிறாங்க. நீங்க விஷ் பண்ணீங்க அவங்களுக்கு, நான் சொன்னேன் அவங்க அப்பா இறந்துட்டாரு அழுதுட்டே, ஞாபகம் இருக்கா? அவங்களோட பிராக்டிக்கல் முடியுது, அவங்க ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு தூரமா கிடைக்க கூடாது, அப்படியே கிடைக்கணும் அப்படின்னு ஆசை. அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு சிரம்பானே வேண்டாமா. சோ இது வந்து அவங்க லைஃப்ல முத படி. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூல் அவங்க பிராக்டிக்கல் செய்யற ஸ்கூல் தேடி எடுத்தாங்க தேவிகன். ஏன்னா அது அவங்க அப்பா படிச்ச ஸ்கூல். ஆமா, அவங்க அவரு இல்ல, பட் அவங்க வந்து அதுல ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லி ரொம்ப அங்கேயும் இங்கேயும் போராடி அந்த கடைசியில அதுல இப்ப செஞ்சுகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: ஓ, மகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடணும், அவங்க நல்லபடியா தொடங்கணும், பக்கத்திலயே தொடங்கணும்.
1: ஆமா. இன்னொரு ஆசை வந்து நம்ம ராஜேந்திரன் இருக்காருல, அவரு இந்த வருஷம் 11 மாசம் தானே வெளியே வர்றாரு. அவரு வந்து அவங்க அம்மா கூட இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாடுறாருன்னு நான் வந்து அதை கேட்கணும். அது என் மைண்ட்ல இன்னும் ஓடிட்டே இருக்கு தெய்வீகன். அந்த தாய் சொன்ன வார்த்தை, எனக்கு யாரும் இல்லப்பா, எங்களுக்கு யாரும் இல்லப்பா, நீ மட்டும்தான் இருக்க, அது இன்னும் நான் அது எப்படி அது அந்த தாயோட மனச இது பண்றதுன்னு தெரியல. அதாவது அந்த அம்மா அந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும்.
0: நன்றி மேகலா, நீங்க உண்மையிலே பரவாயில்ல. இதுக்கு மேல நான் பேசல, கண் கலங்க வச்சிட்டீங்க, அத அவ்வளவு கேட்டு
1: ஞாபகம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப வாழ்த்து சொல்லணும் தேவிகன். எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க தெரியுமா, உயிர் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாருங்க அந்த பெண் எப்படி அழுதாங்க, இதெல்லாம் கொடுமையா இருக்கு கேக்குறதுக்கு. அம்மாவை தேடுறாங்க, நம்மளால ப்ரே பண்ணதான் முடியும்.
0: நிச்சயமா எல்லாருக்காகவும் வேண்டிக்கீங்க, அந்த நம்பிக்கை தான் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கும். மிக்க நன்றி மேகலா.
1: நன்றி தேவி.

0: சிரம்பான்லேருந்து முதல்ல மேகலா பேசினாங்க. ராஜேந்திரன் சீக்கிரமா குடும்பத்தோட வந்து சேரணும்னு சொன்னாங்க. ராஜேந்திரனுடைய குடும்பத்தினர் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் தீரா இசையில இதை பற்றி பேசாதவர்கள் இல்லை, கண்டிப்பா அவரை நல்லபடியா கொண்டுட்டு வந்து வீடு சேர்க்கணும் அப்படின்றத எங்களுடைய ஆசையும், அது நடக்கணும் நம்பிக்கை ஒளியேற்றுவோம். இப்போ நம்ம கூட பேச ராஜசேகரன் வந்திருக்காரு.
1: எனக்கு வந்து இன்னைக்கு வந்து வேதம் படத்துல இருந்து முதல் பூ எதுவோ இந்த மண்ணோடு அந்த பாடல் வேணும்.
0: மண்ணோடு பெண்ணோடு எந்த எந்த எந்த பூக்காக?
1: என்னுடைய மனைவிக்காக.
0: உங்களுடைய மனைவி
1: திவ்யா?
0: திவ்யா, நீங்களும் அதனாலதானே எல்லாம் பெண் பாட்டு வந்ததுனாலயா?
1: சற்று முன்பு கேட்டப்ப அது கேட்டதுனால நம்மளும் கேட்கலாம் அப்படின்ட்டு.
0: ஓ சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறாங்க. உங்க மனைவி பக்கத்துல இருக்காங்களா இல்ல நீங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க?
1: அவங்களை பார்க்க போய்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு.
0: அப்புறம் என்ன, பாட்டை முதல் தூதுல அனுப்பிட்டு பின்னாலே போங்க நீங்க.
1: கண்டிப்பா
0: பாடல் வரும் முன்னே ராஜசேகரன் வருவார் பின்னே.
1: பின்னே

0: ஒவ்வொரு தடவை சொல்றீங்க இந்த அன்பு எப்போதும் நிறைஞ்சிருக்கட்டும்.
1: மிக்க நன்றிங்க சார், உங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் இருக்கு.
0: நன்றிங்க. உங்களுக்கு அந்த குட்டி குட்டி கனவு ஆசையெல்லாம் இருக்கும்ல, ஒவ்வொருத்தட்டு கேட்டுட்டு இருக்கோம், உங்களுக்கு அந்த மாதிரி என்ன இருக்கு? ஏன்னா பொதுவாகவே ஆண்கள் அதெல்லாம் வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க பெரியசாமி, உங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆசை?
1: இந்த இயற்கையை நேசிப்பதன் சோ, அதனால வந்து இந்த இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இயற்கையோடு இயற்கையா ஒன்றிணைந்து பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இது வந்து நாளைய சமுதாய சந்ததியினருக்கு கொண்டு செல்லணும் பாருங்க. அது நம்மளுடைய பொறுப்பு. அதோட அந்த இயக்கத்திலேயே அந்த பல இயக்கங்கள் இருக்கு பாருங்க மலேசியால. அந்த இயக்கங்கள்லயே நம்ம வந்து நான் சேர்ந்திருக்கேன். எனக்கு நான் வந்து மலை ஏறுவேன், பிறகு டைவிங்கும் போவேன். சோ அதனால எனக்கு இந்த இயற்கையை எனக்கும் வந்து ஒரு பெரிய காதலே இருக்கு.
0: அந்த காதல் உங்க மனைவி கிட்டையும் இயற்கையோடையும் இந்த வாழ்க்கையோடையும் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கணும். அதுக்கு முதல்ல வாழ்த்து. நீங்க இயற்கையை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நிறைய பண்ணுங்க
1: சார். சரிங்களா?

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கை தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-97-219-19.
1: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன். ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் FM-இன் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக ஒளிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
0: உங்கள் கனவுகளை சுமக்கின்றோம் நாங்கள், நம்பிக்கை ஒளியேற்றுவோம் எங்கள் நிர்வாகி சொல்லியிருந்தாரு. வாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாருடைய கனவுக்காக பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு. இப்ப சுப்ராஜ் JB-ல இருந்து வந்திருக்காங்க.
2: நீங்க
0: காணா போயிட்டீங்கன்னு பேசும்போது
2: நீங்க
0: நம்பிக்கை ஒளியேற்றுவோம் கேட்டீங்களா? எப்படி உங்க மனசுல என்ன ஆசை இருக்கு?
2: போன வருஷமே சாதிச்சிட்டோம், இந்த வருஷம் இன்னும் போய்கிட்டு இருக்கோம். ஒரு 2 months இருக்கு, இப்பதான் வந்து புது வேலைக்கு ஜாயின் பண்றேன்.
0: உங்களுக்கு உங்க மகளுக்காக உங்க குடும்பத்துக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு.
2: நன்றி, நன்றி.
0: வாழ்த்து உங்களுக்கு.
2: உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.

0: பாட்டுக்கடை உருவாக்கியதிலிருந்து எத்தனையோ பாடல்கள் சில நேரங்களில் நம்ம தவற விட்டுருப்போம். அந்த பாடல்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துறது நேயர்கள் நீங்க தான். உங்களுக்கு தான் தலை வணங்கி நன்றி சொல்லக்கூடிய பெரும் கடமை எங்களுக்கு இருக்கு. குயிலே குயிலே கொஞ்சம் தமிழ் இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு, வருடங்கள் கூட ஆயிருக்கலாம். உமாரமணன் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். அந்த பாடலை அவர் விரும்பி கேட்டிருந்தாரு. சுப்ரா, உங்களை மறக்க மாட்டோம். உங்களுக்கு 26ஆம் தேதி புதிய வேலை, அது நல்லபடியா போகணும் சுப்ரா. வாழ்த்த திரும்பி திரும்பி சொல்றோம். இப்போ யாருன்னு கேட்கலாம்.
1: தர்ஷன் பெரியனன் பேசுறேன் இப்போல இருந்து.
0: ஓ தர்ஷன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கானே, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். மழை பெய்யுதா இப்போலாம்?
1: இப்பதானே மேகம் இருட்டி இருக்கு.
0: அதான் மேகம் இருட்டி இருக்கு, மழை வரும்னு காத்துட்டு இருக்கீங்க.
1: ஆமா அண்ணன்,
0: இப்பதான் அந்த புகை எல்லாம் காணா போகுது தர்ஷன்.
1: ஆமா உண்மைதான்,
0: இல்லன்னா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. தீபாவளி ஏற்பாடுலாம் எப்படி போகுது இப்போல?
1: சூப்பர். என்னோட அம்மா வந்து தீபாவளிக்கு வந்து பிஸ்கட் சேல் பண்றாங்க, பிஸ்கட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
0: மனம் மணக்கும் வீட்டுல.
1: ஆமா வெளியே போயிருந்தேன், வெளியே போயிட்டு வரும்பொழுது எங்க அவனோட அம்மா வந்து உறவுகள் தொடர்பு அதை கேட்டுட்டு கண் கலங்கி போய் நின்று பிஸ்கட் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
0: எனக்கு ஒரு அம்மா பிஸ்கட் லைன் இல்லையா ஒரு பலகார கடையோ ஏதாவது கனவு கண்டிப்பா நடக்கும். கவலையே படாதீங்க, அதை நம்பிக்கை வைங்க, சாதிக்கிறீங்க நீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி, என்ன பாடல் இன்னைக்கு?
1: சோ என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு கேளடி கண்மணி படத்துல இருந்து வந்து கற்பூர பொம்மை என்று பாடு கேட்கறேன்.
0: நல்ல ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க. ஆனா நம்பிக்கை கைவிட்டுறாதீங்க, நல்ல ஒரு பெரிய கடையை திறக்க போறீங்க, சரியா?
1: ரொம்ப நன்றி அண்ணன்.
0: தம்பி, நம்பிக்கை ஒளியேற்றுவோம், எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுங்க.
1: கண்டிப்பா, எல்லாருமே நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.

0: பாட்டுக்கடையை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட பேசுறதுக்கு சாந்தி செந்தூர்ல இருந்து வந்திருக்காங்க.
1: ரொம்ப நன்றி என்னோட கால் அனுப்ப பண்றதுக்கு. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அந்த பாட்டு வேணும்.
0: அப்படிங்களா? அதுக்கு முன்னுக்கு ஏன் உங்களுடைய அழைப்பை ஏற்றதற்கு நன்றி சொன்னீங்க சாந்தி.
1: ரொம்ப வருஷம் டிஜிட் ஆகி பண்ண.
0: அப்படியா? ஓ, ஏன் கூப்பிடவே இல்ல?
1: இன்னைக்கு ஒரு நல்ல டைட்டல் கொடுத்தீங்க. இந்த பாட்டு
0: பொறுமையாக நேரம் எடுத்து எங்களை கூப்பிடணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டீங்களே பாட்டு கடைக்கு. ரொம்ப நன்றி சாந்தி.
1: ரொம்ப நன்றி.
0: நீங்க ரொம்ப நன்றி. நிறைய பேர்கிட்ட அவங்களுடைய ஆசை என்ன, அவங்களுடைய கனவு என்னன்னு கேட்டுட்டு இருக்கோம்.
1: எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பமும் ஒத்துமே இருக்கணும். எல்லாரும் நல்லா இருந்தா அதுல நம்மளும்
0: வந்துடுவோம் அந்த குறைசியில. இவ்வளவு புதுநலம் நிறைந்த நேயர்கள்ட்ட பேசுறது அவ்வளவு மகிழ்ச்சி. சரிங்க, இதோட இன்றைய தீராயிசை ஒரு நிறைவுக்கு வருது. உடம்பு மனசை பாத்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில பேசலாம். நளினி அச்சுதன் காற்றின் மொழியில் உங்களோட பேச காத்துட்டு இருக்காங்க. நிறைய நிறைய நம்பிக்கை கொள்வோம், நம்பிக்கை ஒளியேற்றுவோம். தெய்வீகன் தாமரை செல்வன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஏரார் 26 தமிழ் மொழி சிறப்புக்கு அணி சேர்க்கும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இருந்து 8,690 எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு மித்ரா மேற்கொள்ளும் இத்திட்டத்திற்காக 9,680 ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் தமிழ் மொழி புலமையும் அப்பாடத்தின் அடைவு நிலையும் உந்தச் செய்யும் மடானி அரசாங்கத்தின் வியூக முனைப்பின் ஒரு பகுதியாக இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக மித்ரா ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC தொடர்புடைய நிறுவனங்கள் உட்பட துறைசார் தரப்பினருடன் தொடர்ந்து ஒத்துழைப்பதன் வழி தொழில்நுட்ப முறைசார் அணுகலை மேம்படுத்தும். அத்துடன் பொதுமக்களுக்கான அடிப்படை சேவைகள் பாதுகாப்பானதாகவும் நம்பகரமானதாகவும் இருப்பதை உறுதி செய்யும். ஈரார் 26 பன்னாட்டு தரநிலை நாளை முன்னிட்டு விவேக பயன்பாட்டையும் தாங்கு திறனையும் வலுப்படுத்துவது தொடர்பான பட்டறையை MCMC ஏற்பாடு செய்துள்ளது. நாட்டின் மொத்த வர்த்தகத்தில் பேராக் 12.29 பில்லியன் ரிங்கிட் பங்களிப்பை வழங்கியுள்ளது. ஆகஸ்ட் வரையிலான கணக்கெடுப்பின்படி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் இது 7.6 விழுக்காட்டு வளர்ச்சியை காட்டுவதாக மலேசிய வழிவாணிக மேம்பாட்டுக் கழகம் மாற்றேட்டின் வியூக திட்டமிடல் பிரிவின் மூத்த இயக்குநர் ராஜா பட்ருல் நிசாம் ராஜா கமல் சாமான் தெரிவித்தார். இஸ்லாத்துக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிய குற்றத்திற்காக இலங்கை தொழிலாளிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை சவுதி அரேபிய உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது. 27 வயதான அனுஜன் சிவராசா சமூக வலைதளங்களில் இஸ்லாம் மீதான தவறான கருத்தை பதிவேற்றியதன் காரணமாக கடந்த மாதம் சவுதி நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. விளையாட்டு. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஈரார் 27 ஆசிய கிண்ண கார்பந்து தகுதி சுற்று அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இ குழு நிலையிலான ஆட்டத்தில் களம் காண தேசிய அணியை நிகழ்த்து சுமார் 30 பேர் பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தலைமை பயிற்றுநர் ஷுக்கோர் அடான் தெரிவித்தார். இந்த பயிற்சியின் முதல் கட்டம் இம்மாதம் 23 நாள் வரையும் இரண்டாம் கட்டம் அக்டோபர் 26 முதல் நவம்பர் 5 வரையும் பஹாங்கில் உள்ள தேசிய கார்பந்து பயிற்சகத்தில் நடைபெறும் என்றார் அவர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.

நாட்டின் மொழியில் நாம் சந்திக்கின்றோம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? எங்களை தொடர்ந்திருக்கும் கணேச மனசுக்கு ரொம்ப நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோட நாங்கள் பேச போகிறோம். இரவு 10 மணிக்கு டிக்டாக் நேரலையிலும் நாம் இணைந்திருக்க போகிறோம். காற்றின் மொழியில் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:12. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:12.
2: நமது வரவு செலவு திட்டம்
3: அரசாங்கம் 2027 பட்ஜெட் இப்பதான் வெளியிட்டு இருக்காங்க. இதுல நிறைய நல்ல திட்டங்கள் இருந்தாலும் முக்கியமா எனக்கு நல்லதாக படுகிறது வந்து மினிமம் வேஜ் என்பது. போன ஆண்டு வரை மினிமம் வேஜ் 1700 வெள்ளியாக இருந்தது. இந்த 2027 பட்ஜெட்டில் அதை 2000 உயர்த்தி இருக்கிறார்கள். இது வந்து இளைஞர்களுக்கும் புதிதாக வேலைக்கு வருபவர்களுக்கும் மிகுந்த சன்மானமாக இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற விலைவாசிக்கு 1700 வெள்ளி ரொம்ப உதவியாக இருக்காது, ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் சிறிய நடுத்தர நிறுவனங்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு விலக்களித்துள்ளது. ஆக இந்த மினிமம் வேஜ் உயர்வு பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு பலருக்கும் நன்மையாக முடியும் என்று நினைக்கிறேன்.
2: #BelanjaWan2ReBudoPlutujo #ApakitaDapat

சத்ய பிரகாஷ் சாஷா திருப்பதி கொண்டு வந்த பாடல் அது. தெலுங்கு பாடல்களை நாங்கள் உங்களுக்காக வழங்கிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மின்னலின் தீபாவளி கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது இந்நேரம் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். நிறைய நம்ம அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டே வரோம், அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் அழைத்து உங்களுடைய கனவுகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இல்லை, இது எல்லாத்தையும் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம், அதுதாங்க இந்த வருடத்திற்கான கருப்பொருள். நிறைய விஷயங்கள் சார்ந்திருக்கு. நிறைய பேர் மனசுக்குள்ளே வந்து நம்பிக்கை, பல வகையான ஆசைகள் இருக்கலாம். நிறைவேறுமா, நிறைவேறாதா, இந்த கனவுகள் நம் கைகூடுமா, கைகூடாதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள புதைந்து கிடக்கலாம். சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? இல்லைங்க, சொல்லலாம், தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அது எப்படின்னா, ஒரு விஷயத்தை சொல்லும்போது தான் அது ரொம்ப தூரத்தில் இருக்கும் ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ரொம்ப பக்கமாக நம்ம கைகளுக்குள் அடக்கம் காண்ற மாதிரி வந்து சேரும். அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம். ஒளிபரப்பு முழுக்க நீங்கள் அழைத்து சொல்லலாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கனவு என்ன, அந்த ஆசை என்ன, நம்பிக்கை ஒளி ஏற்றி வைத்து எது அந்த தீபமா பிரகாசிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை நீங்க எங்களுக்கு அழைத்து சொல்லலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்களுடைய அந்த கனவுகளை சுமந்து நாங்க அந்த தீபங்களா சுடர் விட்டு எரிய வைக்க போறோம். அதனாலதான் சொல்றோம், கூப்பிட்டு சொல்லுங்க. என்ன மனசுக்குள்ள என்ன தோணுது, இதெல்லாம் அடையணும்னு தோணுது இல்ல, சொல்லுங்க. உங்க கனவுகளை கேட்டு தெரிந்து கொள்ள நாங்க ரொம்ப அவளா காத்திருக்கோம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: உங்க வீட்டுல பயன்படுத்தாத அல்லது வீசறதுக்கே மனசு வராதுங்க அந்த மாதிரி மின்னல் பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தோம்.
2: ஒண்ணு வந்து ஹெட்போன்ஸ்ங்க, நாங்க வந்து வீசாமலே வச்சிருக்கோம். ஒரு ஏர் கூட ஆறு கைபேசிகள் இருக்கு.
1: என்னங்க, கொஞ்ச நாள் நீங்க சேர்த்து வச்ச ஒரு கடையை திறந்துடலாம் போல.
2: இல்ல மெமரி இது வந்து எங்க தம்பி பாட்டு பழைய நோக்கியா போடுங்க, அவரு சரியில்ல பட்டன் போன 15 வருஷமா அதை வச்சிருக்கேன்.
3: பழைய ரேடியோ, அதாவது இது 80ஆம் ஆண்டு இல்ல 70ஆம் ஆண்டு எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா பாச்சு இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல வந்து ஒன்னும் வேலை செய்யுது. மின்னல் எஃப்எம் கூட அந்த ரேடியோல தான் எங்க அம்மா கேட்பாங்க. அப்பப்ப கொஞ்சம் ஸ்டக் ஆகும், பட் ஆனா கொஞ்சம் தட்டணும், தட்டினாதான் அது கொஞ்சம் பண்ணும்.
4: என் வீட்டுல வந்து மின் விசிறி வச்சிருக்கேன், ஃபேன். அப்பா அந்த காலத்துக்கு பச்ச ஃபேன் எல்லாத்தையும் அப்படியே வத்திரப்பட்டு வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே வந்துட்டு மேல ரேக் மேல அழகா அப்படியே அடிக்க வச்சுட்டேன்.
1: சரி கார்த்திக், என்ன பொருள் வீசாம இருக்கு?
5: கம்ப்யூட்டர் ஒண்ணு வீசாம இருக்கு. கம்ப்யூட்டர் பழைய பெரிய பல்கியா இருக்கும் கம்ப்யூட்டர் கணினி, அது அப்பாவோட ஒரு பழைய கடிகாரம் இருக்கு, பழைய போன்.
0: ஆனா அது அந்த பெரிய இடமா தானே இருக்கும்.
5: ஆமா ஆமா, நீங்க சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய இடம் எடுத்துக்கிறதுக்கு, அதுக்குன்னு ஒரு ரூம் தனியா போயிருச்சு.
1: நாளைக்கு தீபாவளிக்கு பண்ணும் போது எல்லாத்தையும் எடுத்து வீச
0: அந்த பேப்பர் லாமா அப்படின்னு வர மாதிரி மின்னணு சாதனங்களுக்கு வரும்போதுதான் எல்லாம் காலியாக போகுது.
6: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம் நளினி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பிரியா பட்டுவத் பிணைங்கிலேருந்து அழைக்கிறேன்.
1: சொல்லுங்க பிரியா, தீபாவளி கருப்பொருள் கேட்டீங்களா மின்னலோட?
0: ஆமா கேட்டேன்.
1: இந்த வருஷம் வந்து நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளயும். இந்த வருஷம் உங்களுக்கு ஏதாவது பகிர்ந்துக்கலாமா எங்களோட?
0: நிச்சயமா நிறைய கனவுகள் இருக்கு. அதுல இப்போதைக்கு என்னோட கனவுகள் என்னன்னு சொன்னாக்கா, எனக்கு 45 வயசு. இப்ப சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த ஆசைகள் இருந்திருக்கு, ஆனா சில காரணனால எனக்கு வந்து அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நான் ஒரு 2 வருஷமாக கீபோர்ட் பியானோ வாசிக்க கத்துக்கிட்டேன். என்னோட கனவுகள் என்னன்னா, இதுல நான் தொடர்ந்து மேலும் மேலும் முன்னேறிட்டு வரணும், எந்த ஒரு தடங்களும் இல்லாம. முக்கியமா இந்த தீபாவளிக்கு இந்த ஒளி ஏற்றும் இந்த கருப்பொருள், இது வந்து எனக்கு வந்து மேலும் மேலும் நான் இந்த இசைத்துறையில நான் முன்னேறி எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நான் வந்து இதை கத்துக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட ஆசைகளை விட இது என்னோட தகப்பனாரோட ஆசைகள் சொல்லலாம். இப்பதான் சமீபத்துல 1 மாசம் என்ன அவர் வந்து கால்மானாரு. அவரு சொல்லிட்டு போனது என்னதுன்னா, இளையராஜா லெவலுக்கு லெவலுக்கு எல்லாம் இல்லாம இருந்தாலும் நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு நல்லா முன்னேறி வரணும்.
1: நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கை ஒளியேற்றி வைத்து நம்ம பிரார்த்தனைகளை வைப்போம். நிச்சயமா எல்லாமே உங்களுக்கு கை கொடி வரும். தீபாவளி வாழ்த்து பிரியா உங்களுக்கு.
0: உங்களுக்கும் என்னோட தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னோட இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்.

பொன்னிமேனன் மகாலட்சுமி கொண்டு வந்த பாடல். அது நடிகர் கிரண் அபாவரம் நடித்து அவரே இயக்குநராக அறிமுகமாகும் புதிய திரைப்படம் ரியாலிட்டி. ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு இளைஞர் ஒரு சிறிய உணவகத்தை நடத்தி வராரு. தன்னுடைய குடும்பத்தை அந்த உணவகத்தை நடத்தி அவர் பார்த்துக்கிறாரு. குடும்ப கடன்கள், பண பிரச்சனை, அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்புகள், இப்படி பல சவால்கள். இதற்கிடையில அவருடைய அந்த அன்றாட போராட்டங்களை மையமாக கொண்ட படமாகத்தான் இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு படக்குழு வெளியிட்ட ஒரு தகவல் எல்லாம் தெரிவிக்குது. இதில் கிரண் அபாவரம், தேவிகா பட், சரத்குமார், சாய்குமார், ரமேஷ் இந்திரா, ரோஹிணி, அன்னபூரம்மா மற்றும் வெனிலா கிஷோர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. வரும் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அன்று வெளியீடு காணும் இந்த திரைப்படம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம். இரவு 9 செய்திகள், அதற்கு பிறகு 9:30 பாடல்கள் தொடரும். 10 செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் நாம் இணைந்திருக்க போறோம், நிறைய விஷயங்கள் பேச போறோம்.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

ஆண்ட்ரியா ஜெரமியா கொண்டு வந்த பாடல் அது. நம்ம காற்றின் மொழியில் தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வருடம் மின்னலின் தீபாவளி கருப்பொருள் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். உங்களுடைய ஆசைகள், எதிர்பார்ப்பு, கனவுகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், மின்னலோடு நீங்கள் இதை பகிர்ந்துக்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் அழைப்புகள், நேயர்கள், உங்களுடைய கனவுகளை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆயிரம் நேயர்களின் ஆயிரம் ஆசைகள், ஆயிரம் கனவுகள், அந்த ஆயிரம் ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முன்னார கோலாலம்பூரில் 1000 தீபங்களாக ஏற்றப்பட போகுது. இதில் நீங்களும் கலந்துக்க போகிறீங்க. ரொம்ப விரைவில் நிறைய விஷயங்களை, நிறைய தகவல்களை இது குறித்து நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். உங்களுடைய கனவுகள் என்னங்க இந்த தீபாவளிக்கு? உங்களுடைய கனவுகள் என்ன? அந்த தீபம் பிரகாசமாக எரியும் போது மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாருங்கள். தீபாவளி அப்படின்னாலே தீபங்கள் அப்படின்றது தான், அந்த ஒளி தான், அந்த ஒளியாக அந்த பிரகாசமாக இருக்க போகிறது உங்களுடைய இருக்கப்போகுது. உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. எங்ககிட்ட சொல்லுங்கள், அழைத்து சொல்லுங்கள் உங்களுடைய கனவுகள் என்ன அப்படிங்கிறத. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.

0: மக்களோசை மூத்த செய்தி ஆசிரியர் பி ஆர் ராஜனுக்கு பிரதமர் உதவி. ஏரார் 26 தமிழ் மொழி சிறப்பு தேர்ச்சிக்கு அணி சேர்க்கும் திட்டம், 8,690 இந்திய மாணவர் பயன்பெறுவர். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். சிலாயங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்களோசை நாளிதழின் மூத்த செய்தி ஆசிரியர் ராஜன் பூபாலன் விரைந்து நலம் பெற வேண்டுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மூளையில் ஏற்பட்ட இரத்த உறைவால் அண்மை சில நாள்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பி ஆர் ராஜனை பிரதமர் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் தமது சார்பில் சென்று கண்டதாகவும் உதவிகள் நல்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் பத்திரிகை துறையில் ஆழங்கால் பதித்துள்ள பி ஆர் ராஜன் விரைந்து நலம் பெற வேண்டும். அவரின் குடும்பத்தார் இந்த இடர்மிக்க காலத்தை மனத்திடத்துடன் கடக்க வேண்டும் என்றும் பிரதமர் தமது முகநூலில் இடுகையிட்டுள்ளார். நாட்டை சூழ்ந்துள்ள புகை மூட்டத்தை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சு தற்போது தேசிய புகை மூட்ட தடுப்பு திட்டத்திற்கு ஏற்ப பள்ளிகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைந்து வருவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபட்லினா சிடே தெரிவித்தார். காற்று மாசு குறியீடு IPU 100 கடந்தால் பள்ளிகளில் புறப்பாட நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட வேண்டும். IPU 200 கடந்தால் பள்ளிகள் உடனடியாக மூடப்பட வேண்டும் என அமைச்சர் கூறினார். காற்றின் தரம் குறுகிய நேரத்தில் மாற்றம் காண்பதால் முன்கூட்டியே பள்ளிகளை மூடும் செயல்முறை மாணவர்களின் கற்றல் கற்பித்தலை வெகுவாக பாதிக்கும் என டாக்டர் ஸ்ரீ ஃபட்லினா வலியுறுத்தினார். இதனிடையே பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் அன்றாட அறிவிப்புக்காக காத்திருக்கும் பெற்றோரின் கவலையை அமைச்சு நன்கு அறிந்திருப்பதாக டாக்டர் ஸ்ரீ ஃபட்லினா தெரிவித்தார். ஆக புகை மூட்டத்தால் தங்கள் பிள்ளைகளின் சுகாதாரத்திற்கு ஏதேனும் சிக்கல் ஏற்படும் என பெற்றோர் அஞ்சினால் அவர்களை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கற்றல் கற்பித்தல் ஒருபுறம் இருக்க பிள்ளைகளின் நிலைமை முதன்மையானது என்றார் அவர். ஏரார் 26 தமிழ் மொழி சிறப்பு தேர்ச்சிக்கு அணி சேர்க்கும் திட்டம், இந்திய சமூகத்தின் கல்வி மேம்பாடு மீது மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டுக்கு சான்று பகர்வதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். குறிப்பாக அரசாங்க தேர்வுகளை எழுதவிருக்கும் மாணவர்களின் கல்வி அணுகலை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இத்திட்டம் உள்ளது என்றார் அவர். இத்திட்டம் வாயிலாக 7,897 SPM மாணவர்களும் 793 STPM மாணவர்களும் பயன்பெற உள்ளனர். இவ்வேளை தமிழ் மொழி வெறும் தேர்வுக்காக படிக்கும் பாடமன்று, மாறாக மொழி பண்பாடு அடையாளத்தை கட்டிக்காத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் மிகப்பெரிய சொத்து என டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் வலியுறுத்தினார். இதனிடையே ஏரார் 26 தமிழ் மொழி சிறப்பு தேர்ச்சிக்கு அணி சேர்க்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 8,690 SPM STPM தேர்வெழுது உள்ள இந்திய மாணவர்கள் உதவிகளை பெற்றுள்ளதாக இந்தியர் சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா தெரிவித்துள்ளது. ஏறத்தாழ 91,680 ரிங்கிட்டை உட்படுத்திய இத்திட்டத்தின் கீழ் தமிழ் மொழி கற்றல் கற்பித்தலுக்கு வலுவூட்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அது தெரிவித்தது. கல்வி அமைச்சுடன் கைகோர்த்து நடத்தப்படும் இத்திட்டம் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் அதேவேளை தமிழ் மொழி பாடத்தை மிக ஆழமாக அணுகி சிறந்த தேர்ச்சி பெற வழி ஏற்படுத்தியுள்ளதாக மித்ரா வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் புதிய பட்டதாரிகளுக்கு தொடக்க ஊதியம் 7,500 ரிங்கிட் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை நடைமுறைப்படுத்த பொதுச்சேவை ஆணையம் சுற்றறிக்கைக்காக காத்திருக்கிறது. அந்த தொடக்க ஊதிய நிர்ணயத்தை வரவேற்கும் அதேவேளை அதனை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்த அதிகாரப்படி சுற்றறிக்கை அவசியம் என பொதுச்சேவை ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைலானி முகமது யூனுஸ் தெரிவித்தார். இந்த தொடக்க ஊதிய நிர்ணயம் அரசாங்கத்தின் மிகப்பெரிய நிதி வளத்தை அடிப்படையாக கொண்டுள்ளதால் முறையான வழிகாட்டி அவசியம் என்றார் அவர். தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC தொடர்புடைய நிறுவனங்கள் துறைசார் தரப்பினருடன் தொடர்ந்து ஒத்துழைப்பதன் வழி தொழில்நுட்ப முறைசார் அணுகலை மேம்படுத்தும். அத்துடன் பொதுமக்களுக்கான அடிப்படை சேவைகள் பாதுகாப்பானதாகவும் நம்பகரமானதாகவும் இருப்பதை உறுதி செய்யும். தொடர்பு மின்சாரம் நீர் விநியோகம் உள்ளிட்ட சேவைகள் பாதுகாப்பானதாகவும் நிலையானதாகவும் ஆக்ககரமானதாகவும் விளங்குவதை உறுதி செய்வதில் தரநிலைகளை வலுப்படுத்தும் முனைப்பு மிக அவசியம் என எம்சிஎம்சி வலியுறுத்தியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my ஐ இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: இந்தோனேசியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ வட்டார நாடுகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிங்கப்பூரின் காற்று மாசு குறியீடு மிக ஆபத்தான நிலையை எட்டியது. புதன்கிழமை அங்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அந்த குறியீடு புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக சிங்கை தேசிய சுற்றுச்சூழல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வேளை பொது போக்குவரத்து ஊழியர்களுக்கு N95 முகக்கவரைகளை இலவசமாக வழங்க சிங்கப்பூரின் தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் முன்வந்த போதும் அதனை பெற்றுக்கொள்வோரின் எண்ணிக்கை இன்னும் குறைவாகவே உள்ளது. இதனிடையே இந்தோனேசியா இவ்வாண்டு சக்தி வாய்ந்த எல்னினோ பருவத்தை எதிர்கொண்டுள்ளதால் நிலைமை இன்னும் மோசமடைய வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே இந்தோனேசியாவில் காட்டு தீயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சுவாச பாதிப்பு தொடர்பான 280,000 நிறுவுகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்டை நாடுகளிலும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ள காட்டு தீயை அணைக்க அந்நாடு கடுமையாக போராடி வரும் நிலையில் இந்த சுகாதார இடர் அதிகரித்துள்ளது. சுவாச நோய் பாதிப்பு தொடர்பில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 283,270 நிறுவுகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் அதிகாரி தென் சுயாந்தி ஊடகத்தார் சந்திப்பில் தெரிவித்தார். வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நேட்டோ உறுப்பு நாடுகள் யுக்ரைனின் வான் தற்காப்பு முறைகளுக்கான ஆதரவை அதிகரிக்குமாறு அதன் தலைவர் மார்க் ருட்டே வலியுறுத்தியுள்ளார். குளிர்காலம் நெருங்கி வரும் தருவாயில் ரஷ்யாவின் அத்துமீறலும் அதிகரித்து வருவதால் உறுப்பு நாடுகள் உதவிகளை அதிகரிக்க வேண்டியுள்ளது. குறிப்பாக வான் தற்காப்பு முறைகளை வலுப்படுத்த கூடுதல் ஆதரவு தேவைப்படுவதாக ருட்டே எஸ்தோனியாவில் நடைபெற்ற ஊடகத்தார் சந்திப்பில் தெரிவித்தார். இரவோடு இரவாக ரஷ்யா நடத்திய தாக்குதலில் யுக்ரைனில் 7 கொல்லப்பட்டதோடு தலைநகர் கேஃபின் பெரும்பகுதி மின் துண்டிப்பினால் இருளில் மூழ்கியது. தற்காப்பு முறைகள் போதிய அளவு இல்லாததால் ரஷ்ய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியாமல் யுக்ரைன் தத்தளிப்பதாக அவர் கூறினார். இஸ்லாத்துக்கு எதிரான அவதூறுகளை பரப்பி குற்றத்திற்காக இலங்கை தொழிலாளிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை சவுதி அரேபிய உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. 27 வயதான அனுஜன் சிவராசா தமது சமூக வலைதளங்களில் இஸ்லாம் மீதான தவறான கருத்தை பதிவேற்றியதன் காரணமாக கடந்த மாதம் சவுதி நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்தது. முன்னதாக அவர் தமது செயல் குறித்து மன்னிப்பு கோரியிருந்தும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவருக்கு 5 சிறை தண்டனையிலிருந்து மரண தண்டனைக்கு உயர்த்தியது. இவ்வேளை அனுஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்த சவுதி உச்சநீதிமன்றத்தின் மாந்தநேய தீர்ப்புக்கு இலங்கை அதிபர் அனுராக் குமார டெசநாய்க்கு நன்றி தெரிவித்தார். விளையாட்டு, 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஈரார் 27 ஆசி கிண்ண கார்பந்து தகுதி சுற்று. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இ குழு நிலை ஆட்டத்தில் களம் காண தேசிய அணியை நிகழ்த்த சுமார் 30 பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தலைமை பயிற்றுனர் ஷுகூர் அடான் தெரிவித்தார். இந்த பயிற்சியின் முதல் கட்டம் இம்மாதம் 23 நாள் வரையும் இரண்டாம் கட்டம் அக்டோபர் 26 முதல் நவம்பர் 5 நாள் வரையும் பஹாங்கில் உள்ள தேசிய கார்பந்து பயிற்சகத்தில் நடைபெறும் என்றார் அவர். அதன்பின் இக்குழுவில் இடம்பெறும் விளையாட்டாளர்கள் இறுதி செய்யப்படுவர் என்றார் அவர். ஆசிக்கிண தகுதி சுற்றின் இக்குழு ஆட்டம் அடுத்த மாதம் 8 முதல் 20 நாள் வரை சலாயாங் நகராண்மை கழக அரங்கில் நடைபெறும் என ஷுகோர் தெரிவித்தார். மக்களோசை மூத்த செய்தி ஆசிரியர் பி ஆர் ராஜனுக்கு பிரதமர் உதவி. ஈரார் 26 தமிழ் மொழி சிறப்பு தேர்ச்சிக்கு அணி சேர்க்கும் திட்டம் 8,690 இந்திய மாணவர் பயன்பெறுவர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1994 இன்றைய நாளில் மலாக்கா மாநில சட்டமன்றத்தில் கலமாக் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ முகமது ஜின் அப்துல் கனி மலாக்காவின் 7வது முதலமைச்சராக உறுதிமொழி ஏற்றார். பதவி விலகிய தான்ஸ்ரீ அப்துல் ரஹீம் தம்பி சிக்குக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டார். டத்தோ முகமது ஜின் 1959 முதல் அம்னோ உறுப்பினர் ஆவார். 1986 மாநில சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 1986 முதல் 1990 வரை பொதுப்பணி பொது வசதி ஆட்சிக்குழு உறுப்பினராக சேவையாற்றினார். 1990 முதல் 1994 வரை வீடமைப்பு சுற்றுச்சூழல் ஊராட்சி ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தார். 1997 மே மாதம் வரை மலாக்கா மாநில முதலமைச்சராக பணியாற்றினார். பின்னர் டத்தோஸ்ரீ அப்துல் ஜஹார் அப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார்.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் மூமின்களின் தாயார் இஸ்லாத்தின் இரண்டாவது ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சென்ற வார தொடர்ச்சியை கேட்க இருக்கின்றோம். நேர்களே, நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஆயிஷா மற்றும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் இளம் வயதுடையவர்கள். ஆதலால் இருவரும் தோழிகளாக இருந்தார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேரின் அர்த்தம் சிங்கக்குட்டி. அதனாலோ என்னவோ, அவர்கள் மனதில் என்ன நினைக்கின்றார்களோ அதை அப்படியே பேசிவிடுவார்கள். யார் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் பேசுவதன் காரணமாகவும், அவர்கள் துரு துரு என்று நடந்து கொள்வதன் காரணமாகவும், அவர்களின் தந்தை தனது மகளை இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் பார்க்கும் பொழுதெல்லாம், ஹப்ஸாவே, நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் போட்டி போடாதீர்கள், அவர்கள் உங்களை காட்டிலும் பல வகைகளில் சிறந்தவர்கள் என்று தனது மகளுக்கு அறிவுரை கூறக்கூடியவராக இருந்தார்கள். இன்னும் அவர்களுடன் அன்பாகவும் மரியாதையாகவும் பண்பாடாகவும் நடந்து கொள்ளும்படியும் தனது மகளுக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பார்கள். அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிக நேரம் இரவில் நின்று தொழக்கூடியவர்களாகவும் அதிக நாட்கள் நோன்பு வைப்பவராகவும் இருந்தார்கள். மேலும் வாரம் ஒருமுறை அல் குர்ஆனை முழுவதுமாக ஓதி ஹத்தம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும், சில வருடங்களுக்கு முன்பு வரை நம் வீட்டில் ஒருவர் சம்பாதிப்பார், 7-8 பேர் அந்த பணத்தை வைத்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் இன்று வீட்டில் இருப்பவரோ 3 அல்லது 4, அதில் 2 கண்டிப்பாக சம்பாதிக்கின்றோம். அப்படி இருந்தும் நமது வீடுகளில் சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் அன்று நம்மிடையே குர்ஆன் இருந்தது, இன்று நம்மிடையே குர்ஆன் இல்லை. குர்ஆனை விட்டோம், சந்தோஷத்தையும் தொலைத்து விட்டோம். எனவே நாம் நம் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும், தினமும் குர்ஆனை வீடுகளில் ஓத வேண்டும். இதன் மூலமாக இழந்த சந்தோஷத்தை நாம் மீண்டும் அடையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி இடைமறித்து பேசி வந்தார்கள். கணவர் என்ற உரிமை அதிகமாக எடுத்துக்கொண்டார்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதன் காரணமாக இவருடன் சில பொழுது பேசாமல் இருப்பதும் உண்டு. ஒருமுறை அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக மன விடுதலை எச்சரிக்கை கொடுத்த போது, என்னுடைய இந்த சாதாரண பேச்சு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை கொண்டு வந்து விட்டதே என்பதாக கூறி அழுது தவித்தார்கள் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதன் பின்பு ஜிப்ராயில் அலைவுசலாம் அவர்கள் அதே நாளிலேயே, அல்லாஹுவின் தூதரே, உங்களுடைய மனைவியை தலாக்கு விட்டு விட்டீர்களே, அவரை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் அவர் அதிகமாக நின்று தொழக்கூடிய பெண்மணி, மேலும் உபரியாக நோன்பு வைக்கக்கூடியவர். முக்கியமாக ஹப்ஸாவை நீங்கள் கண்கலங்க விடாதீர்கள், ஏனெனில் அல்லாஹ் ஹப்ஸாவை பொருந்திக் கொண்டான், நாளை மறுமை நாளில் உங்களுடைய மனைவியாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்று ஜிப்ரயில் அலைவுசலாம் அவர்கள் கூறியதன் பேரில் அவர்களின் மீதி இருந்த வருத்தம் நீங்க பெற்றவர்களாக நபி முகமது சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மீட்டுக் கொண்டார்கள். நபி முகமது சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 நன்மையை அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதில் முதலாவது, எஜமானினிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஓடிப்போகும் வேலைக்காரர். அடுத்தது, குடிகாரனுடைய நன்மை. மூன்றாவதாக, கணவனுடைய கோபத்திற்கு உள்ளான பெண்மணி. இவர் என்னதான் இபாதத்து செய்தாலும் அந்த பெண்மணியுடைய நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே கணவருக்கு மனைவியினுடைய பேச்சு மருந்தாக இருக்க வேண்டுமே ஒழிய நஞ்சாக மாறிவிடக் கூடாது. நம் கணவர்தானே என்பதற்காக அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளையாட்டாக செய்த விடயங்கள் அவரின் வாழ்வில் மிகப்பெரிய சூறாவளியை ஏற்படுத்தியது. இதை கேள்வியுற்ற தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகளிடம், மகளே, ஹப்ஸா, மீண்டும் இம்மாதிரியான சம்பவம் நடந்தால் நான் உன்னுடன் பேசவே மாட்டேன் என்பதாக கூறினார்கள். இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் பிரச்சனையை அவர்களை சுற்றியிருக்கும் பெற்றோர்களே பெருசுபடுத்தி விடுகிறார்கள். தனது மகளின் துருதுரு நிலையை அறிந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகளை கண்டித்தார்கள், ஒழிய அவரை ஆதரிக்கவில்லை. அதே போல நம் பிள்ளைகளின் நிலைமையை நாம் அறிந்து விட்டு கொடுத்து போகவே அறிவுரை கூற வேண்டுமே தவிர உடனே உறவை துண்டிக்க ஊக்கம் அளிக்க கூடாது. சண்டையில்லா தாம்பத்தியம் உப்பில்லா உணவைப் போல ருசிக்காது. ஆனால் அந்த சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ளேயே தீர்க்கப்பட வேண்டுமே தவிர மூன்றாவது நபராக பெற்றோர்கள் அதற்குள் வரும் பொழுது அவர்கள் அறிவுரை கூறி தங்கள்

அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜத்துல் விதாவில் கலந்து கொண்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 8 வருட காலம் வாழ்ந்துள்ளார்கள். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமான நஃபிலான நோன்புகள் வைக்கக்கூடியவராக இருந்தார்கள். அதனால்தான் ஜிப்ரைல் அலைவசலாம் அவர்கள் கூறும் பொழுது கூட, அன்னை ஹப்சா அவர்கள் உபரியாக நோன்பு வைக்கக்கூடியவர்கள், அல்லாவின் பொருத்தத்தை பெற்றவர்கள் என்பதாக கூறி சிபார்சு செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். அல்லாஹுவின் பாதையில் ஒரு நஃபிலான நோன்பு வைத்தார்கள் என்றால், நாளை மறுமை நாளில் அந்த ஒரு நோன்பிற்கு பகரமாக அவருக்கும் நரகத்திற்கும் இடையே 70 வருட தொலை தூரம் இடைவெளி இருக்குமாம். ஒரு நஃபிலான நோன்பிற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையை தருகின்றான் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். பெண்களுக்கு நோன்பு மிகப்பெரிய ஆயுதம். அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை மீட்டு தரக்கூடியது நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளாக திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நோன்பு வைப்பார்கள். மேலும் மாதம் ஒரு முறை பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோற்கப்படும் ஐயாமுல் பீத் உடைய நாட்களில் சுன்னத்தான நோன்பை வைப்பார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் ஆசுராவுடைய நோன்பை வைப்பார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹி ஸலாம் அவர்களைப் போன்று நோன்பு வைக்க விரும்பினார்கள். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருடம் முழுவதும் நோன்பு வைப்பது தாவூத் அலைஹி ஸலாம் அவர்களின் நோன்பு முறையாகும். இன்றைய காலகட்டத்தில் நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டுமே உணவிடாமல் இருப்பது என்று ஆகிவிட்டது. வயிறு மட்டும் பட்டினி கிடப்பது நோன்பு அல்ல. நோன்பு என்பது நம்முடைய அனைத்து உறுப்புகளுக்குமானது. தீயவற்றை பார்க்காமலும், தீயவற்றை கேட்காமலும், தீயவற்றை பேசாமலும், தீயவற்றை நினைக்காமலும், தீய வழியின் பக்கம் செல்லாமலும் இருப்பதுமே ஆகும். தேவையில்லாத காரியங்களில் நேரத்தை செலவிடுவதும் நோன்பின் பலனை கெடுத்துவிடும். நாம் முறையாக நோன்பு வைத்தோம் என்றால், அல்லாஹ் கூறியது போல நமக்கு ஒரு சுன்னத்தான நோன்பிற்கு பகரமாக நரக நெருப்பிற்கும் நமக்கும் இடையே 70 வருட இடைவெளி தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

நேர்களே, அன்னை ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்களாக இருந்தார்கள். வாரம் ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிப்பவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களின் பேச்சுக்கள் அத்தனையும் குர்ஆனின் வசனங்களாகவே இருந்தன. ஒருமுறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அனைவரிடமும், பையத்துல் ரிதுவானில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் நேரடியாக சொர்க்கத்திற்குத்தான் செல்வார்கள், நரகத்தின் பக்கம் அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்பதாக கூறினார்கள். இதை கேட்ட ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே, 19வது அத்தியாயத்தில் 71வது வசனம் இருக்கின்றதே யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு மனிதனும் நரக நெருப்பை கடக்காமல் இருக்கவே மாட்டான் என்பதாக ஒரு ஆயத்து இருக்கின்றதே, நீங்கள் சொல்வது அதற்கு மாற்றமாக அல்லவா இருக்கின்றது என்ற கேள்வியை கேட்டார்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதை கேட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவர்களாக, ஹப்சா அவர்களின் குர்ஆன் ஞானத்தை நான் பாராட்டுகின்றேன் என்று கூறிவிட்டு, தொடர்ச்சியாக வரும் ஆயத்தை நீ படிக்க வேண்டாமா? அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்து அர்ப்பணம் செய்து

0: யெகோவாவோடு வாழ்பவர்களை நிச்சயமாக நாம் நரக நெருப்பை விட்டும் முழுமையாக பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றானே, நீ அதை பார்க்கவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னை அவர்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அதன் தொடர்ச்சியை நான் பார்க்கவில்லை. இனிமேல் நரகத்திற்கு போகாத அளவிற்கு நான் என்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்வேன் என்பதாக கூறினார்கள். அந்த அளவிற்கு குர்ஆனில் ஞானம் மிக்கவராக ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். நேர்களே, குர்ஆனின் மூலப்பிரதி அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியின் போது ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டது. அதை அவர்கள் தங்கள் மனப்பாடத்தால் சரிபார்த்தார்கள். அவர்களிடம் இருந்து பிரதி எடுப்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் அவர்கள் வாங்கி அதை 7 பிரதிகள் எடுத்துவிட்டு மூல பிரதியை மறுபடியும் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமே ஒப்படைத்ததாக வரலாறு. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு ஒரு பெண்மணி வந்தார். அவர் பூச்சிக்கடிகளுக்கு ஓதி பார்க்கக்கூடியவராக இருந்தார்கள். அப்பொழுது அந்த பெண்ணிடம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை அவர்களுக்கு அந்த துவாவை கற்றுத்தரும்படி கூறினார்கள். ஏனெனில் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனனம் செய்வதில் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக வேண்டி குளிப்பது கடமை என்ற நிலைப்பாட்டில் உள்ள சில ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நல்ல காரியத்திற்கும் வலது கையை பயன்படுத்தினார்கள் மற்றும் மற்ற காரியத்திற்கு இடது கையை பயன்படுத்துவார்கள் என்ற ஹதீஸை அறிவித்துள்ளார்கள். மேலும் நேர்களே, தஜ்ஜால் பற்றி மிக விளக்கமான ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள் அன்னை அவர்கள். மேலும் நோன்பு வைத்த நிலையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சம்பந்தமான அதிகமான ஹதீஸ்களை அன்னை அவர்கள் அறிவித்துள்ளார்கள். பல்வேறு பெரிய சஹாபாக்கள் கூட அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமே மசாயில்களை கேட்டு பெறுவார்கள். அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் 60 நபிமொழிகள் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளன. அன்னை அவர்கள் ஹிஜ்ரி 45 ஷாபான் மாதத்தில் தம்முடைய 65 வயதில் நோம்பு நோற்ற நிலையிலேயே இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். ஹக்கீம் மர்வான் இப்னு ஹக்கம் அவர்கள் ஜனாசா தொழுக வைத்தார்கள். ஜன்னத்துல் பக்கியில் அன்னாரது புனித உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நேர்களே, அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போன்று தக்குவாவையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் நமக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: நீங்கள் இளமை புதுமை இனிமை

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒன்னும் கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒன்னும் ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னால. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
2: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
3: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: அப்புக்கா சிங்கப்பூர்ல.
1: சிங்கப்பூர்ல அப்பு சொல்லுங்க. அப்பு
0: தீபாவளி எப்படி கலக்கடிச்சு?
1: கலக்கட்டிருச்சு, நல்லா கலக்கட்டிருச்சு. அப்புக்கு எப்படி தீபாவளி?
0: 25க்கு
1: மேலதான்.
0: விளக்கேற்றி
1: வைத்து நிறைய நம்முடைய ஆசைகள் எல்லாம் இருக்கும்ல, எதிர்பார்ப்புகள், ஆசைகள். அப்படி உங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன எதிர்பார்ப்பு சொல்லுங்களேன்.
0: என்ன என்ன எதிர்பார்ப்பா? இந்த இப்ப வந்து லோரி ஓட்டிருக்கோம், கம்பெனி லோரி.
1: சரி,
0: சொந்த லோரி வாங்கி ஒரு சொந்தமா ஓட்டணும்.
1: அப்பாடா, பெரிய கனவுதான் தெரியுமா?
0: ஆமா, ரொம்ப நாள் ஆசை. அப்ப ஒன்னொரு கனவு இருக்கு.
1: இன்னொரு என்ன கனவு?
0: அது சொன்னா கோச்சிங்களா என்ன தெரியல.
1: தெரியலையே, சொல்லுங்களே.
0: உங்க மின்னல இப்ப நிர்வாகி இருக்கிற போஸ் திருப்பி வந்து சிங்கமா இல்ல வெள்ளிக்கமா பேசணும். 4 மணிக்கு 8 மணிக்கு
1: அதுவும் நல்ல கனவுதான். கொண்டு போய் சேர்க்கறவங்க அப்பு சுங்கை புலு, உங்களுடைய இந்த இரண்டு ஆசைகளும் நிறைவேறணும் அப்படின்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி.
1: தீபாவளி வாழ்த்து உங்களுக்கு.
0: உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கா. ரொம்ப நன்றி.

நாட்டின் மொழியில் பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். இன்று 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்க போறோம். அங்கேயும் நிறைய பேச போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள், 10 எண்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாடியும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண் வேணும் அப்படின்னு நீங்க டிக்டாக்ல வந்து பதிவு செய்வீங்க, அந்த எண்ணுக்கான பாடலை நாங்க உங்களுக்காக வழங்குவோம். இப்படிதாங்க புதன்கிழமை காற்றின் மொழி 10 மணிக்கு மேல் இருக்கும். அப்படி இன்றைக்கும் நீங்க வந்திருக்க மறக்காம வாங்க. சரி, தொடர்ந்து வந்து நம்ம உள்ளூர் பாடல் ஒன்றை கேட்க போறோம். ரகு பாடியிருக்காங்க, அதனை தொடர்ந்து ஒரு இந்தி பாடல் ஒனித் நாராயண் அல்காயாக்னிக் குரல்ல வருதுங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: யாரோ
3: 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லன்னு சொன்னாங்க போல.
2: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலான்னு இருக்க, சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது.
3: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
2: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன்.
4: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
3: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
4: எது நாளைக்கா?
3: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
4: இப்படிக்கு
3: அது

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தொடக்கமாக புகை மூட்ட நிலவரம். 9:30 வரை நாட்டின் 31 பகுதிகளில் காற்று தர குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. மிக அதிகமாக சிலாங்கூர் கில்லானில் அது 187 நெகிரிசம்பில்லா நீலாயில் 185 பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெகிரிசம்பிலான் ஆட்சியாளர் விவகாரத்தில் வெளித்தரப்பினர் தலையிட்டு அதனை அரசியலாக்க முயல வேண்டாம் என மலாய் ஆட்சியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் பொறுப்பை முழுமையாக சம்பந்தப்பட்ட தரப்பிடம் விட்டுவிடுமாறு அவர்கள் அறிவுறுத்தியதாக அரச முத்திரை காப்பாளர் தான் ஸ்ரீ சைட் டேனியல் சைட் அஹமட் தெரிவித்தார். குற்ற தடுப்பை வலுப்படுத்துவதற்காக அதிக ஆபத்துள்ள பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்களிலும் சீனாவின் நவீன காவல் சுற்று தொழில்நுட்பத்தை பயன்படுத்த மலேசியா தயாராக உள்ளது. குறிப்பாக அதிக ஆற்றல் மிக்க மறைக்காணி CCTV கருவிகளை கொண்டு செயலாக்க தரப்பினர் குற்றவாளிகளை அடையாளம் காண அது அவசியம் என துணை பிரதமர் டாக்டர் அஹமட் சயீத் ஹமீடி தெரிவித்தார். ஹொர்முஸ் நீரிணை பகுதியில் நடத்தப்பட்ட ஆக அண்மை தாக்குதலில் இரு கப்பல்கள் சிறிய அளவிலான சேதத்தை எதிர்நோக்கியதாக பிரிட்டன் கடல்சார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவ்விரு கப்பல்களும் அடையாளம் தெரியாத எரிகணைகளால் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் நேற்று மட்டும் அந்த சர்ச்சைக்குரிய நீரிணை பகுதியில் தாக்கப்பட்ட கப்பல்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. அனுமதியின்றி கடப்பதாக கூறி அவ்வழியே செல்லும் கப்பல்களை குறிவைத்து தெஹ்ரான் தாக்குதல் நடத்தி வரும் வேளை அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களில் கப்பல்கள் நங்கூரமிடவும் கிளம்பவும் வாஷிங்டன் தடை விதித்துள்ளது. இலங்கை அரசாங்கம் அடுத்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து HIV தொற்றுக்கு எதிரான புதிய மருந்தளவு தடுப்பூசியை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. அந்நாட்டில் HIV நிகழ்வுகள் அதிகரித்து வருவதை அடுத்து இந்த நோய் எதிர்ப்பு முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட ஆலோசகர் டாக்டர் நிமிலி ஜெயசூர்யா தெரிவித்தார். விளையாட்டு. டென்மார்க் பொதுப்பு பந்து. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் நாட்டின் ஆடவர் இணையினர் ஏரன் தாய், யாப் ரோக்கிங், தென்கொரியாவின் கங் மின் யோக், லீ ஜோங் மின் இணையை வீழ்த்தி 2 சுற்றுக்கு முன்னேறினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம்.

10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நாம் காற்றின் மொழியோடு இணைகின்றோம். 24 மணி நேரமும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இங்க இப்போதுமே இங்க கூடவே இருங்க. வானொலி வாயிலாகவும், ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும், எஸ்ட்ரோ 873 வாயிலாகவும் நீங்கள் மின்னலில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல டிக்டாக் நேரலையிலும் நாம இணைந்திருக்க போறோம். அங்க வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, 10 ஒரு எண், உங்களுக்கு எந்த எண் பிடிக்குதோ அந்த எண்ணை வந்து பதிவு செய்யுங்க. சிலர் வந்து சொல்வாங்க, எனக்கு வந்து அதிர்ஷ்ட எண் இதுதாங்க, எனக்கு வந்து கூட்டு எண் இதுதாங்க, இப்படி கூட கணக்கு பார்த்து சிலர் வந்து எண்களை பதிவு செய்யறதும் இருக்கு. எதுவாக இருந்தாலும் சரி, உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அப்படியே வந்து பதிவு செய்யுங்க. அந்த எண்ணுக்கு பின்னாடி என்ன பாடல் இருக்கோ அந்த பாடலை உங்களுக்காக வழங்க நாங்க காத்திருக்கோம். அதோட தீபாவளி குறித்தும் நம்ம பேச போறோங்க, நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க டிக்டாக் நேரலைக்கு பாடல்களை உங்களுக்காக வழங்க நாங்க காத்திருக்கோம்.

அப்படிதாங்க கொஞ்சம் அப்படி இவர் ஒரு பசுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிருக்கோம். என்னென்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தீபாவளி பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் பலகாரம் செஞ்சுட்டு இருக்கும் போது உங்கள் மனசுக்கு இதமான பாடல்களாக இங்கேருந்து நாங்கள் கொடுத்துட்டு இருந்தால் கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்கும்ல, அந்த அசதி தெரியாது, வேலை முடிஞ்சு வந்த பலகாரம் செய்கிறவங்களும் இருப்பீங்கல்ல, அதனால் உங்கள் கூடவே நாங்கள் வரணும். டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்கும் நேயர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அப்படி நீங்கள் இன்னும் டிக்டாக் பக்கமாக வரல அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து சேருங்க, வந்து பதிவு செய்யுங்க. 10 எண்கள் 10 பாடல், ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாடியும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமா வந்து பதிவு செய்றீங்களோ அந்த எண்ணுக்கான பாடலை தான் நாங்க உங்களுக்காக கொடுப்போம். அது எப்படிங்க 10 பாடல்களை நீங்க தேர்வு செய்து வைத்திருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். உங்க மனசுக்குள் புகுந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அந்த மாதிரி பாடல்கள் தான் இங்க இருக்கு. ஆக நேர்கள் பலரும் டிக்டாக் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. அக்ஷரா, அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அக்ஷரா இருக்காங்க, நூர் ரஃபீடா இருக்காங்க, நிர்மலா இருக்காங்க, நிர்மலா, அதுக்கப்புறம் ராணி, இப்படி நிறைய பேர்கள் இருக்கீங்க. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. இப்படி நிறைய நேர்கள் வந்து பதிவு செய்திருந்த போது 2-1 இந்த 2 எண்களுக்குமே பதிவுகள் வந்து சேர்ந்திருந்தது. ஆனால் 2 எண்ணுக்கான பதிவுகள் தான் மிக அதிகமாக இருந்தது. ஆக 2 எண்ணுக்கான பாடல் இப்போ நாம் கேட்க போகிறோம். ஏ ரஹ்மான் ஸ்ரேயா கோஷல் குரலில், அதனைத் தொடர்ந்து 1ஆம் எண்ணுக்கான பாடல் விஜய் பிரகாஷ் குரலில் வருதுங்க. பலகாரம் செய்றீங்களே, உங்கள் கூடவே நாங்கள் இருக்கோம்.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக ஒளிரட்டும். மின்னல் ஒளியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

அதிகமாக பதிவாகி இருக்கு. அதில் ஆறாம் எண்ணுக்கான பதிவுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆக ஆறாம் எண்ணுக்கான பாடலை இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். டி ஈமான் குரலில் அதனை தொடர்ந்து ஐந்தாம் எண்ணுக்கான பாடலும் வருதுங்க. நீங்கள் இன்னும் டிக்டாக் பக்கமாக வந்து சேரல, வானொலியில் தான் பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமாக வாங்க, வந்து சொல்லுங்க என்ன பாடல் வேணும், என்ன பாடல் வேணும்ல, எந்த எண் வேணும் அப்படிங்கிறத வந்து பதிவு செய்யுங்க. தீபாவளி வேலைகளில் மும்முரமாக இருப்பீங்க, சிலர் வந்து இந்த வீடு சுத்தம் பண்ணுற வேலை என்ன இரவில் செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, இருக்காங்க அப்படியும் சில நபர்கள் இருக்காங்க, வேலை முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடிச்சுறவங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, பலகாரம் செய்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி என்ன வேலை நீங்கள் செய்துட்டு இருந்தாலும் சரிங்க, தீபாவளி அந்த களை கட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மின்னலிலும் தீபாவளி களை கட்டியிருக்கு. இந்த வருஷம் வந்து நம்முடைய தீபாவளி கருப்பொருள் நம்பிக்கை ஒளியேற்றுவோம். ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவது கிடையாது, ஒரு புதிய நம்பிக்கை உருவாகுது. அந்த மாதிரியான நம்பிக்கை, அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அத்தனையும் இந்த தீப ஒளியாய் சுடர்விட்டு பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கருப்பொருளில் இந்த ஆண்டு தீபாவளிக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். நீங்களும் நாங்களும் சேர்ந்தே தான் இதை வழி நடத்தி கொண்டு போக போகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்கள் கனவுகள் என்ன, உங்கள் ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டே இருக்கோம். இன்னும் கூட நீங்கள் அழைத்து நீங்கள் உங்களுடைய கனவுகளை பற்றி பேசலாம். எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஒளிபரப்பு முழுக்க நீங்கள் பேசலாம். இப்போ வந்து நம்ம டிக்டாக்ல பேசிட்டு இருக்கோம்ல, ஆக இப்போ நீங்கள் அழைத்தா பேச முடியாதுங்க. இன்றைக்கு வந்து 11 மணிக்கு பிறகு கூட நீங்கள் கூப்பிட்டு சொல்லலாம். என்ன கனவுகள் உங்களுக்குள்ளே இருக்கு, என்ன ஆசைகள் இருக்கு அப்படிங்கிறத பகிர்ந்துக்க வாங்க. தாராளமாக உங்களுடைய கதைகளை கேட்க, உங்களுடைய கனவுகளை கேட்க நாங்கள் ரொம்ப அவளாக காத்திருக்கோம். சரி, தொடர்ந்து ஆறாம் எண்ணுக்கான பாடல், அதனை தொடர்ந்து ஐந்தாம் எண்ணுக்கான பாடல் உங்களுக்காக.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: என்னோட ஃபேமிலியும் சரி, இல்லை என்ன சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியா உடல் ஆரோக்கியத்தோட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அமைஞ்சி இந்த வருஷமும் சரி எப்பயுமே சரி குடும்பத்தோட இன்னைக்குமே ஒன்னா சந்தோஷமா இருக்கும்.
2: புது வேலை இந்த மாசம் 26 ஜாயின் பண்றேன். எல்லாம் கடவுளோட பிளஸ்ஸிங்கும் எல்லாரும் பிளஸ்ஸிங்கும் இருந்து அதேபடி நம்பிக்கை தானே.
3: நீங்க ஏற்பாடு செய்துட்டு இருக்க இந்த நம்பிக்கை ஒளியேற்றும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேசுறத கேட்கும் போதெல்லாம் வெற்றிகரமா முடியணும், நல்ல விதமா நடக்கணும். இந்த வருஷம் 1000 விளக்குன்னா அடுத்த வருஷம் இன்னும் கூடிக்கிட்டே போகணும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறணும்னு நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன்.
4: எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு கடை ஆரம்பிக்கணும் ஆசை வச்சிருக்கேன். பழகார் கடையோ ஏதாவது சின்னதா திறந்து ஆரம்பிக்கணும்ன்றது ஒரு கனவு. பார்ப்போமே, எல்லாருமே நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.

காற்றின் மொழி இது. உங்கள் ஆசை, எதிர்பார்ப்பு, கனவு எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் மின்னலுடன் நீங்கள் உங்களுடைய கனவுகளை பகிர்ந்துக்க போகிறீங்க, பகிர்ந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே 1000 நேயர்களின் 1000 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25 மினாரா கோலாலம்பூரில் 1000 தீபங்களாக ஏற்றப்பட போகுது. அந்த நாளில் நீங்களும் வந்து கலந்துக்க போகிறீங்க, எங்களோடு சேர்ந்து இந்த தீபாவளி நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறீங்க. 1000 தீபங்கள் ஏற்றப்படும் போது உங்களுடைய அந்த அத்தனை கனவுகளும், நாங்கள் வந்து உங்களுடைய கனவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அழுது நம்ம கூட பேசிகிட்டு இருக்கீங்களே, அத்தனை கனவுகளையும் நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம், பதிவு செய்து வச்சுக்கிறோம். உங்களுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள், உங்களுடைய பெயர், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்ன கனவு அப்படின்னு சொல்கிறீங்களா? முதல்ல கூட ஒரு நேயர் சொல்லியிருந்தார், லாரி ஓட்டுநர் அப்பு பேசியிருந்தாங்க சுங்கைபுலுவிலிருந்து. அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, சொந்த லாரி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் வந்து நான் சொந்தமாகவே ஒரு லாரி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய கனவுகள் நமக்குள்ளே இருக்குது. நிறைவேறுமா, நிறைவேறாதா, சொல்லலாமா, சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லும்போது அந்த பிரபஞ்சம் கேட்கும்ல, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கைகோடி வரும். அதனால தான் நீங்கள் அழைத்து சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ அழைக்க முடியாது, இப்போ வந்து நம்ம டிக்டாக் நேரலையில் இருக்கோம். ஆக அதுக்கப்புறம் கூட 11 செய்திகளுக்கு பிறகு கூட நீங்கள் அழைத்து உங்கள் கனவுகள் என்ன, உங்கள் ஆசைகள் என்ன, எதை அந்த தீபமாக நீங்கள் அந்த ஒளியாக பார்க்க விரும்புகிறீங்க, அதை பிரகாசமாக வரணும்னு நினைக்கிறீங்க, அதை நீங்கள் எங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லலாம். சரி, முதல்ல நம்ம வந்து டிக்டாக் நேரலையில் எந்த எண் வேணும் அப்படின்னு கேட்டிருந்த போது நிறைய நேர்கள் 10, 9 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் 9 எண்ணுக்கான பதிவுகள் மிக அதிகமாக வந்திருக்குங்க. ஆக 9 எண்ணிக்கான பாடல் தான் இப்போ நாம கேட்க போறோம். ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி குரல்ல, அதனைத் தொடர்ந்து 10 எண்ணிக்கான பாடல்.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: இந்த இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியுமோ, இயற்கையோடு இயற்கையா ஒன்றிணைந்து பாதுகாக்கவே நாளைய சந்ததியினருக்கு கொண்டு செல்லணும். பல இயக்கங்கள் இருக்கு பாருங்க மலேசியால. நான் வந்து மலை ஏறுவேன், டைவிங் போவேன். இந்த இயற்கையை எனக்கும் வந்து ஒரு பெரிய காதலே இருக்கு. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.
2: சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த ஆசைகள் இருந்திருக்கு, ஆனா சில காரணத்தினால எனக்கு வந்து அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நான் ஒரு 2 வருஷமாக கீபோர்ட் வாசிக்க கத்துக்கிட்டேன். என்னோட கனவுகள் என்னன்னா, நான் இந்த இசைத்துறையில இந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நான் வந்து இதை கத்துக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட தகப்பனாரோட ஆசைகள் சொல்லலாம். இப்பதான் சமீபத்துல 1 மாசம் என்ன அவர் வந்து காலமானாரு. அவரு சொல்லிட்டு போனது என்னதுன்னா, இளையராஜா லெவலுக்கு ARM லெவலுக்கு எல்லாம் இல்லாம இருந்தாலும் நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு நல்லா முன்னேறி வரணும். எல்லோருக்கும் என்னோட இனிய தீபாவளி வாழ்த்து.

இந்த வருடம் மின்னலின் தீபாவளி கருப்பொருள் நம்பிக்கை ஒளியேற்றுவோம் ஆகையில நம்ம என்ன முடிவு செய்திருக்கோம்னா, ஆயிரம் நேயர்களின் அந்த ஆயிரம் கனவுகள் என்ன, ஆயிரம் ஆசைகள் என்ன அப்படிங்கிறத பதிவு செய்யற ஒரு பணியில நாங்கள் இறங்கி இருக்கோம். ஆக காலையிலேருந்து நிறைய நேயர்கள் அழைத்து சொல்லியிருக்கீங்க. சூரி ஈப்போவிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிண்டா அம்பாங்லேருந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவின் கிளாங்லேருந்து எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லோருக்குமே மகிழ்ச்சி வந்து சேரட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி அங்கங்கே எடுத்து நம்ம சொல்கிறோம். வைதேஸ்வரி வந்து, ஓ வைதேஸ்வரி குவந்தன், அவங்க வந்து ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலா வந்து, பாலா குலலம்பூர்லேருந்து, அவங்க வந்து ரொம்ப அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அழைச்சி அவங்களுடைய கனவுகள் என்ன தீபாவளியை நோக்கி, அந்த உங்களுடைய கனவுகள் என்ன, ஆசைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த அத்தனை இந்த ஆயிரம் ஆசைகளையும் ஆயிரம் கனவுகளையும் ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25 நாள் மினாரா குலலம்பூரில் 1000 தீபங்களாக நாங்கள் ஏற்றி வைக்க போகிறோம். நீங்களும் வந்து கலந்துக்க போகிறீங்க கூடிய விரைவில். அது குறித்த விவரங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்துட்டே இருப்போங்க. இப்போ வந்து நம்ம டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்கோம். நேர்கள் எண்களை வந்து பதிவு செய்துட்டு இருக்கீங்க. அடுத்து முதல்ல நம்ம கிட்ட இருந்த பாடல் வந்து 10 எண்ணுக்கான பாடல். அடுத்து என்ன எண் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 எண் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து 8 எண், ஆக 4 எண்ணுக்கான பாடல். அதனைத் தொடர்ந்து 8 எண்ணுக்கான பாடல் அத்தோடு வந்து நிறைவடைது. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழம் பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அங்கே தான் நீங்கள் உங்களுடைய கனவுகள் எல்லாம் அழைச்சி சொல்ல போகிறீங்க. அதை நாங்கள் ஒளியேற்றம் போகிறோம். உங்களுடைய கனவுகள் என்ன அப்படிங்கிறது, ஆசைகள் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். அந்த தீபம் இருக்கு இல்லையா, அந்த தீபம் மாதிரி உங்கள் கனவுகள் எல்லாம் பிரகாசமாக இருக்கணும், எல்லாமே உங்கள் கை கூடி வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மடானி உணவு திட்டம் தற்போது நுட்ப கல்லூரிகள், பாலிடெக்னிக் இருக்கும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுவதாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். இதன் வழி நிதி சுமையால் மாணவர்கள் பட்டினியால் வாடும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். நாட்டின் ஆள்வள துறையிலும் தொழில் முனைவு துறையிலும் பெண்களின் பங்களிப்பு அதிகரிப்பதன் மூலம் மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8 விழுக்காடு வரை உயரும் சாத்தியம் உள்ளது. இவ்வாறு மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரிய தலைவர் தெங்கு டத்தோசிரி ஜவருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். உலகம் முழுவதும் பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆள்வள சந்தையில் இணைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மக்களவையில் 2027 விநியோக மசோதா மீதான கொள்கை அளவிலான விவாதத்தில் பாதுகாப்பு சிக்கல், சுகாதார பணியாளர் நலன், மாணவர் மனநலம் உள்ளிட்ட விவகாரங்கள் உறுப்பினர்களின் கவனத்தை பெற்றன. சரவா லோங் லிலாங்கில் செப்டம்பர் 8 நிகழ்ந்த வான் மருத்துவ சேவை உடங்குறுதி விபத்தில் 5 உயிரிழந்ததை தொடர்ந்து ஆபத்து நிறைந்த பணிகளுக்கான பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டுமென புஞ்சா போர்னியோ உறுப்பினர் டத்தோ வில்லி மோகேன் பரிந்துரைத்தார். பாகிஸ்தானும் ஒமானும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. குறிப்பாக வர்த்தகம், முதலீடு, மக்களிடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உயர்நிலை பேச்சை தொடர்வதன் முக்கியத்துவத்தையும் அவை வலியுறுத்தின. பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான முகமது இஷாக் டார், ஒமான் வெளியுறவு அமைச்சர் பாடர் அல் உசைன் இடையிலான சந்திப்பில் இது குறித்து பேசப்பட்டது. கடந்த காலத்தில் நடந்த சில சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் காரணமாக பதவி விலக முடிவு செய்துள்ளதாக ஜப்பான் வேளாண் அமைச்சர் கசுவோ யானா புதன்கிழமை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பிரதமர் சனாயி தக்காய்ச்சி தலைமையிலான அரசாங்கத்திற்கு இது பின்னடைவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் மத்தியில் தக்காய்ச்சி அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்த பிறகு பதவி விலகும் முதல் அமைச்சரவை உறுப்பினர் கசுவோ என கியோட்டோ நியூஸ் தெரிவித்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.

மலரும் நினைவுகளில் நாம் சந்திக்கின்றோம். தீபாவளியை நோக்கிய நம்முடைய இந்த பயணத்தில் உங்களுக்கு எப்போதுமே தெரியும், புதன்கிழமைகளில் வந்து இடைவிடாத பழம்பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். திடீர்னு ஏன் வேலைக்கிழமை வந்துச்சு அப்படின்னு தான் தெரியலங்க. வேலைக்கிழமை நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு அப்படியே சிந்தனையில் இருக்குல்ல, அது அப்படியே வந்துருச்சு போல. சரி, புதன்கிழமை வந்து மலரும் நினைவுகளில் இடைவிடாத பழம்பாடல்கள் ஒளியேறும், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு தீபாவளி நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்ல, உங்களுடைய கனவுகள் என்ன, உங்களுடைய ஆசைகள் என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் தீபாவளி நோக்கி. அதனால் இந்த ஒளி பிரகாசமாக எரியும்ல, அந்த மாதிரி உங்களுடைய கனவுகளும் அந்த ஆசைகளும் அந்த ஒளியின் பிரகாசம் மாதிரி அப்படி பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஏது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க நாங்கள் ரொம்ப ஆசையாக ஆவலாக காத்திருக்கோம். உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன, உங்கள் கனவுகள் என்ன, அழைத்து சொல்லுங்க. அதை ஒளியேற்ற காத்திருக்கின்றது காற்றின் மொழி. நீங்கள் அழைக்க வேண்டிய எங்கள் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 ஜானகி இன்றைய பழம்பாடல்களை தொடக்கி வைக்கிறாங்க.

0: வணக்கம் சொல்லுங்க, காற்றில் மொழிக்கு அழைச்சிருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: ராகவி, இப்ப பிறகு கால் பண்றேன். என்னோட ஆசைங்க கனவுங்க என்னன்னா, ஒரு நிலையான ஒரு வேலை, நிலையான வேலை கிடைக்கும் போது நம்ம ஆசைப்பட்டது நம்ம எப்படி இருந்தாலும் நிறைவேற்றிக்கலாம்.
0: உண்மைதான், உண்மைதான். சிலருக்கு வந்து அந்த வேலை மாதிரி போறதே பிடிச்சிருக்கும் தெரியுமா?
1: ஆமா,
0: உங்களுக்கு அது பிடிக்கல, நிலையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: ஆமா, நிலையா இருக்கணும். நம்மளுக்கு அது திருப்திகரமான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம காலப்போக்கு ஃபுல்லா நம்ம அங்கேயும் ஒரு இடத்துல வேலை செய்யலாம். ஸோ அது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலம் கொடுக்கல, நம்மளுக்கு ஒரு நம்மளோட இன்கம்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாதுகாப்பான எதிர்காலம். நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்லா சுற்றுலா பயணிக்கு போகணும், பெரிய வீடு வாங்கணும், காடி வாங்கணும், மோட்டர் வாங்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஆனா இந்த மாதிரி நிலையான வேலை இருந்தாலே நம்மளால என்ன செய்யணுமோ என்ன பண்ணணுமோ நம்மளால சம்பாதிச்சு சாதிக்க முடியும். அளவோட பணம் அமைதியான வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

0: ஒளிபரப்பு முழுக்க பேசிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, உங்களுடைய கனவுகள் என்ன, உங்களுடைய ஆசைகள் என்ன, அப்படி வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அழைப்பில் வந்து ஒரு நேர் இருக்காங்க, அவங்களோட நாம இப்போ பேசலாம்.
1: வணக்கம் நளினி.
0: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். தீபாவளி என்னங்க சொல்லுது, யார் பேசுறீங்க?
1: மோகனராஜு பேசுறேன்.
0: மோகனராஜு, முதல்ல தான் நம்ம டிக்டாக்ல பார்த்தோம்ல.
1: ஆமா,
0: சொல்லுங்க, என்ன கனவுகள் மனசுக்குள்ள இருக்கு?
1: என்ன கனவுனாக்க, என்னோட தம்பி மக ஒண்ணு, நான் ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆகணும், அடுத்த தீபாவளிக்குள்ள கல்யாணம் ஆகணும், அதுதான் என்னோட பெரிய ஆசை. அது நிறைவேறணும்னு ஒரு தீபம் எனக்கு ஏத்தி விட்டுருங்க.
0: நிச்சயமாங்க, நிச்சயமா. அடுத்த தீபாவளிக்குள்ள உங்க தம்பி மகளுக்கு திருமணம் ஆகணும்.
1: ஆமா, அது ரொம்ப என்னோட பெரிய ஆசை. அது நான் கண்ணால பாத்துருணும். அது என்னோட ஆசை.
0: நிச்சயமா பாப்பீங்க, நிச்சயமா பாப்பீங்க. தீபாவளிக்கும் திருமணத்துக்கும் எப்படி முடிச்சு போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? தீபாவளி வாழ்த்து உங்களுக்கு.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். 3 வாரமா தொடர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டு எல்லாம் கேக்கறதுக்கு அருமையா இருக்கு. நிகழ்ச்சி நல்லா செய்யறீங்க நன்னி, ரொம்ப நல்லா இருக்கு.
0: நன்றி, நன்றி. பழம் பாடல்கள் மனச மயக்கு.
1: அண்ணி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க, நீங்க ரொம்ப நல்லா நிகழ்ச்சி நல்லா செய்யறீங்க, பாடல ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க.
0: அண்ணி சொல்ல சொன்னாங்களா? நானும் ரொம்ப கேட்டதா சொன்னேன்.
1: கோலிமுல இருக்காங்க.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரிங்க, அவங்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லிருங்க.
1: சரி, எல்லாத்துக்கும் மின்னல வேலை செய்யறவங்க அவ்வளவு அனைத்து பேருக்கும் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிருங்க.

0: வணக்கம் நளினி.
1: வணக்கம்.
0: பூச்சூங்கல இருந்து சரோஜா பேசுறேன்.
1: பூச்சூங்கல இருந்து சரோஜா பேசுறீங்க, சொல்லுங்க. தீபாவளி ஆசை என்னங்க மனசுக்குள்ள இருக்கு?
0: தீபாவளி ஆசைனா, என் மக கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, அவருக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அடுத்த வருஷத்துக்குள்ள, அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட விருப்பம்.
1: நன்றிமா, நன்றி. உங்க அத்தனை ஆசை நிறைவேறட்டுமே. தீபாவளி வாழ்த்து உங்களுக்கு.
0: தீபாவளி வாழ்த்துக்கள் நளினி உங்களுக்கும்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: தீபாவளி வாழ்த்து.
1: தீபாவளி வாழ்த்துக்கள். நான் வந்து ராஜகுமாரி கிளாங்குத்தாமல பேசுறேன்.
0: சொல்லுங்க, நல்ல உற்சாகத்தோட பேசுறீங்க. பலகாரம் செய்யறீங்களா என்ன? கொஞ்சம் வாசம் வருது.
1: இன்னும் சரியா ஆரம்பிக்கல,
0: தவறா புரிஞ்சுக்கிட்ட போல. சொல்லுங்க, தீபாவளி நோக்கி உங்களுடைய அந்த கனவு என்ன, மனசுக்குள்ள என்ன ஆசை இருக்கு சொல்லலாமே.
1: ஆமா, எங்களோட ஃபேமிலி எல்லாருமே, நாங்க எல்லாருமே ஊருக்கு போனோம். என்னுடைய அழகனை பார்க்க போனோம், அதாவது திருச்சந்திர முருகனை பார்க்க போகணும்.
0: நீங்க சொல்லும் போதே.
1: ஆமா, அதுதான் எங்களுக்காக ஒரு விளக்கு போட்டுருங்க.
0: நிச்சயமாங்க, உங்களுக்காக உங்களுடைய அந்த அத்தனை ஆசையும் சுமந்து நாங்க உங்களுக்காக தீபம் ஏற்ற தயாரா காத்திருக்கோம். இந்த மாதம் 25ஆம் தேதி நீங்க ஓய்வா இருந்தீங்கன்னா நிச்சயமா வந்துருங்க, கண்டிப்பா வந்துருங்க. மின்னாரா கோலலும். யார் பேசுறீங்க?
1: ராஜகுமாரி.
0: ராஜகுமாரி, உங்க வயசு என்ன தெரிஞ்சுக்கலாமா?
1: வயசு 48.
0: அப்படியா? இல்ல, இன்னும் ஒரு 20 வயசு குறைச்ச கூட நீங்க சொல்லலாம், தாராளமா நாங்க நம்புவோம்.
1: நன்றி.
0: தீபாவளி வாழ்த்து உங்களுக்கு.
1: உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவனின் சாந்தியும் கருணையும் உங்கள் மீது உண்டாவதாக. எண்ணுவதெல்லாம் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். சாதகமான சூழ்நிலையில் உயர்வான எண்ணங்களை நினைப்பது பெரிய விஷயமல்ல. பாதகமான சூழ்நிலையிலும் அதே எண்ணங்களோடு இருப்பவர்கள்தான் வெற்றியை தனதாக்கிக் கொள்கின்றார்கள். எண்ணமே வாழ்க்கை என்பது அனுபவ உண்மை. எண்ணங்களே செயலை தீர்மானிக்குகின்றன. எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. அதனால்தான் எண்ணம் போல் வாழ்வு என்று எதை நினைக்கின்றோமோ அதுவாகவே ஆகின்றாய் என்பதும் இந்த பிரபஞ்ச வாழ்வில் வலிமை வாய்ந்த வார்த்தைகளாகவே கூறப்பட்டு வருகின்றது. என்னால் முடியாது என்று எண்ணும் எண்ணம் எதிர்மறை எண்ணமாக உருவாகின்றது. பெரும்பாலான மனிதர்களிடம் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் இத்தகைய எதிர்மறையாளர்களிடம் பழகும் போதும் நமக்கு அத்தகைய எண்ணங்கள் நம்மை அறியாமல் புகுந்து விடுகின்றது. இதுதான் எண்ணங்களின் வலிமையாகும். உன் நண்பன் யாரென்று சொல், நீ யாரென்று சொல்கின்றேன் என்ற பழமொழியின் பின்புலம் இதுதான். நன்றாக இருக்கின்றீர்களா என்ற கேள்வியில் எதிர்வினை பதிலை வைத்துக் கொண்டு மனிதர்களை இனம் காணலாம். நன்றாக இருக்கின்றேன் என்ற பதிலை தருபவர்கள் நேர்மறை எண்ணங்களை உடையவர்களாகவும், ஏதோ இருக்கின்றேன் என்ற பதிலை அளிப்பவர்களை எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களாகவும் நாம் அறிந்து கொள்ளலாம். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பதும் இதனால்தான். நீ வலிமை வாய்ந்தவன் என்று எண்ணினால் வலிமை படைத்தவனாகவே நீ ஆகின்றார் என்றார் ஒரு துறவி. மனிதனின் எண்ணம் நம்பிக்கையாக வேர்விடும் போது அசாதாரண சக்தி பெறுகின்றது. ஆரோக்கியமான உடலும் உற்சாகமும் நிறைந்த ஒருவன் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகின்றான். அப்போது அவனுக்கு தெரியாமல் முன்பே பேசி வைத்து கொண்ட அவனின் நண்பர்கள் அவனை சந்திக்குகின்றார்கள். ஒரு நண்பன் அவன் அருகில் வந்து, என்னடா ஒரு மாதிரியாக இருக்கின்றாய் என்று கேட்குகின்றான். இது போலவே மற்றொரு நண்பனும், உடல் நிலை சரியில்லையா, சற்று பலகீனமாக இருப்பது போன்று தெரிகின்றதே என்றும், இவ்வாறு வழி நெடுகிலும் பார்க்கும் நண்பர்கள் எல்லோரும் கேட்கும் எதிர்மறை கேள்விகளால் சிக்குண்ட அவன் ஒரு கட்டத்தில் அதை உண்மையாகவே எண்ணத் தொடங்கி நோய்வாய்ப்பட்டு படுத்து விடுகின்றான். யார் நட்பு வேண்டும்? இப்படியான மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கலாம். அத்தகைய குணம் கொண்ட மனிதர்களிடம் இருந்து நாம் தள்ளி இருக்க வேண்டும். மனதின் எண்ணங்களை பலவீனமடைய செய்யும் சக்திகளை, வலைகளை நாம் அறுத்தறிய வேண்டும். அரசவையில் விகடகவியின் மூலம் மன அழுத்தம் வராமல் பார்த்து கொண்ட அரசர்கள் போல, நம் வாழ்வின் மனக்கவலைகளை மாற்றலாக்கும் மனிதர்களையே நட்பு கரத்திற்குள் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம் எண்ணங்களில் அதீதமான சக்தி புதைந்து கிடக்கின்றது. நாம் நல்ல எண்ணங்களை வலுப்படுத்தினால் அது மாபெரும் சக்தியாக பரிணமித்து நல்ல வழியை நமக்கு காட்டித்தரும். நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும் கருவி நம் மனதில் உதிக்கும் எண்ணங்கள் தான். அதனால்தான் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள், நிச்சயமாக செயல்களெல்லாம் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றது என்று கூறினார்கள். அவர்களுடைய இந்த வாக்கின் ஆழமான கருத்தை நாம் சிந்திக்க வேண்டும். எண்ணங்களை பொறுத்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது. நம்முடைய நிகழ்கால எண்ணங்கள் வருங்கால வாழ்வை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு எழுத்தும் இருந்தால்தான் ஒரு வார்த்தை உருவாகும். நல்ல செயல் இருந்தால் உனக்குள் நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கையோடு நீ நடந்தால் வெற்றி நிச்சயமாகும். முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு உறங்கி காலையில் சுபுகுக்கு எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். இனிய கனவுகளுடன் இரவு இதமாகட்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
0: நீ நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

0: நாட்டின் முழுக்க இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ள ஒரு பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.
1: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: என்னோட ஃபேமிலியும் சரி, இல்ல என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியா உடல் ஆரோக்கியத்தோட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அமைஞ்சி இந்த வருஷமும் சரி எப்பயுமே சரி குடும்பத்தோட என்னைக்குமே ஒன்னா சந்தோஷமா இருக்கும்.
2: புது வேலை இந்த மாசம் 26 ஜாயின் பண்றேன். எல்லாம் கடவுளோட பிளஸிங்கும் எல்லாரும் பிளஸிங்கும் இருந்து அதே பெரிய நம்பிக்கை தானே.
3: நீங்க ஏற்பாடு செய்துட்டு இருக்க இந்த நம்பிக்கை ஒளியேற்றும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேசுறத கேட்கும் போதெல்லாம் வெற்றிகரமா முடியணும், நல்ல விதமா நடக்கணும். இந்த வருஷம் 1000 விளக்குன்னா அடுத்த வருஷம் இன்னும் கூடிக்கிட்டே போகணும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறணும்னு நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன்.
4: எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு கடை ஆரம்பிக்கணும் ஆசை வச்சிருக்கேன். பலகார கடையோ ஏதாவது சின்னதா திறந்து ஆரம்பிக்கணும்ன்றது ஒரு கனவு. பார்த்தோம்னா எல்லாருமே நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: இந்த இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியுமோ, இயற்கையோடு இயற்கையா ஒன்றிணைந்து பாதுகாக்குது. நாளைய சந்ததியினருக்கு கொண்டு செல்லணும். பல இயக்கங்கள் இருக்கு பாருங்க. மலேசியால நான் வந்து மலை ஏறுவேன், டைவிங் போவேன். இந்த இயற்கை எனக்கும் வந்து ஒரு பெரிய காதலே இருக்கு. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.
2: சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த ஆசைகள் இருந்திருக்கு, ஆனா சில காரணத்தினால எனக்கு வந்து அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நான் ஒரு 2 வருஷமாக கீபோர்ட் பியானோ வாசிக்க கத்துக்கிட்டேன். என்னோட கனவுகள் என்னன்னா, நான் இந்த இசைத்துறையில இந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நான் வந்து இதை கத்துக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட தகப்பனாரோட ஆசைகள் சொல்லலாம். இப்பதான் சமீபத்துல 1 மாசம் என்ன அவர் வந்து காலமானாரு. அவரு சொல்லிட்டு போனது என்னதுன்னா, இளையராஜா லெவலுக்கு ARM லெவலுக்கு எல்லாம் இல்லாம இருந்தாலும் நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு நல்லா முன்னேறி வரணும். எல்லோருக்கும் என்னோட இனிய தீபாவளி வாழ்த்து.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: என்னோட ஃபேமிலியும் சரி, இல்லை என்ன சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியா உடல் ஆரோக்கியத்தோட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அமைஞ்சு இந்த வருஷமும் சரி எப்பயுமே சரி குடும்பத்தோட என்னைக்குமே ஒன்னா சந்தோஷமா இருக்கும்.
2: புது வேலை இந்த மாசம் 26 ஜாயின் பண்றேன். எல்லாம் கடவுளோட பிளஸிங்கா, எல்லாரும் பிளஸிங்ல இருந்து அதே பெரிய நம்பிக்கை தானே.
3: நீங்க ஏற்பாடு செய்துட்டு இருக்க இந்த நம்பிக்கை ஒளியேற்றும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேசுறத கேட்கும் போதெல்லாம் வெற்றிகரமா முடியணும், நல்ல விதமா நடக்கணும். இந்த வருஷம் 1000 வளர்த்துன்னா அடுத்த வருஷம் இன்னும் கூடிக்கிட்டே போகணும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறணும்னு நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன்.
4: எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு கடை ஆரம்பிக்கணும் ஆசை வச்சிருக்கேன். பழகார் கடையோ ஏதாவது சின்னதா திறந்து ஆரம்பிக்கணும்ன்றது ஒரு கனவு. பார்ப்போமே, எல்லாருமே நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: இந்த இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியுமோ, இயற்கையோடு இயற்கையா ஒன்றிணைந்து பாதுகாக்குது. நாளைய சந்ததியினருக்கு கொண்டு செல்லணும். பல இயக்கங்கள் இருக்கு பாருங்க. மலேசியால நான் வந்து மலை ஏறுவேன், டைவிங் போவேன். இந்த இயற்கை எனக்கும் வந்து ஒரு பெரிய காதலே இருக்கு. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.
2: சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த ஆசைகள் இருந்திருக்கு, ஆனா சில காரணத்தினால எனக்கு வந்து அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நான் ஒரு 2 வருஷமாக கீபோர்ட் பியானோ வாசிக்க கத்துக்கிட்டேன். என்னோட கனவுகள் என்னன்னா, நான் இந்த இசைத்துறையில இந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நான் வந்து இதை கத்துக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட தகப்பனாரோட ஆசைகள் சொல்லலாம். இப்பதான் சமீபத்துல 1 மாசம் என்ன அவர் வந்து காலமானாரு. அவரு சொல்லிட்டு போனது என்னதுன்னா, இளையராஜா லெவலுக்கு ARM லெவலுக்கு எல்லாம் இல்லாம இருந்தாலும் நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு நல்லா முன்னேறி வரணும். எல்லோருக்கும் என்னோட இனிய தீபாவளி வாழ்த்து.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள் பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மங்கள இசை.

0: பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வாடகை வண்டி பேருந்து ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படும் 1000 ரிங்கிட் நிதியுதவி, ஈட்டப்பட்ட வருவாயை மக்களுக்கே திருப்பித் தரும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய பொருளாதாரத்தை உந்தச் செய்வதில் அனைத்து பிரிவினரின் பங்களிப்பையும் அங்கீகரிப்பதில் அரசாங்கம் அக்கறை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே வாடகை வண்டி பேருந்து ஓட்டுநர்கள் 53,000 பேருக்கு ஒருமுறை வழங்கப்படும் 1000 ரிங்கிட் தீபாவளிக்கு முன்னரே பகிர்ந்தளிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். 53 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்திய அந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். எல்லை கடந்த புகைமூட்ட சிக்கலை தொடர்ந்து பள்ளிகளின் செயல்பாடு தேசிய புகைமூட்ட தடுப்பு திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபர்லினா சீடே தெரிவித்துள்ளார். காற்று மாசு குறியீடு IPU 100 கடந்தால் பள்ளிகளில் புறப்பாட நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும். மேலும் அது 200 கடந்தால் பள்ளிகள் மூடப்பட வேண்டும் என்றார் அவர். நாட்டின் ரகசிய ஆவணங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் அரசாங்கம் இறையாண்மை மிக்க திரள் கனிம செயற்கை நுண்ணறிவு AI மேம்பாட்டு திட்டத்தை உருவாக்கும் முனைப்பில் களமிறங்கியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கொள்கைகளின் பிடியில் சிக்காமல் இருக்க அந்த முனைப்பை மேற்கொள்வது அவசியம் என்றார் அவர். ஸ்டாஷீல் செயற்கைக்கோள் தொடர்பு அமைப்பை பயன்படுத்துவதில் யுக்ரைன் எதிர்கொள்ளும் இடையூறுகளுக்கு அமெரிக்க அரசாங்கமே பொறுப்பு, மாறாக தனது நிர்வாகம் அல்ல என ஸ்பேஸ் எக்ஸின் உரிமையாளர் இலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். ஸ்டாஷீல் அமைப்புகள் அமெரிக்க அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. கோங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்றினை உட்படுத்திய 9,144 நேர்வுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று வரை அந்நாட்டில் 4,410 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு UEFA வெற்றியாளர் லீக் கால்பந்து. நடப்பு வெற்றியாளர் பாரிஸ் ஜமாயின் 4-2 எனும் கோல்களில் மான்செஸ்டர் சிட்டியை வெற்றி கொண்டது. PSG-க்கான கோல்களை டிசாஹெடோ, ஒஸ்மானே டெம்பேலே, விந்தா உட்பட மேக்னஸ் அக்ரோச்சே ஆகியோர் பெற்றுத்தந்தனர். மான்செஸ்டர் சிட்டிக்கான 2 கோல்களை எர்லிங் ஹாலண்ட் புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது. வல

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சோதா

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம். வாருங்கள்.
1: அன்பிற்குரிய நேர்களே, இஸ்லாம் என்பது இறை மார்க்கம். மனிதன் அமைதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்தும் அறிந்த ஏக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிமுறைகளை வகுத்து மார்க்கம் என்ற ஒன்றை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இத்தகைய இஸ்லாமிய மார்க்கம் மனித சமுதாயம் எப்போதும் சிறப்பாக இயங்குவதற்கு தேவையான அனைத்து விதமான அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குகிறது. சமுதாய நலனை சீர்குலைக்கும் அனைத்து விதமான இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் அடையாளம் காட்டுவதோடு அவற்றை முழுமையாக களைவதற்கான ஆலோசனைகளை அளிக்கிறது. ஒவ்வொருவரும் பிறரின் நலத்தை நாட வேண்டும், பேண வேண்டும் என்பது அவற்றுள் முக்கியமான முதன்மையான ஒரு செயலாக இருக்கின்றது. உலகம் பல்வேறு கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்களை கொண்டிருக்கின்றது. அவற்றை உருவாக்கியவர்கள், பின்பற்றுபவர்கள் என்று பலரும் அவை ஒவ்வொன்றுக்கும் பல்வேறு வகையில் விளக்கங்களை, வரையறைகளை குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாம் என்பதற்கு அதன் அடிப்படையை அனைவரும் விளங்கிக் கொள்ளும் வகையிலே அல்லாஹும் அவனது தூதரும் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். அவற்றுள் முக்கியமான ஒன்று பிறர் நலம் நாடுதல் என்பதாகும். இதன் மூலம் இஸ்லாம் எந்த அளவிற்கு அடுத்தவர்களின் நலனில் அக்கறை கொள்கிறது, ஆர்வம் காட்டுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம்.

அன்பிற்குரிய நேயர்களே, முஸ்லிம்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இடையே ஹுதைபியா உடன்படிக்கையில் ஒப்பந்தங்கள் நடைமுறையில் இருந்த காலகட்டத்தின் போது இந்த அபு சுஃபியான் ரதியல்லான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அப்போது அவரிடம் ஹெர்குலிஸ் மன்னர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை போதிக்கிறார்கள் என்று இஸ்லாத்தை பற்றி கேட்டார்கள். அப்போது அதற்கு அபு சுஃபியான் ரதியல்லான் அவர்கள் அளிக்கும் பதிலிலிருந்து இஸ்லாம் என்பது பிறர் நலத்தை பற்றி போதிக்கும் மார்க்கம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இதுதான் இறை தூதரின் பண்பாகும் என்று ஹெர்குலிஸ் மன்னரே ஒப்புக்கொள்வது இங்கு கவனிக்கத்தக்கதாகும். இறை நம்பிக்கையாளராக இருக்கும் ஒருவர் இஸ்லாம் கூறும் அனைத்து செய்திகளையும் நம்பியவராக இருந்தால் மட்டும் போதாது, அந்த நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையிலே செயல்பாடுகளும் அவரிடத்திலே அவசியம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம். அந்த வகையிலே ஈமான் கொண்டவர்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளில் முக்கிய ஒன்றாக பிறருக்கு நலம் நாடும் பண்பு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது. பிறர் நலத்தை கெடுக்கும் காரியம் எதுவாக இருந்தாலும் அதனை செய்வதை இறை நம்பிக்கைக்கு எதிரானது என்றும் தடுக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு ஒரு ஜனாசா வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொலை வைக்க மக்கள் அழைத்தார்கள். பெருமானார் அந்த ஜனாசாவை தொலை வைப்பதற்காக வருகிறார்கள். அப்போது ஹசரத் உமர் ரதியல்லான் அவர்கள், நாயகமே, இந்த மனிதர் இஸ்லாத்தின் அடிப்படையான எந்த செயல்களையும் செய்ததே கிடையாது, எனவே நீங்கள் இவருக்கு தொலை வைக்க வேண்டாம் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவின் அருகாமையில் சென்று அமைதியாக நின்றார்கள். சஹாபாக்களை பார்த்து, இவர் எப்போதாவது நல்ல காரியம் செய்ததை யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஒரு சஹாபி, நாயகமே, ஒரு நாள் இரவு மதினாவின் எல்லையிலே ஒரு கூட்டம் தங்கினார்கள். அப்போது இவர் எதிரிகளின் தாக்குதலுக்கு அஞ்சி அந்த கூட்டத்தார்களுக்கு தெரியாமலேயே இரவு முழுவதும் அவர்களை பாதுகாத்தார் என்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இவர் உண்மையான மூமீன் என்றும் சுவர்க்கவாசி என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். பிறர் நிம்மதியாக இருக்க அவர்களின் பொருட்களையும் உயிர்களையும் பாதுகாத்திருக்கிறார், எனவே நான் தொலை வைக்கின்றேன், பின்னால் நெல்லுங்கள் என்று சொல்லி தொலை வைத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். பிற நலனை பேணி வாழ்பவர் உண்மையான மூமீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்று பகிர்ந்தார்கள்.

அன்பிற்குரிய நேயர்களே, ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரன் ஆவான். அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான். அவனை பிறரது அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டான். எவர் தன் சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபடுகிறாரோ அவரது தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹ் ஈடுபடுகிறான். எவர் ஒரு முஸ்லீமின் ஒரு துன்பத்தை நீக்குகிறாரோ அவரை விட்டும் அல்லாஹும் மறுமை நாளில் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகின்றான். எவர் ஒரு முஸ்லீமின் குறைகளை மறைக்கிறாரோ அவரது குறைகளை மறுமை நாளில் அல்லாஹும் மறைக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். புகாரி ஷெரீஃபிலே 2442 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பாடுகள் அனைத்தும் பிறருக்கு நன்மைகள் நாடும் வகையிலே அமைந்திருந்தன. நீதி, நேர்மை, தர்மம், பெருந்தன்மை, மன்னித்தல், உதவி செய்தல், பிறருக்கு துஆ செய்தல் போன்ற மக்களுக்கு நலம் தரும் எல்லா விதமான நட்பண்புகளின் உறைவிடமாக திகழ்ந்தார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாபெரும் மகத்தான உண்மையை நபிகளாரின் வாழ்க்கையை படிப்பவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். உலகிலுள்ள கால்நடைகளும் கூட மனிதனின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றது. கொள்ளு போட்ட எஜமானனுக்காக குதிரை போர்க்களத்தில் தன் உயிரையும் கொடுக்க முன்வருகிறது. வெறும் புட்களும் தவிடுகளும் தண்ணீரும் கொடுத்ததற்காக மாடுகள் வாழும் போது நமக்காக உழைக்கின்றது. உப்பை உரமாக வாங்கிய தென்னை மரம் இளநீரை தருகிறது. கடல் நீரிலிருந்து உப்பு நீரை எடுத்து மேகம் மழையாக பொழியும் போது உப்பு நீரை தரவில்லை, மாறாக சுத்தமான குடிநீரை தருகிறது. இப்படி எல்லா அல்லாஹ்வின் படைப்புகளும் தன்னை அழித்து கொண்டு பிறர் நலனுக்காக வாழ்கிறது. நாம் மட்டும்தான் எல்லாவற்றையும் அனுபவித்து சுயநலத்தோடு வாழ்கிறோம். சமுதாயத்தில் ஒரு சிலர் தீமையான காரியங்களை செய்கிறார்கள். அந்த மோசமான செயல்கள் காரணமாக மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நிலையில் ஒருவர் எந்த அளவுக்கு முனைப்போடு அந்த தீய காரியங்களை களைவதற்கு களத்தில் இறங்குகிறாரோ அதை பொறுத்து அவரது நம்பிக்கையின் வீரியம் வெளிப்படுகிறது. இவ்வாறு மக்களுக்கு துன்பம் தரும் காரியங்களை தடுத்து அதன் தாக்கத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவது இறை நம்பிக்கையின் அடையாளம் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது. உங்களில் ஒருவர் ஒரு தீமையை, மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயலை கண்டால் அவர் அதை தமது கரத்தால் தடுக்கட்டும். முடியாவிட்டால் தமது நாவால் சொல்லி தடுக்கட்டும். அதுவும் முடியாவிட்டால் தமது உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுக்கட்டும். இந்த இறுதி நிலையானது இறை நம்பிக்கையின் பலவீனமான நிலையாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்ற செய்தியை அபூ சயீத் அல் குத்ரி ரழியல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். முஸ்லிம் ஷெரீஃபிலே 78வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாம் கற்றுக் கொடுத்த நேர்மை, உபகாரம், பிறர் நலம் பேணுதல், நேசம் கொள்வது என்பது போன்ற பண்புகளின் நோக்கம் என்னவெனில், ஒருவர் தனது சகோதரருக்கு எல்லா நிலைகளிலும் உதவி செய்தாக வேண்டும். அதாவது தனது சகோதரர் சத்திய பாதையில் இருந்தால் அவருக்கு உதவி ஒத்தாசை செய்து அவரை பலப்படுத்த வேண்டும். அவர் அசத்தியத்தில் இருந்தால் அவரை தடுத்து அவருக்கு நல்வழி காட்டி வழிகேட்டிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் சற்று முன்பு சொன்ன நபி மொழி நமக்கு போதிக்கிறது. எனவே நாம் பிறர் நலனை பேணி வாழ்வோமாக. எல்லோருக்கும் உதவுவோம். அல்லாஹ்வின் அன்பையும் அடைவோமாக.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சுங்க உங்கள் காலை பொழுதின் உற்சாகத்திற்கு. வணக்கம் மின்னல்.
1: சோ, ஒரு வியாழக்கிழமை பொழுது இதும் புதிதாக பிறந்திருக்குது. அங்க இன்றைய நாள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அமையட்டுங்க.
0: ஆமா,
1: எதுக்கு எடுத்தாலும் மோகன், நம்ம ரொம்ப அவசரப்படுவோம். அதாவது
0: நம்ம என்னைய வர சேர்த்துக்கிறீங்க, என்ன எப்ப பாத்தீங்க?
1: அப்படிதான். அதாவது இன்றைக்கு ஒரு விஷயத்த செஞ்சோமா, நாளைக்கே அந்த பலனை நம்ம எல்லாருமே
0: எதிர்பார்க்க.
1: ஒரு விதை போட்டால் அது வந்து அது முளைத்து வெளியே வளர்றதுக்கு ஒரு நேரம் எடுக்கும்ல, அதுக்கு ஒரு காலம் இருக்கும் இல்லையா? அந்த காலம் நமக்கான காலம் ஒரு நாள் வரும். திடீர்னு பாப்பீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாங்க, என்ன திடீர்னு இவங்க இவ்வளவு பிரபலம்
0: ஆயிட்டாங்க.
1: அது அவங்களுக்கான காலம், நமக்கான ஒரு காலம் பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கை தாங்க. ஆனா நிச்சயம் பிறக்கும்.
0: வியாழக்கிழமை பொழுது நவராத்திரி தொடங்கி நம்ம ஐந்தாவது நாள் இருக்கும். இன்றைக்கு லட்சுமி பூஜை இல்லையா, அதனால லட்சுமி பாடலோட இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குறோம்.
1: லட்சுமி கடாட்சமாக
0: ஆரம்பிக்குது.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம பிளாங்க் ஷோல்டர் டேப் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வந்து வால் பிளாங்க் ஷோல்டர் டேப் ஏற்கனவே நம்ம செஞ்சிருக்கோம். அதாவது சுவற்றில் எப்படி நம்ம வந்து பிளாங்க் ஷோல்டர் செய்யலாம்னு பார்த்தோம். இது வந்து நம்ம தரையில செய்யறது, புஷ்அப் செய்வது போல உங்களோட போஸ்டரை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கையால் ஆப்போசிட் ஷோல்டரை வந்து நீங்க டேப் பண்ணி மறுபடியும் இன்னொரு ஆப்போசிட் ஷோல்டரை வந்து நீங்க டேப் பண்ணணும். ரைட்ல இருந்து லெப்டுக்கும், லெப்ட்ல இருந்து ரைட் ஷோல்டர் நீங்க டேப் பண்ணனும். ஒரு சைட் ஷோல்டர் வந்துட்டு நீங்க குறைஞ்சது 15ல இருந்து 20 முறை வந்து நீங்க டேப் பண்ணலாம். இது வந்து நீங்க 4 சைட் வந்துட்டு நீங்க செய்யணும். இது நம்ம செய்ய செய்ய நம்மளோட கோ மசல்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்த வாரம் இன்னொரு வொர்க் அவுட் மூலமா கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: வணக்கம். இந்நிலையில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. இங்க கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம்.
1: தொடக்கமாக வலிசை நண்பன் பத்திரிகை பார்ப்போம்.
0: நாடு முழுவதும் SPM மற்றும் STPM பொது தேர்வுகள் அமரும் 8,690 மாணவர்களின் தமிழ் மொழி திறனை மேம்படுத்த மித்ரா 9,1680 வெள்ளியை ஒதுக்கீடு செய்திருப்பதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் வந்து தெரிவிச்சிருக்காங்க.
1: சரி, அதனடுத்து மக்கள் வசூல் வந்திருக்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ 53,000 டாக்ஸி ஓட்டுநர்கள், வாடகை கார் ஓட்டுநர்கள், பள்ளிக்கூட பஸ் ஓட்டுநர்கள் தீபாவளி பெருநாளுக்குள் தலா 1,000 ரிங்கிட் ஒரே முறையிலான உதவித்தொகையை பெறுவார்கள் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் சொல்லியிருக்கிறார்.
0: மற்றும் ஒரு செய்தி, கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய முழுமை பெறாத கைவிடப்பட்ட 1,726 தனியார் வீடமைப்பு திட்டங்களை அரசாங்கம் மறுசீரமைத்திருக்கின்றது. வீடு வாங்குபவர்கள் நலனும் உரிமைகளும் எப்போதும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் பொருட்டு இந்த ஒரு முயற்சி தொடர்ந்து பல வருடங்களாக மேற்கொண்டு வருவதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க.
1: ஆமா சரி, இதற்கிடையில நேற்று பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலான ஒரு செய்தி, சுழல் காற்று வீசும் போது கார் பறந்துச்சுல, அது சம்பந்தமா தான் மேக்னனிஷ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சுழல் காற்று மேல் நோக்கி எழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் இது நீடிக்கும். அந்த கார் பறந்ததுக்கு காரணம் வந்து இதுதான், இந்த சுழல் காற்று அதிகமா இருக்குது, தீவிர இடியுடன் கூடிய மேகங்களுக்கு மத்தியிலான உருவான இந்த சூழல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அதனால எப்போதுமே நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைவுபடுத்திருக்காங்க. இதெல்லாம் இப்போதைக்கு வந்த செய்திகள். இன்றைய நாளிதழ்களை வாங்கி படிக்க மறந்துடாதீங்க. அப்புறம் நாங்களும் உங்களோட தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள காத்துக்கிட்டே இருக்கோங்க.
1: சரி, அழைத்து பேச போறீங்க எதை பத்தி மோகன்?
0: இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான் எடுத்திருக்கோம். ஏன்னா இப்ப இலக்கவியல் மூலமா இப்ப நிறைய பேர் இந்த ஆன்லைன்ல பணம் செலுத்துறதெல்லாம் மாறிட்டாலும் மாறிடுச்சு. ஆனா சில பேர் வந்து இன்னமும் அப்படிலாம் இல்லைங்க. எங்க பணப்பையில நோட்டு நோட்டா அடுக்கி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னு சில பேர் இருப்பாங்க.
1: அது வந்து ஒரு சென்டிமெண்ட் கூட சொல்லுவாங்க. அதாவது நம்ம வச்சிருக்கிற பணப்பையில பணம் இருந்துகிட்டே இருக்கும்.
0: ஆமா,
1: காலியா மட்டும் வச்சிடாதீங்க.
0: லட்சுமி லட்சுமி
1: லட்சுமிங்க, நீங்க லட்சுமி பூஜை வர பாருங்க.
0: ஆமா, அதான்
1: லட்சுமிங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி யாராவது இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அதாவது இந்த என்னோட கை இந்த கைப்பையில வந்து கண்டிப்பா பணம் இருக்குங்க. ஆனா நம்மள மாதிரி சில பேரை சொல்றேன்,
0: சில பேர்
1: இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, யூஆர்னு ஒண்ணு இருக்கு இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அது வேற கபாரமா இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம்.
0: ஆமா, ஆக உங்களுடைய பணப்பையில எந்த நேரமும் லட்சுமி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா. நீங்க அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஸ்டுடியோ 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
1: அதுவும் குறிப்பா எனக்கு ரொக்கம் வேணும், கேஷ் வேணும்னு அவங்க கிட்ட தான் போவோம்.
0: ஆமா.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு ஊரில் ஒரு சிறுவனுக்கு காகித பட்டம் பறக்க விடுவது மிகவும் பிடிக்கும். ஆனால் அவன் பறக்க விடும் ஒவ்வொரு பட்டமும் சிறிது நேரத்திலே கீழே விழுந்துவிடும். ஒரு நாள் அவனுடைய தாத்தா அவனுக்கு ஒரு பலமான நூலை கொடுத்து சொன்னார், நீ எவ்வளவு உயரமாக பறக்க விட்டாலும் இந்த நூல் அதை தாங்கும். சிறுவன் மீண்டும் முயற்சி செய்தான். இந்த முறை காகித பட்டம் நீல வானத்தில் மிகவும் உயரமாக பறந்தது. அதை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த சிறுவனிடம் தாத்தா புன்னகைத்து சொன்னார், வாழ்க்கையும் இந்த காகித பட்டம் போலதான். நம் கனவுகள் எவ்வளவு உயரமாக பறக்க வேண்டுமானாலும் பறக்கலாம், ஆனால் அதை நிலையான உயரத்தில் வைத்திருக்க திறமையும் பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை. அந்த வார்த்தைகள் சிறுவனின் மனதில் ஆழமாக பதிந்தன. அந்த நாள் முதல் அவன் எந்த சவாலையும் பயப்படாமல் எதிர்கொள்ள ஆரம்பித்தான். விடாமுயற்சியுடன் உழைத்து தன் கனவுகளை நிஜமாக்கினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? கனவு காண்பது மட்டும் போதாது, அந்த கனவை அடைவதற்கு பொறுமையும் விடாமுயற்சியும் அவசியம். சில தடைகள் வந்தாலும் அது உங்கள் பயணத்தை நிறுத்தக்கூடாது. உங்கள் கனவுகளை நம்புங்கள், ஒருபோதும் கைவிடாதீர்கள். விடாமுயற்சி இருக்கும் இடத்தில் வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலோ.

0: சுமை தங்கி திரைப்படத்திற்காக இடப்பெற்ற பாடலை நாம கேட்டோங்க.
1: ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், சில பேருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு ராசின்னு பாப்பாங்க. அதாவது அவங்க கை பையில பணம் இருந்துகிட்டு தான் இருக்கணும், அதை பயன்படுத்துறாங்களோ இல்லையா, அதை காலியா கூட வச்சிருக்க கூடாது.
0: ஆமா, லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு. சரி, நேர்வத்துக்கு வந்திருக்காங்க, கேக்கலாம்.
2: சிவகாமி பேசுறேன், குளிமிலிருந்து.
0: சிவகாமி யார், அப்படி இருக்கா சிவகாமி?
2: சம்டைம்ஸ் நான் கேட்ச் வச்சுக்க ரொம்ப ஆசைப்படுவேன். தீவிரம் பைப்பேன். என்ன என்னத்த நாள்ல வந்து கேட்ச் வச்சுக்கிறேன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல வந்து இருக்க மாட்டேது. அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். எம்ஜிஆர் வந்து அது வாஸ்து பிரகாரம் சரியில்லைன்னு
0: மனசு ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கும். உங்களுக்கு அதுல பணம் இல்லன்னா
2: இருக்கணும். சம்டைம்ஸ் ஒரு 50-60 இங்கிலீஷ் வச்சிருப்பேன். சில கேஸ் வந்து 300-400 கூட வச்சிருப்பேன் நான். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம்.
0: சிவகாமி இப்படி சொல்லிருந்தாங்க, அவசர தேவைக்காக எப்படி பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க.
1: சில நினைக்கலாம், இப்படி பேசுறவங்க எல்லாம் வாலெட் வச்சிருக்காங்க, நாங்களாம் இ வாலெட்ல வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி.
0: ஆமா,
1: அங்க நீங்க சொல்லுங்க, எந்த கைப்பையா இருந்தாலும், எவ்வளவுதான் நான் வந்து கியூஆர் பயன்படுத்தினாலும், இந்த கார்டு பயன்படுத்தணும், டெபிட் கார்டு பயன்படுத்தினாலும், என்னோட கைப்பையில பணம் இருந்தே ஆகணும். இருக்குதோ இல்லையோ, வீட்டுல உள்ளவங்க சொல்லுவாங்க அப்படி வச்சிருக்க கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்காங்களே,
0: மனசு சரியில்லாம கூட போவோம், என்ன பணம் இல்லையே கையில அப்படின்னு. சரி, இருந்தா சொல்லுங்க.

0: முடிவே கூடாது கொஞ்சம் கூட குறையாம அதை வந்து அள்ளி இருக்கணும். ஏன்னா வீட்டுல அப்பதான் அது பெரிய மங்களத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: உப்பு அரிசி முடியக்கூடாதுன்னு, மஞ்சள் தூள் முடியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில விளக்குகள்குள்ளார சில்ற காசு போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த மகாலட்சுமி எல்லா இடத்துலயும் வீட்டுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்க பொதுவா அந்த காலி பைக்குள்ளார வந்து எதுவும் காலியா இருக்கு, அந்த பணப்பைக்குள்ளார காலியா இருக்கவே கூடாது. என்னதான் புதிய நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் ஏன்னா எப்போதும் அது இருக்கணும் நம்ம பக்கமே அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததுதான் இல்லையா, அதை இன்றளவும் பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கும், அது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது இன்றைய நாள் ரொம்ப மங்களகரமான, ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச நாட்களின் வரிசையில் இடம்பெறட்டும். ரொம்ப நன்றி.

53,000 வாடகை வண்டி, பேருந்து ஓட்டுநர்களுக்கான 1,000 ரிங்கிட் நிதி உதவி தீபாவளிக்கு முன்னரே பகிர்ந்தளிக்கப்படும். எல்லை கடந்த புகைமூட்டம். பள்ளிகளின் செயல்பாடு தேசிய புகைமூட்ட தடுப்பு திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வாடகை வண்டி, பேருந்து ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படும் 1,000 ரிங்கிட் நிதி உதவி ஈட்டப்பட்ட வருவாயை மக்களுக்கே திருப்பித் தரும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து துறையின் சவால்கள் உள்ளிட்ட அத்தரப்பினர் எதிர்கொள்ளும் வாழ்க்கை செலவின அதிகரிப்பை கருத்தில் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வாடகை வண்டி, பேருந்து ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படும் 1,000 ரிங்கிட் நிதி உதவி ஈட்டப்பட்ட வருவாயை மக்களுக்கே திருப்பித் தரும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து துறையின் சவால்கள் உள்ளிட்ட அத்தரப்பினர் எதிர்கொள்ளும் வாழ்க்கை செலவின அதிகரிப்பை கருத்தில் கொண்டு அந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கோடி காட்டினார். மேலும் தேசிய பொருளாதாரத்தை உந்தச் செய்வதில் அனைத்து பிரிவினரின் பங்களிப்பையும் அங்கீகரிப்பதில் அரசாங்கம் அக்கறை கொண்டுள்ளதாக பிரதமர் விவரித்தார். இதனிடையே வாடகை வண்டி, பேருந்து ஓட்டுநர்கள் 53,000 பேருக்கு ஒருமுறை வழங்கப்படும் 1,000 ரிங்கிட் தீபாவளிக்கு முன்னரே பகிர்ந்தளிக்கப்படும் என போக்குவரத்து

0: அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். மேலும் அந்த நிதி உதவியை வழங்கும் செயல்முறை 2 முதல் 3 வார காலத்திற்குள் கட்டங்கட்டமாக மேற்கொள்ளப்படும். 53 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்தி அந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் அதிக ஆபத்துள்ள பகுதிகள் சுற்றுலா தலங்களில் சீனாவின் மாதிரியை அடிப்படையாக கொண்ட நவீன காவல் தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவது குறித்து பரிசீலிக்க மலேசியா தயாராக உள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமீடி தெரிவித்துள்ளார். உயர் தெளிவு திறன் கொண்ட மறைக்காணி கண்காணிப்பு தொழில்நுட்பத்தில் முகத்தை அடையாளம் காணும் அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் அந்த அணுகுமுறை செயலாக்க நடவடிக்கைகளை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு உதவும் ஆற்றலை கொண்டுள்ளதை அவர் எடுத்துரைத்தார். சீனாவின் தற்காப்பு அமைச்சர் வாங் ஜியோஹோங்குடன் அது குறித்த கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றார் அவர். எல்லை கடந்த புகைமூட்ட சிக்கலை தொடர்ந்து பள்ளிகளின் செயல்பாடு தேசிய புகைமூட்ட தடுப்பு திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபர்லினா சிடே தெரிவித்துள்ளார். புகைமூட்டம் தொடர்பான முன்னெடுப்புகள் அத்திட்டத்தின் வரையறையின்படி மேற்கொள்ளப்பட வேண்டுமென தேசிய பேரிடர் நிர்வாக மையம் நட்மா அறிவுறுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். காற்று மாசு குறியீடு IPU 100 கடந்தால் பள்ளிகளில் புறப்பாட நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும். மேலும் அது 200 கடந்தால் பள்ளிகள் மூடப்பட வேண்டும் என்றார் அவர். எரிபொருள் விலை நிலவரம். ரோன் 97 மானியமற்ற ரோன் 95 பெட்ரோலின் சில்லறை விலை தலா 5 சென்ட் குறைக்கப்பட்டு முறையே 5 ரிங்கிட் 10 சென்டாகவும் 4 ரிங்கிட் 62 சென்டாகவும் விற்கப்படும். மானியமற்ற டீசலின் விலை 10 சென்ட் குறைந்த வேளை 5 ரிங்கிட் 17 சென்டுக்கு விற்பனை செய்யப்படும் என நிதியமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ரகசிய ஆவணங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் அரசாங்கம் இறையாண்மை மிக்க திரள் கனிம செயற்கை நுண்ணறிவு AI உருவாக்கும் முனைப்பில் களமிறங்கியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடியில் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சட்டங்கள் அல்லது கொள்கைகளின் பிடியில் சிக்காமல் இருக்க அந்த முனைப்பை மேற்கொள்வது அவசியம் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நாட்டின் இலக்கவியல் பாதுகாப்பை உந்தச் செய்யும் நோக்கில் அது உருவாக்கப்படுகிறது என்றார் அவர். முன்னதாக பிரதமர் இவ்விவகாரம் குறித்து குறிப்பிட்டுள்ளதையும் டத்தோஸ்ரீ ஃபாமி எடுத்துரைத்தார். மற்றொரு நிலவரத்தில் மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் பக்காத்தனாரப்பன் PH வேட்பாளர் பட்டியல் தொடர்பான விவாதம் 95 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக அக்கட்சியின் தொடர்பு இயக்குநர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் விவரித்தார். இவ்வேளை வேட்பாளர் குறித்த அறிவிப்பு வரும் 24ஆம் நாள் அறிவிக்கப்படும் என அவர் கூறினார். அம்மாநில சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 14ஆம் நாள் நடத்தப்படும் வேளை இம்மாதம் 31ஆம் நாள் வேட்பாளர் நியமனம் திட்டமிடப்பட்டுள்ளது. முன்கூட்டியே வாக்களிப்பு நவம்பர் 10ஆம் நாள் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஆப்பிரிக்க வட்டாரத்தின் அண்டை நாடுகளான எத்தியோப்பியாவிற்கும் எரித்திரியாவிற்கும் இடையே மோதல் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் நிலவும் சூழலில் பதற்றத்தை தணிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அந்த வட்டாரத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் தத்தம் அண்டை நாடுகளின் இறையாண்மையையும் வட்டார ஒற்றுமையையும் பேண வேண்டுமென எத்தியோப்பிய பிரதமர் அல்பே ஹமாட்டுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். மேலும் எல்லை கடந்த ஊடுருவல்களை தவிர்க்க வேண்டும் என்றார் அவர். 1993 எத்தியோப்பியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்ற அந்நாட்டின் முன்னாள் மாநிலமான எரித்திரியா எத்தியோப்பியாவுடன் மோசமான உறவினை கொண்டுள்ளது. அண்டை நாடுகளான இவையிரண்டும் தங்கள் நாடுகளின் நிலைத்தன்மையை சீர்குலைக்க முயற்சிப்பதாக ஒன்று ஒன்றை சாடி வருகின்றன. ஸ்டாஷில் செயற்கைக்கோள் தொடர்பு அமைப்பை பயன்படுத்துவதில் யுக்ரைன் எதிர்கொள்ளும் இடையூறுகளுக்கு அமெரிக்க அரசாங்கமே பொறுப்பு, மாறாக தனது நிறுவனம் அல்ல என்று ஸ்பேஸ் எக்ஸின் உரிமையாளர் இலான் மாஸ்க் தெரிவித்துள்ளார். ஸ்டாஷில் அமைப்புகள் அமெரிக்க அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அதன் வேகம் அல்லது பயன்பாடு மீதான அனைத்து வரம்புகளும் அமெரிக்க ராணுவத்தாலும் அந்நாட்டின் அதிபராலும் தீர்மானிக்கப்படுகின்றன என மாஸ்க் சொன்னார். கியேவின் தற்காப்புக்காக தற்பொழுது ஸ்டாஷேலின் வேக கட்டுப்பாட்டை முழுமையாக நீக்குவது மிக அவசியமானதென யுக்ரேனின் முன்னாள் தற்காப்பு அமைச்சர் மைகாலோ ஃபெடரோவ் எக்ஸ் பதிவில் வெளியிட்டுள்ள கூற்றுக்கு இலான் மாஸ்க் இவ்வாறு பதிலளித்துள்ளார். 13 வயதிற்குட்பட்டவர் சமூக ஊடகத்தை பயன்படுத்த நாடு முழுவதும் தடை விதிப்பது உட்பட இணையத்தில் சிறார் இளையோரின் பாதுகாப்பை மேம்படுத்தும் கொள்கை வழிகாட்டுதல்களுக்கு ஜெர்மன் அமைச்சரவை இணங்கியுள்ளது. ஐரோப்பா முழுவதும் இந்த தடை நடைமுறைப்படுத்தப்படும் வரை இந்த வழிகாட்டுதல்கள் செயல்பாட்டில் இருக்கும். சிறாரை இணைய ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பது, இலக்கவியல் கருவிகள் பயன்பாட்டில் அவர்களின் திறன்களை மேம்படுத்துவது உட்பட இலக்கவியல் உலகில் அவர்களின் பங்கேற்பை ஆதரிப்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த முனைப்பு அமைந்துள்ளது. கோங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்றினை உட்படுத்திய 9,144 நேர்வுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று வரை அந்நாட்டில் 4,410 உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளதாக ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. மே மாத மத்தியில் பரவ தொடங்கிய அத்தொற்று உலகளவில் மிக வேகமாக பரவி வரும் தொற்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இம்மாத தொடக்கத்திலிருந்து கென்யாவில் மிக எளிதில் பரவும் இபோலா திருப்பிலான பண்டி பாகியோ தொற்றினை உட்படுத்திய முதல் நேர்வு பதிவாகியுள்ளதாக அம்மையம் கூறியுள்ளது. ஜோடி என பெயரிடப்பட்டுள்ள நானோ தைரானோஸின் எலும்பு கூட்டை இம்மாதம் 27 நாள் நியூயார்க்கில் உள்ள சவுத் பாய் ஏல நிறுவனம் ஏலத்தில் விடவுள்ளது. இதன் தொடக்க ஏல மதிப்பு 6 மில்லியன் முதல் $9 மில்லியன் டாலரை எட்டும் என CBS நியூஸ் தெரிவித்துள்ளது. 67 மில்லியன் ஆண்டுகள் பழமையான அந்த டைனோசரின் புதைப்படிமம் செவ்வாய்க்கிழமை தொடங்கி பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாத மத்தியில் சவுத் பாய் ஏல நிறுவனம் மற்றொரு டைனோசோர் புதைப்படிமத்தை 50.1 மில்லியன் டாலருக்கு ஏலமிட்டது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு யுஎஃப்ஆ வெற்றியாளர் லீக் கார்பந்து. நடப்பு வெற்றியாளர் பேரிஸ் ஜமாயின் 4-2 எனும் கோல்களில் மேன்செஸ்டர் சிட்டியை வெற்றி கொண்டது. PSG-க்கான கோல்களை டிசாஹியடோ, ஒஸ்மானே டெம்பேலே, வெந்தினா உட்பட மேக்னஸ் அக்கியோச்சே ஆகியோர் பெற்றுத்தந்தனர். மேன்செஸ்டர் சிட்டிக்கான 2 கோல்களை ஹெர்லிங் ஹேலன் புகுத்தினார். அதன் மற்றொரு ஆட்டத்தில் எஸ்டன் விலா 6-0 என ஃபெனர்பகே பந்தாடியது. லிவர்பூல் 6-3 என லாஸ் கில்லின்ஸை வீழ்த்தியது. ரியல் பெத்திஸ் 3-2 எனும் கோல்களில் போர்த்தோவை தோற்கடித்தது. ரியல் மேட்ரிட் 4-3 என ரோமாவை வென்றது. வாடகை வண்டி பேருந்து ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படும் 1,000 ரிங்கிட் தீபாவளிக்கு முன்னரே பகிர்ந்தளிக்கப்படும். எல்லை கடந்த புகைமூட்டம் பள்ளிகளின் செயல்பாடு தேசிய புகைமூட்ட தடுப்பு திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று
6: 1999 இன்றைய நாளில் தென்கிழக்காசியாவில் Formula 1 F1 பந்தயத்தை நடத்திய முதல் நாடு என்ற வரலாற்று சாதனையை மலேசியா படைத்தது. ஸ்லாங்கோர் சப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் 1999 அக்டோபர் 15 முதல் 17 வரை கிராண்ட் பிரி மலேசிய பெட்ரோனாஸ் பந்தயம் நடைபெற்றது. உலகின் தலை சிறந்த கார் பந்தய அணிகள் பங்கேற்ற இந்த முதல் பந்தயம் உலக மோட்டார் பந்தய ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. 1999 அக்டோபர் 15 நாள் பயிற்சி போட்டிகளுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. தொடர்ந்து அக்டோபர் 16 நாள் தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்றன. உச்சகட்டமாக அக்டோபர் 17 நாள் F1 கிராண்ட் பிரி மலேசிய பெட்ரோனாஸ் பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியில் ஸ்குடேரியா ஃபெராரி மெல்போரோ அணியின் ஆடி இர்வின் வெற்றி பெற்றார். எனினும் தொடக்கத்தில் இந்த வெற்றி குறித்து சர்ச்சைகள் எழுந்தன. பின்னர் 1999 அக்டோபர் 23 நாள் அவரது வெற்றி மறு உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த பந்தயத்தின் வெற்றி மலேசியாவின் சுற்றுலாத்துறையும் பொருளாதாரமும் வளர்ச்சியடைய பங்களித்தது. அத்துடன் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளை ஏற்று நடத்தும் நாடாக மலேசியாவின் நிலை மேலும் வலுப்பெற்றது.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: இன்றைய வணக்கம் இன்னல்ல உங்களோட வந்து மோகன் மற்றும் புவனா பேசிட்டு இருக்கோம். உங்கள் காலை இப்பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம்.
1: சரி, இன்றைக்கு இப்போ ஒரு தலைப்போடு நாங்க வந்திருக்கோங்க. தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு, எல்லாம் சந்தோஷமா சமாதானமா தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இன்றைக்கு என்னன்னா, இப்போ ஒரு வீட்டுல பிரச்சனை நடக்குதுன்னு
0: நடக்குது,
1: அந்த வீட்டுல ஒரு நாட்டாம இருப்பாங்க, அவங்க கிட்டதான் எல்லா பிரச்சனையும் கொண்டு போவாங்க, அங்கதான் நீதி கேட்டு நிப்பாங்க.
0: அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இவங்களுடைய உதவி தான் நீங்க நாடுவீங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபரா இருக்கலாம், அல்லது உறவுகள்ல யாராவது ஒரு பெரியப்பாவோ, ஆமா ஏதாவது ஒரு பிரச்சனை அத்தை தான் வருவாங்க, அவங்க தான் வந்து சரி பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு கதைகள் இருக்கும்.
1: சமாதான கொடி இவங்க தான் ஏத்தி வச்சுட்டே போவாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது நீதியை சொல்லிட்டு சரிப்படுத்திடுவாங்க அந்த பிரச்சனை. ஆக ஒரு பிரச்சனை வந்துட்டு இவங்களை தான் அழைச்சிட்டு பேசுவோம், இல்ல அவங்கள தான் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்க வீட்டுல இருக்காங்களா?
0: ஆலோசனை யார்கிட்ட கேப்பீங்க? சமாதான பூராவா யார் வருவாங்க அப்படின்றத நீங்க இன்றைக்கு அவங்கள பத்தி பேச போறீங்க. நீங்க அழைக்கலாங்க 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-8. இந்த ஒரு தலைப்பு நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமும் இருக்கு, அதை பற்றி நம்ம சொல்றோம். ஆனா இப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒருவர் யாரு அப்படின்றத நீங்க பகிர்ந்துக்கோங்க.
1: அழைக்கலாமா வேணாமான்லாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பா இருப்பாங்க, கூப்பிட்டு சொல்லுங்க.
0: ஆமா, பெருமையா சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறது நல்லது. உங்க வீட்ல எப்படி? நீங்களா?
1: யார்? நானா? அப்படி ஒண்ணும் நடக்கல,
0: அப்படியோட நடக்கல. சரி, சில பேர் இருப்பாங்க பிரச்சனையை உண்டாக்க கூடியவங்க இருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனைன்னு வரும்போது சரி செய்யக்கூடிய நபர் யாரு?
1: அவங்க நியாயம் சொன்னா, நீதி சொன்னா சரியாதான் இருக்கும், தீர்ப்பெல்லாம் மாத்துன்னு சொல்லவே முடியாது அவர்கிட்ட.

0: வணக்கமின்னலில் புத்தக ஆய்வோடு வருகின்றார் தேசிய நூலகத்தின் நூலகர் நேச ஜீவிதா கைலநாதன். இன்றைக்கு எந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்?
1: அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகும் நூல் ஊயாங் மலை, ரகசியமும் உண்மைகளும். இந்த நூலை எழுதியவர் பாலமுருகன் கேசவன். இது ஒரு சுவாரஸ்யமான மர்ம கதை. இந்த நாவல்ல சுக்காயின்னு ஒரு செம்மாய் இனத்தை சேர்ந்த சிறுவன் வரான். கேமரன் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவுல சாரானு ஒரு குழந்தை இறந்துட்டதா எல்லாரும் நம்புறாங்க. ஆனால் சாராவை பத்தின மர்மம் இருக்கிறதுனால சுக்காய் அவளை பத்தின உண்மைய தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறான். அவனோட இந்த பயணத்துல என்ன நடக்குது, சாராவை பத்தி உண்மை என்ன என்பதுதான் இந்த நாவலோட சுவாரஸ்யமான அம்சம். இந்த நாவல் மூலமா செம்மாய் பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறை, பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் இயற்கையோட அவங்களுக்கு இருக்கிற தொடர்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையிலிருந்து விடாமுயற்சி, துணிவு மற்றும் மத்தவங்களை மதிக்கிறது போன்ற நல்ல விஷயம் நம்ம கத்துக்கலாம். ஒரு விஷயத்த பத்தி முழுவதும் தெரிஞ்சுக்காமல் எந்த முடிவும் எடுக்க கூடாது என்கிற கருத்தையும் இந்த கதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு பொழுதுபோக்கு நாவலாக மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களை நம்மளுக்கு கத்துக் கொடுக்கின்றது. இந்த மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்களை படிக்கணும்னா நீங்க மலேசிய தேசிய நூலகத்துக்கு வரலாம். நன்றி, வணக்கம்.

0: ஒருத்தவங்க
1: அவருடைய கனவு ரொம்ப பெருமையா இருப்பாரு. சரி, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல.
2: இவ்வளோ நாளா வச்சுக்கிட்டு இருந்தோம். சோ எனக்கு இந்த வருஷம் பிறந்த கேடே அது நிறைவேறிச்சு. நாங்க வீடு வாங்கணும்னா அதுவும் எங்க ஹஸ்பண்ட் பேர்லதான் இந்த வீட்டை வாங்கணும்னு ஒத்த கல்ல ரெண்டே. தட் மீன்ஸ் என் மைண்ட்ல மேமா பிக்ஸ் பண்ணி வச்சு ஒவ்வொரு நாள் அதுக்குதான் ப்ரே பண்ணினேன். உண்மையிலே சொல்றேன், எங்க ஹஸ்பண்ட் பேர்லயும் என் பேர்லயும் தான் அந்த வீட்டை வாங்கி. ஓகே, இப்ப குடியிருந்தோம் ஒரு 9 மாசம் ஆச்சு. சொன்ன மேமா இப்ப ஹாப்பியா இருக்கிறோம் அந்த வீட்டுல.
1: நன்றிங்க.

0: வணக்கம். இன்னும் உங்களோட நாங்க பேசிக்கிட்டு இருக்க ஒரு தலைப்பை யூட்டி அதை நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: ஆமா, உங்க வீட்டுல ஒரு நியாயமா பேசக்கூடியவங்க எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட தான் நீதி கேட்டு நிப்போம்.
0: அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
2: வணக்கம், என் பேரு சுஜேன், நான் குவாண்டான்ல பேசுறேன்.
0: சுஜேன் சொல்லுங்க, யார் அப்படி இருக்கா உங்க வீட்டுல?
2: எங்க வீட்டுல வந்து எங்க பெரிய மாமா, எங்க அவர் பேரு வந்து நாங்க எல்லாம் தோர மாமான்னு செல்லமா கூப்பிடுவோம். ஆனா அவர் பேர் வந்து செல்வம். எங்க வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் சரி, நல்லது கெட்டது எதா இருந்தாலும் சரி, அவரு முன்னுக்கு இருந்துதான் எடுத்து செய்வாரு. அதே மாதிரி எங்க வீட்டுல வந்து எனிதிங் இதா இருந்தாலும் நாங்க அவருக்கிட்ட வச்சுதான் செய்வோம். அதுவும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் முன்னுக்கு நின்று ரெண்டு பக்கமும் பாத்து வச்சு பேசி நல்லபடி சுமூகமா எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாரு.
0: இப்ப அவரும்
2: வந்துருவாரு.
0: மரியாதையா ஏத்துக்குவாங்களா அவர் சொல்ற விஷயங்களை?
1: ஏன்னா வீட்டுல எல்லாத்துக்கும் அவர் மேல அதிகபட்சமான மரியாதை இருக்கு. அவர் மேல
0: நம்ம போலாங்க.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புனிரட்டும். மின்னல் ஒலியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க.
1: சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உங்க வீட்டுல ஒரு நியாயமான மனிதர் இருப்பாங்க. வீட்டுல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும், குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவங்க கிட்ட போய் நிப்போம், நியாயம் கேட்டு நிப்போம்.
0: ஆமா, அந்த மாதிரி நபர் உங்க வீட்டுல யாராவது இருந்தா நீங்க தொடர்ந்து அழைத்து சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து மற்றும் ஒரு நேர் வந்திருக்காங்க நமக்காக. கண்ணன் வந்திருக்காரு, சொல்லுங்க கண்ணன்.
2: நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா பொதுவா அம்மா தான், அம்மா இருக்கிற காலத்துல வந்து அம்மா தான் வந்து எல்லாருக்கும் நாட்டாமையாவும் இருப்பாங்க, சமாதானப்புறாவும் இருப்பாங்க.
0: இல்ல இப்ப உங்க வீட்டுக்கு மட்டுமா இல்ல மத்த வீட்டுக்குமா?
2: எல்லா வீட்டுக்கும் அவங்க தான். அவங்க சொன்னாங்கன்னா சரியா இருப்போம் அப்படின்ற ஒரு கட்டாயம்.
0: எப்படி இப்ப அவங்க கூட பிறந்தவங்க அவங்களாமா?
2: அவங்க கூட பிறந்தவங்களும் சரி, அப்பாவோட பிறந்தவங்களும் சரி, அப்பா கூட பிறந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா சினிமா சொன்னாங்கன்னா சரியா இருப்போம், அந்த மாதிரியான ஒரு பெரிய நம்பிக்கை. இன்னொரு என்னன்னு சொன்னாக்கா வந்து அவங்க எதை சொன்னாலும் நியாயமா, அவங்க ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லாம இங்க உள்ள கதையை அங்க சொல்லாம
1: அவங்களுக்கும் வரும்போது
2: சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு போகும்போது அந்த மாதிரி நடந்துருக்கு. அப்பா கேட்பாங்க, அது அவங்க குடும்ப விஷயம், ஏன் வந்து நீ போய் தலையிட்டுற?
1: சரிங்க, இதுல அம்மா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இப்படி ஒரு குடும்ப தலைவி வீட்டுல இருக்க எவ்வளவு நல்ல விஷயங்கள் தெரியுமா? இப்ப நம்ம இந்த தீபாவளிக்கு வந்து நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்ற ஒரு கருப்பொருளோட வந்திருக்கங்க. உங்களுக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அது நடக்கணும் அப்படின்னு?
2: என்னன்னு சொன்னாக்கா என்னோட பெரிய நம்பிக்கை என்னன்னு சொன்னாக்கா வந்து நான் இப்ப வந்து ஒரு வியாபாரம் தொடங்குறதுக்கு இருக்கேன். சின்ன சின்னது செஞ்சேன், இப்ப நான் கடை தொடங்க போறேன். நவம்பர் மாசம் தீபாவளி முடிச்சிட்டு ஒரு கடை தொடங்க போறேன். பல தடங்கள், ஒரு 2 வருஷமா தடங்களுக்கு அப்புறம் பெரிய அடியை எடுத்து வச்சு அதை நான் செய்யறேன். அது கண்டிப்பா மின்னலோட வாழ்த்துக்களோட நம்பிக்கை ஒளியோட அது நடக்கணும்.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோங்க.
1: எங்க வீட்டுல நியாயமா பேசக்கூடிய ஒருத்தர் வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க கிட்ட போய் நிப்பீங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: காயத்ரி சொல்லுங்க.
2: வீட்டுல இருந்தாங்க முன்ன என் தெரியுமா, எங்க அப்பாவோட மொத அண்ணனோட வைஃப், அவங்க பேரு தனபாக்கியம். அவங்கதான் வந்து எங்க ஃபேமிலிக்கு வந்து ஆலமரமா இருப்பாங்க எல்லா விஷயத்துக்குமே. எங்க விஷயம் எங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க சுத்து வட்டாரத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்க எல்லாத்துக்கும் முன்னே நின்று எல்லா விஷயத்துமே செய்வாங்க, எல்லாத்துக்குமே நியாயமாவே சொல்லுவாங்க.
1: அதாவது குடும்பத்தை தவிர வெளி உள்ளவங்களுக்கும் நியாயம் சொல்லுவாங்க அவங்க.
2: எக்ஸாக்ட்லி. ஏன்னா அங்க அந்த அந்த இருக்கிற அந்த சாமானியில வந்துட்டு அவங்க வந்து அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டுமே. அவங்க எல்லாமே ரொம்ப வந்து அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க, எதுவா இருந்தாலும் கேட்பாங்க, அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க அவங்கள. எனக்கு எங்க தெரியுமா, ஈவன் என்னோட பிரெக்னன்சி டைம் எவ்ரி திங் அவங்க வந்து எனக்கு ரொம்ப வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என்னோட என்ன சொல்லுவாங்க, எங்களோட அப்பாவோட வழியில வந்தவங்க எல்லாத்துக்குமே அவங்க முன்னே நின்று எல்லாமே செஞ்சு எங்களுக்கும் எல்லாமே முன்னே நின்று செஞ்சு இன்னைக்கு அவங்க இல்லைன்னு போது அது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு மனசுக்கு. இந்த நிகழ்ச்சி கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் கண்ணு தண்ணி வந்துருச்சு. என் தெரியுமா என் பக்கத்துல இல்லையே அப்படின்ட்டு. அவங்க இப்பதான் இருந்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகும். நான் டைப்பிங் என் பெரியமா டைப்பிங்
0: அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னவா இருக்கும்,
2: எல்லாத்தையும் அனுசரிச்சு போனோம். என்ன மாதிரி சிச்சுவேஷனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோவக்காரவங்க எல்லாம் வந்தா கூடியோ அவங்க சொல்ற ஒரே விஷயம், கோவக்காரனுக்கு அந்த அவசரக்காரனுக்கும் கோவக்காரனுக்கும் அந்த புத்தி மட்டும்னு
0: சொல்லுவாங்க.
1: இப்போ அவங்கள பத்தி பேசியிருந்தீங்க, அதே நேரத்துல இப்போ இந்த வருஷம் தீபாவளி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்ற கருப்பொருளோட வந்திருக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குல்ல, இதெல்லாம் நடக்கணும், கை கூடி வரணும் அப்படி ஒரு நம்பிக்கைனா, என்ன நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு?
2: நாங்க 3 பேர் அக்கா தங்கச்சி இருக்கோம், நான் எல்டர்ஸ்.
1: சரி,
2: எங்களோட கனவு என்னக்கா, 2 தங்கச்சிங்களோட ஒரு கோரிக்கை இருக்கு, அவங்களோட 2 தங்கச்சிங்களோட கோரிக்கையும் கனவுல வந்து கரெக்டா அது நடந்துருந்தோம் அப்படி ஒரு வேண்டுதல் எனக்கு இருக்கு.
0: அதற்கு ஒரு அக்காவா நீங்க தான் அதற்கு பொறுப்பேத்து நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: கிட்டத்தட்ட நான் நடத்தி முடிச்சிட்டேன், முடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அது வந்து சக்சஸ் ஆகுறது வந்து அவங்க கையில இருக்குது, நிச்சயமா நடந்து முடிஞ்சு.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் மேம்பாட்டிற்கு பங்களிக்கும் குறைந்த வருமானம் கொண்டவர்கள், கடைநிலை தொழிலாளர்கள் உள்ளிட்ட மக்களின் சிக்கல்களில் அக்கறையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட தலைவர்கள் நாட்டிற்கு அவசியமானவர்கள் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். விவசாயிகள், வாடகை வண்டி ஓட்டுநர்கள், மீனவர்களின் நல்வாழ்வினையும் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் சொன்னார். 2026 தமிழ்மொழி சிறப்பு தேர்ச்சிக்கு அணி சேர்க்கும் திட்டம் வாயிலாக நாடு முழுவதும் தமிழ்மொழி தேர்வெழுதும் 7,897 SPM மாணவர்களும் 793 STPM மாணவர்களும் பயனடைவர் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். குடும்ப பின்னணி பாராமல் அனைத்து மாணவர்களும் சிறப்பு தேர்ச்சி பெற வாய்ப்பளிக்கும் நோக்கில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். 2027 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டது போல பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மடானி உணவு திட்டம் தற்போது பாலிடெக்னிக்கிற்கும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுவதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அபுல்காடீர் தெரிவித்தார். இதன் வழி நிதிச்சுமையால் மாணவர்கள் பட்டினியால் வாடும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். வடகொரியா நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படும் இருவகை ஏவுகணை சோதனையை மேற்கொண்டதாக அந்நாட்டின் அரசு செய்தி நிறுவனம் KCNA தெரிவித்துள்ளது. அண்டை நாடுகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஜப்பான் கடல் என்றழைக்கப்படும் கிழக்கு கடற்பகுதியில் அந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக அது கூறியது. கத்தோலிக்க தலைவர் போப்லியோ ரோமில் இவ்வாரம் புற்றுநோய் அறுவை சிகிச்சையை மேற்கொள்வதைத் தொடர்ந்து அவர் விரைந்து நலம் பெற பிரார்த்தனை செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு மிகவும் தீவிரமானது, எனினும் தற்போதைய நவீன மருத்துவ முறையில் நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். விளையாட்டு. டென்மார்க் பொதுப்பந்து போட்டி. நாட்டின் ஆடவர் இணையினர் எரன்தாய் யாப்ரோய்கிங் காலிறுதி சுற்றுக்கு தேர்வாக மற்றொரு தேசிய இணையான ஏரன்சியா சூஹுயிக்கை எதிர்கொள்வர். முன்னதாக நடைபெற்ற 2 சுற்று ஆட்டத்தில் எரன்தாய் யாப்ரோய்கிங் தென்கொரியாவின்